நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 14 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 தேதி இன்று சனிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5 மணி 49 நிமிடம். தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல் நயன் இளன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. அதிகாரம் பயனில சொல்லாமை. பொருள் ஒருவன் பயனில்லாத பொருள்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறன் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போக்கு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெல்லில் குருத்துப்புழு மேலாண்மை முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், அசுத்தம் தவிர்ப்போம், சுத்தம் காப்போம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள், அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டி. 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம் இணைய வழி. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும் மீண்டும் 11:47 முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக். பதினொன்று ஸ்டம்ப் சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே, இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15

காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு. அமைப்பு ஏபி எலிசபெத், உதவி ஏஞ்சலா விண்ணரசி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே மேக்ஸ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், மீண்டும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையினை ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை ஒளிபரப்ப கேட்கலாம். இதனிடையே கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் 11:10 வரை திரை இசை கேட்கலாம். 11:45 புதுவை வானொலியில் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கூறு முறையும், 7:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆவணி திருவிழாவில் இன்று 6ஆம் நாளில் சுவாமி கோரதத்தில் எழுந்தருளி திருவீதி உலா. 8:00 சுவாமி வெள்ளித்தேரிலும் அம்மன் இந்திர விமானத்திலும் எழுந்தருளி திருவீதி உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்கா நரசிங்கன்பேட்டை அருள்மிகு பெரியநாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை யாக பூஜை ஆரம்பம். கோபூஜை, வேதிகார்ச்சனா, திராவிய ஹோமம், எல்லா சுவாமியின் திருமேனிகளுக்கு யாந்திரஸ்தாமிதம் செய்து அஷ்டபந்தன மருந்து சாத்துதல், பூர்ணாஹிருதி, தீபாரதனை, மாலை யாக பூஜை ஆரம்பம், விமான கலசங்கள் ஸ்தாபிதம், திரவியா ஹோமம், பூர்ணாஹீதி, தீபாரதனை. நேர்லே 1215 kHz முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கும். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலாம். 8:00 கப்பலோட்டிய தமிழன் வஉசி பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் தூத்துக்குடி வஉசி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி சந்திரா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தலைப்பு உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர், நெறிப்படுத்துபவர் சரவணன். 11:25 தேசிய ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறவுள்ள விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுகளை வழங்கவுள்ளார். நண்பகல் 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை, பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதினப்பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியும் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் டாக்டர் எஸ் ஏ வெங்கட சுப்பாராவ் நாயகர் அவர்கள், மாணவி ஆர் ரோஷினி. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், இதில்
டி என் சேஷகோபாலன் அவர்கள்.

0: அதன் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு இளைய பாரதம், சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலா வினரசி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருட்செல்வி ஆயி அம்மாள் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. எட்டு முதல் 8:58 வரையிலும், 9:30 முதல் 11:05 வரையிலும், 11:10 முதல் 11:45 வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து ஆட்டு நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். இன்னும் சில நொடிகள் தொடர்வது இணைத்தானம் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய

0: குரட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலர பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:16. நேயர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடலை பாடியிருப்பவர் பி. சுசிலா.

நேரம் 6:29 நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடலை பாடியிருப்பவர் கே ஜே யேசுதாஸ்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணித்திங்கள் 19ஆம் நாள் சனிக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெல்லில் குருத்துப்புழு மேலாண்மை முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நட்டதே ஒரு காணி, அதுல கால் காணி ஒரே பதறா இருக்கு, பயிர் உக்காந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல.
1: கருத்தமுத்து, கருத்தமுத்து,
0: வா வா கருத்தமுத்து, வா வா வா.
1: என்னப்பா கால நேரத்துல வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்க?
0: உன்னதாம்பா எதிர்பார்த்தேன், வர நேரத்துல கரெக்டா வந்துட்ட பாணி.
1: என்னப்பா என்ன விஷயம்?
0: ஒண்ணு இல்ல, ஒரு காணி நெல்லு நட்டேன், அதுல கால் காணி அரை காணிக்கிட்ட எல்லாமே பதறா இருக்கு.
1: ஓஹோ,
0: அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறேன். அந்த கதிர் எல்லாம் பாருப்பா, பட்டு போய் இது பாருப்பா.
1: எப்பா நீ காட்டுறத பார்த்தா இதுல வெள்ளை கதிரா இருக்குது, பதறா இருக்குது.
0: ஆமா,
1: அப்புறம் அந்த கையில பார்த்தா என்ன என்ன கதிரே வரலையா, அதுல கூட பாதிப்பு இருக்கா?
0: ஆமாப்பா, இது கதிர் வராமலே பட்டு போய்க்குது, அது கதிர் வந்து வெள்ளை கதிரா இருக்குது.
1: எப்பா இது வேற ஒண்ணும் இல்ல, குருத்து புழு தாக்கி இருக்கு.
0: என்னது குருத்து புழா?
1: ஆமாப்பா, குருத்து புழுவுடைய தாக்கம் இருந்ததுனாதான் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தோன்றும்.
0: ஓஹோ,
1: இந்த குருத்து புழு நெல்லுல தான்ப்பா அதிகமா பாதிப்பை உண்டு பண்ணுது.
0: அடடடா,
1: இதுவும் அப்புறம் இலை சுருட்டு புழு இருக்குல்ல,
0: ஆமா,
1: இது ரெண்டும் சேர்ந்து மகசூல்ல 60% வரைக்கும் இழப்பு ஏற்படுத்துதுப்பா.
0: ஐயோ, என்ன செய்யறது, கடன் வாங்கி நெல்லு பயிரிட்டு நானே.
1: சரி சரி சரி, ஒன்னும் பயப்படாத, இத கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி எல்லாம் இருக்கு. முதல்ல நான் கேக்குறதுல நீ கொஞ்சம் பதில் சொல்லு.
0: சரி,
1: இப்ப இந்த பூச்சிகளுடைய தாக்குதல் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்?
0: எப்படி கண்டுபிடிக்கலாம்?
1: இந்த குருத்து புழு அதனுடைய தாய் அந்து பூச்சி இருக்குல்ல,
0: ஆமா,
1: அது நெல்லோடைய இலை இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதுல நுனி பகுதியில மேல் பக்கமா தான் 100-200 முட்டை வரைக்கும் இட்டு இருக்கோம். வயல்ல அதெல்லாம் தென்படுதா?
0: ஆமா ஆமா தென்படுதுப்பா, இந்த நெல்லு சோலையில கூட பாரு.
1: எப்பா இது உண்மையிலேயே குருத்து புழுடைய தாக்குதல் தான்ப்பா. இந்த தாக்குதல இந்த குருத்து புழு எப்படி செய்யுது அப்படிங்கறத நான் உனக்கு முதல்ல சொல்லிடுறேன்.
0: சரி,
1: ஏன்னா நீ தெரிஞ்சுகிட்டீனாதான் இந்த பூச்சியை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நீ நல்லா புரிஞ்சுக்கலாம்.
0: தெளிவா சொல்லுப்பா.
1: இப்ப பெண் அந்து பூச்சி இத நீ பாத்திருக்கியா?
0: பாத்துருக்கேன்.
1: எப்படி இருக்கும்?
0: நம்ம அந்த விரல் சைஸ் சின்னதா இருக்கும்பா. அப்படியே?
1: எப்பா விரல் சைஸ விட இன்னும் சின்னதா இருக்கும்.
0: ஆமா,
1: அதை தொட்டம்னா மாவு ஓட்டுற மாதிரி இருக்கும். இது என்ன செய்யும்னா, நெல்லுடைய அந்த இலை இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதுல 200-300 முட்டைகள் கூட இடும் சில நேரத்துல.
0: அவ்வளவு முட்டையாயிடும்?
1: ஆமாப்பா. அதுக்கு பிறகு என்ன செய்யும்னா,
0: சரி,
1: அதனுடைய

0: உடைய இனப்புழையை சுற்றி இருக்கும் பழுப்பு நிற முடி,
1: ஓஹோ,
0: அதை எடுத்து இந்த முட்டை குவியல அப்படியே மூடிடும். இந்த மாதிரியான நிலைமை வந்து எலம் செடியில வந்ததுன்னா செடியவே காலி பண்ணிடும்.
1: ஓஹோ,
0: பூக்கிற பருவமா இருந்துச்சுன்னா இந்த முட்டையிலேருந்து உருவான புழு தண்டை தொலைச்சு உள்ள போய் உள்ள இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாம் சேதப்படுத்தி 2-3 நாட்கள்ல வெண்கதிர் அறிகுறிய உண்டு பண்ணும்பா.
1: ஓஹோ,
0: அதுதான்ப்பா நமக்கு பதறா வெளியில வருது கதிர்.
1: அடடா,
0: பதற வச்சுட்டு என்ன பண்றது?
1: ஆமா, ஒண்ணுமே இல்லையா, மகசூல கிடைக்காத,
0: ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். பெரும்பாலும் ஒரு தண்டுல ஒரு புழு மாத்திரம் தான் இருக்கும்.
1: ஓஹோ,
0: சில வேளைகள ஒரு செடியை தாக்கி சேதப்படுத்தின பின்னாடி அந்த புழு வேறொரு செடியையும் தாக்கும்பா.
1: ஓஹோ, காத்தமுத்தம், இந்த புழு இவ்வளவு சேதத்தை உண்டு பண்ணணும் எனக்கு தெரியலப்பா.
0: இருப்பா, இன்னும் கொஞ்சம் சொல்றேன்ப்பா,
1: இன்னும் விவரமா சொல்ல.
0: எப்பா, புழு பருவம் 20-30 நாட்கள் வரைக்கும் இருக்கும். முழு வளர்ச்சி அடைந்த புழு சுமார் 2.5 சென்டிமீட்டர் நீளத்துல மங்கிய மஞ்சள் கலந்த வெண்மை நிறம், அப்புறம் வழவழப்பாவும் இருக்கும் இது பாக்கிறதுக்கு. தண்டோட உள்ள போய் அதுக்கு பிறகு ஒரு கூண்டு அமைச்சுக்கிட்டு கூண்டு புழுக்களா உள்ள இருக்கும்பா.
1: பாருங்க,
0: நெல்லோட தண்டுக்குள்ளார போய் இருக்கிறதுனால நம்ம மேலேந்து பார்த்தாலும் தெரியாது. இந்த கூண்டு புழுவுல இருந்து 9-12 நாட்கள்ல அந்து பூச்சிகள் வெளியில வந்து, அந்து பூச்சின்னா என்னது, அந்த பறக்கக்கூடிய தாய்ப்பூச்சி,
1: தாய்ப்பூச்சி
0: அது வெளியில வரும். இந்த புழு வந்து தாய்ப்பூச்சியா மாறிடும். இப்ப நல்லா புரிஞ்சுதா உனக்கு?
1: நல்லா புரிஞ்சுது. காத்தமுத்த, நீ சொல்றத பார்த்தா இந்த குருத்து புழு ரொம்ப அறிவாளியா இருக்கும் போல. இதெல்லாம் எப்படிதான் கட்டுப்படுத்துறது? அதுக்கு உண்டான வழியை சொல்லுப்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, நமக்கு ஈஸியா ஒரு வழி இருக்கு. முட்டை குவியல்கள் எங்க இருக்கு?
1: இலையோட நுனி பகுதியில பாக்குற மாதிரி இருக்குன்னு
0: சொன்னா.
1: ஆமா,
0: இப்ப நமக்கு சாதாரணமா பார்வையில கிடைக்கிற மாதிரி தானே இருக்கு?
1: ஆமா, இருக்கு.
0: அப்ப நம்ம நாத்து நடும் போது என்ன பண்ணலாம்னா, நுனிய கிள்ளி விட்டுறணும்.
1: நுனிய கிள்ளனா எப்படி அது வளரும்?
0: நல்லா வளரும்பா. ஆனா இந்த குருத்து பூச்சியோடைய இந்த தாய் அந்து பூச்சி இருக்குல்ல, அது முட்டை விட முடியாது.
1: ஓ, ஆமா ஆமா ஆமா.
0: அப்ப அதுலயே நம்ம பாதி கண்ட்ரோல் பண்ணிடலாம். நல்ல ஐடியாவா இருக்கா?
1: சூப்பர் ஐடியா. இது இன்னும் மேல சொல்லுப்பா.
0: சொல்றேன்ப்பா, சொல்றேன். வாடிய இந்த நடுக்குருத்து நமக்கு கண்ணுல படுதுன்னா
1: சரி,
0: உடனே அந்த செடியை அப்புறப்படுத்திடணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா இன்னொரு செடிக்கு அது போகவிடாம பாத்துக்கணும். அப்புறம் விளக்கு பொறி வைத்து இந்த தாய் அந்து பூச்சிய கவர்ந்து நம்ம அழிக்கலாம். அது மூலியமா வந்து இனப்பெருக்கம் செய்ய முடியாம பாத்துக்கலாம்.
1: ஓஹோ,
0: அப்புறம் பயிர் அறுவடைக்கு பின்னாடி அந்த வயல்ல வந்து தாழ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே விடாம உடனே நம்ம நல்லா உழுது போட்டுருணும். எப்பா, அடி தாழ்ப்பா, மேல நெல் அறுத்துறோம், அடி கட்டா இருக்குல்ல,
1: அடி கட்டா இருக்குத,
0: அத உடனே நம்ம உழுது போட்டுருணும்.
1: ஓஹோ,
0: அப்ப அதுல வந்து கூண்டு புழு இருந்ததுன்னா அது அழிஞ்சு போயிடும். அப்புறம் பொருளாதார சேத நிலை அளவு 10% மேல இருந்துச்சுன்னா, இந்த குருத்து காஞ்சி போகுதுல்ல, அது இருந்துச்சுன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, முட்டை ஒட்டுண்ணிகளான ட்ரைகோடெர்மா ஜப்பானிக்கம், இது வந்து ஒரு ஒட்டுண்ணி, குருத்து பூச்சிகளை தாக்கக்கூடியது. இத ஒரு ஹெக்டருக்கு 5 மில்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு 2 முறை நாற்றங்காலிலேயே விடணும். இப்ப நாற்றுக்களை நெருக்கமா நடுறாங்க இல்லையா, அது மாதிரி செய்யக்கூடாதுப்பா. கொஞ்சம் நல்லா இடைவெளி காற்றோட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த குருத்து பூச்சியோடைய தாக்குதல் கம்மி ஆயிடும்.
1: சரி காதமுத்த, நான் நாற்று நெருக்க நட்டினா தானே அதிக மகசூல் வரும்.
0: அப்படி நினைக்காதப்பா, நல்ல இடைவெளி இருக்கணும், நல்ல காற்றோட்டம் இருக்கணும்.
1: நீ சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்குது.
0: சரி சரி, உன்னுடைய தெம்பு என்ன அதிகப்படுத்துற மாதிரி, இந்தா காரக்காய் சாப்பிடு.
1: காரக்காய்? அடடடே, இந்த காரக்காய பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷமெல்லாம் ஆகுதுப்பா, எப்படி கண்டுபிடிச்சதா?
0: எப்பா, அந்த பக்கம் வாய்க்காங்கர ஓரமா போனேன்.
1: சரி,
0: அப்படியே குத்து செடியா நிறைய இருந்தது. எப்பா, நம்ம சின்ன பிள்ளையில காரக்காய் சாப்பிட்டோமே, அந்த ஞாபகம் வந்துச்சு. ஓடி போய் பார்த்தா செடி முழுக்க காரக்காய் இருக்கு.
1: அதுல முள்ளெல்லாம் இருக்குமா, எப்படி பறிச்சா?
0: எப்பா, கஷ்டப்பட்டு உனக்காக தான்ப்பா நானும் பறிச்சிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்ட ஞாபகம் இல்லையா?
1: ஆமாப்பா,
0: இப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது பல இடங்கள்ல,
1: கண்ணுக்கு எங்கேயும் தென்பட மாட்டேதுப்பா.
0: அதனாலதான்ப்பா நான் பறிச்சிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு சாப்பிடு காரக்காயா.
1: ஆஹா, ரொம்ப டேஸ்ட்பா. சின்ன வயசுல சாட்ட ஞாபகம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: ஆமாப்பா, அந்த புளிப்போட ஓர்

0: கலப்பு, அப்புறம் அதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரகரப்பு. நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்ட அந்த காரக்கா எப்படிலாம் இருந்துச்சு.
1: ஆமா காத்தமுத்து, அந்த காரக்கா பரிசுல கையில பாரு அந்த பால் பாரு.
0: ஆமாப்பா ஆமாப்பா. சரி சரி வா போவோம், ஒன்னும் பயப்படாத. நெல்லுல வந்து குருத்து புழுவ நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: சரிப்பா,
0: நம்ம இனிமே நீ நடும் போது நீ முதல்ல நான் ஒன்னு சொன்ன பாரு,
1: நாத்தினுடைய நுனிய கிள்ளி விட சொன்ன.
0: ஆமா, கையால கிள்ள முடியலன்னா ஒரு கத்திரி மாதிரி வச்சுக்க, அப்படியே கட் பண்ணி விட்டுரு. அந்த மாதிரி நம்ம நட்டம்னாவே இந்த குருத்து புழு தாக்குதல பெருமளவு நம்ம கட்டுப்படுத்திடலாம்.
1: காத்தமுத்து, நீ சொன்ன மாதிரி வர போகத்துல அதே மாதிரி செஞ்சிடறேன்.
0: சரி சரி வா போவோம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெல்லில் குருத்துப்புழு மேலாண்மை முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்திய இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். சர்வதேச போட்டிகளை நடத்தும் அளவிற்கு இந்தியா நகரங்கள் கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றன. புதுதில்லியில் நடைபெறவுள்ள விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்க உள்ளார். தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தென்காசி மாவட்டம் புளிய பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ், மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி அமுதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநில அரசின் சார்பில் இந்த ஆண்டு 386 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக அரசின் மூத்த அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு

0: ராஜ்மோகன் ஆகியோர் நேற்று சென்னையில் இடதுசாரி கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை மாநில அரசு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இடதுசாரி கட்சிகளுக்கு எதிரான குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் நடவடிக்கை மற்றும் தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது என்று உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். தவேக தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 9ஆம் தேதி தவேக ஆதரவு கட்சிகளின் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும், அதில் பங்கேற்குமாறு மூத்த அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்த எந்த முடிவையும் தங்களது கட்சி எடுக்கவில்லை என்றும், கூட்டணியில் இடம்பெறுவதில்லை என்பதில் தங்களது கட்சி உறுதியுடன் இருப்பதாகவும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 8419 நகர்ப்புற கூட்டுறவு அங்காடிகளில் தற்போது 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும், இன்று கூடுதலாக வெங்காயம் விற்பனைக்கு வந்து சேரும் என்றும், அதன் பின்னர் இந்த திட்டம் ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் நியாய விலை கடைகளில் கோதுமை மாவு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும், படிப்படியாக மற்ற அத்தியாவசிய பொருட்களும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு வெங்கடரமணன் கூறினார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது, ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு அமலாக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆக்கிரமிப்பாளர்களிடம் அறநிலையத்துறை வாடகை பாக்கியை பெற்றுக்கொண்டு அவர்களை மீண்டும் வாடகைதாரர்களாக ஆக்குவது நீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. இசையமைப்பாளர், எழுத்தாளர், இசை ஆய்வாளர் என பன்முக திறமையுடன் விளங்கிய அவர், சென்னை அகில இந்திய வானொலியின் முதல் நிலை கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது இசை திறமையை பாராட்டி அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியைச் சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயங்களில் கோகுலாஷ்டமி நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எந்தவொரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் இந்திய விமானப்படை நேற்று எலாங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் டார்னியர் விமானங்களின் அணிவகுப்பை நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ வசதி கிடைக்காத கிராமங்களில் நடைபெறவுள்ள கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல்லில் அதிநவீன ஆதார் சேவை மையம் நேற்று முதல் செயல்பாட்டு

வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனப்பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை நேற்று வனத்துறையினர் பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் 58 வகையான இனிப்புகளை 10008 பானைகளில் அடைத்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.

0: உலக வில்வித்தை போட்டி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம்.
4: அசுத்தம் தவிர்ப்போம், சுத்தம் காப்போம்.
3: வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
5: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடும் அதன் சுற்றுப்புறமும் தான். உலக உயிரின வரலாற்றில் எது நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, பிறந்த குழந்தை முதல் பெரியவர் வரை நன்கு அறிந்த ஒரு உயிரினம்தான் கொசு. உருவில் மிகச்சிறியதாக இருந்தாலும் நம் அன்றாட வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு மகத்தான தொல்லையாக உள்ளது. மாலை வேளையில் அழையா விருந்தாளியாக வந்து நமக்கு சொல்லனா தொல்லைகள் தருவதிலும் நோய்கள் பல பரப்புவதிலும் அதிக பங்கு வகிக்கும் கொசுக்கள் உற்பத்தியாவதற்கு நமது செயல்களும் ஒரு காரணமாக அமைவதுதான் கசப்பான உண்மை. வீட்டு கழிவுநீரை தேங்க வைப்பது, கழிவுநீர் கால்வாயில் குப்பைகளை கொட்டி நீரை தேங்க விடுவது, சில நேரங்களில் திறந்த வெளியில் மலமும் பல நேரங்களில் ஜலமும் கழித்து கொசு உற்பத்திக்கு நாமும் காரணமாகிறோம். பின்பு அதை கட்டுப்படுத்துகிறோம் என கூறி பல பெயர்களில் கிடைக்கும் ரசாயன கொசு விரட்டிகளை பயன்படுத்துகிறோம். கொசுவை கொள்வதாக நினைத்து நாம் பயன்படுத்தும் கொசு விரட்டியிலிருந்து எழும் நச்சு புகையை நாம் சுவாசிப்பதால் நம் உடலும் சிறிது சிறிதாக பாதிப்படைகிறது. நம் முன்னோர் கடைபிடித்த சூழலுக்கு கேடு விளைவிக்காத முறைகளான கொசுவலை பயன்படுத்துவது, வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுவது, சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பது போன்ற இயற்கை முறைகளின் மூலமும் கொசுக்களை கட்டுப்படுத்தலாம். என்னதான் ரசாயன மருந்துகள் பல பயன்படுத்தினாலும் நாளுக்கு நாள் கொசுக்களின் எண்ணிக்கையும் அவைகளை விரட்ட பயன்படுத்தும் மருந்துகளும் தான் புதிது புதிதாக அறிமுகமாகின்றனவே தவிர கொசுக்கள் ஒழிந்தபாடில்லை. பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் வந்து சென்ற வண்ணமும் பயணிகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்ற வண்ணம் இருப்பதும் இயல்பே. சில நேரங்களில் இப்பேருந்து நிலையமானது கழிப்பிடங்களாகவும் மாறுகிறது என்பதை கேட்பதற்கு சங்கடமாக இருந்தாலும் உண்மை என்னவோ அதுதான். பல உள்ளூர் வெளியூர் பயணிகள் வந்து செல்லும் இவ்விடத்தில் இப்படிப்பட்ட செயலை செய்து சுற்றியுள்ள இடங்களின் சுகாதாரத்தை கெடுப்பதென்பது மனித செயல்களிலே மிகவும் தரக்குறைவான செயலாகும். அரசு சீரிய முறைகளில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தினாலும் இதுபோன்ற செயல்களால் அத்திட்டம் முழுமை அடைவதில்லை. மேலை நாட்டு மக்களின் நடை உடை பாவனங்களை பின்பற்றும் நாம் அவர்கள் கடைபிடிக்கும் சுகாதார முறை, தனி மனித பொறுப்புணர்ச்சி, கடமையுணர்வு போன்ற நற்செயல்களை ஏனோ பின்பற்ற மறுக்கிறோம். நம் நாடு நம் மக்கள் என்ற உயரிய நோக்கமுடைய எவரும் பொது இடங்களை கழிப்பிடமாக மாற்ற மாட்டார்கள். கட்டண கழிப்பிடம் பல இருந்தாலும் அதை பயன்படுத்தும் பழக்கம் இன்னும் நம்மிடையே அதிகமாக வளரவில்லை. அப்படி பயன்படுத்தும் கழிவறையை சுத்தமாக பராமரிக்கவும் தெரியவில்லை. திட்டங்கள் பல தீட்டி லட்சங்கள் பல செலவு செய்து அமைக்கப்பட்ட இது போன்ற பொது இடங்களின் வனப்பை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமைதானே.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
4: அசுத்தம் தவிர்ப்போம், சுத்தம் காப்போம்.
3: வழங்கியவர்
4: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
6: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
7: தெரியாது சார்.
6: கோரிமேடு
7: தெரியவே தெரியாது சார்.
6: கீழூர், அரியூர், பங்கூர்.

0: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
1: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. இந்தியாவின் EOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியாவின் வளர்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் மேன்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த வெற்றி அமைந்திருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 நாள் பேரவைக் கூட்டம் புதுடெல்லியில் நேற்று தொடங்கியது. பிரிக்ஸ் நாடுகளின் நீதித்துறைகளுக்கு இடையே பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மூலம் வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களுக்கான UGC நெட் June 2026 மறுதேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கான அழைப்பு கடிதங்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. வரும் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் இத்தேர்வுகள் நடைபெற உள்ளன. தேர்வர்கள் தங்களுடைய உள்நுழைவு விவரங்களை பயன்படுத்தி UGC net NTA.NIC.in என்ற இணையதளத்தில் இருந்து அழைப்பு கடிதங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். புதுச்சேரியில் பல்வி கல்வி இயக்ககம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் மணி மண்டபத்தில் இன்று மாலை நடைபெற உள்ள ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவிற்கு தலைமையேற்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கிறார். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குரு குழந்தைசாமி மற்றும் ஏராளமான விசுவாசிகள் இதில் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வரும் 13ஆம் தேதி மாலை நடைபெறும். ஆசிய கோப்பைகளுக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் துபாய் சர்வதேச மைதானத்தில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. இதில் இந்தியா தனது கடைசி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
8: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 7:42 தொடர்வது புதுவை புதுமையில் நினைவலைகள்.
9: நினைவலைகள் நேயர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நினைவலைகள் நிகழ்ச்சியில என்னோடு கூட சிதம்பரம் காசு கடை தெரு ரெயின்போ கண்ணன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
10: வணக்கம் மேடம்.
9: உங்க பேர்லயே ரெயின்போ கண்ணன் அப்படின்னு சேர்த்திருக்கீங்க, அது எப்படி, நிகழ்ச்சியை கேட்கறதுனாலயா எப்படி?
10: ஆமாங்க, நான் 18 வருஷமா இந்த நிலையை ஆரம்பிச்சதுல இருந்து நான் நேயரா இருக்கிறேங்க. அதனால வந்து எனக்கு இங்க வந்து சொன்னாவே ரெயின்போ கண்ணன் சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியுங்க.
9: அப்படிங்களா, சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்லுங்க சார், என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில?
10: நான் வந்து அம்மாவை பத்தி தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அம்மா வந்து நான் சிறு வயசுல என் தந்தை இறந்ததுனால வந்து அம்மாவுடைய இதுல தான் நான் வளர்ப்பு இது பண்ணுங்க. அதாவது என்ன வந்து சிறு வயசுல இருந்து என்னை வந்து ஈரோட்டில் கொண்டு போய் தொழிலுக்காக விட்டுட்டாங்க. அதாவது ஒரு 10 வயசு இருக்கும் போதே என்னை கொண்டு போய் தொழில விட்டுட்டாங்க. தொழில் விட்டு அங்கேயே ஒரு 15 வருஷம் நான் தொழிலெலாம் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து நாங்கள் கடை வைக்கிறதுக்கு இது பண்ணுங்க. கடை வைக்கும் போது அம்மா வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க,

0: அதாவது நல்ல தொழிலை கத்துக்க 4 பேர்த்துக்கு முன்னாடி நீங்க, அதாவது யாருக்கு எந்த ஒரு இதுக்காகவும் நம்ம போய் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. எந்த நேரமும் நம்ம தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்கு உண்டான தொழிலை நீ கத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி 14 வருஷம் அங்க இருந்தேங்க மேடம். ஈரோட்டில் முழுமையா வேலை கத்துக்கிட்டு தான் நான் வந்தேங்க. வரும்போது நான் வந்து சிறு சிறு பணம் வந்து எனக்கு சம்பளம் கிடைக்க கிடைக்க நான் அம்மாவுக்கு நான் அனுப்பி விட்டுருவேங்க. முதலாளி மூலியமா அனுப்பி விட்டு அந்த பணத்தை அவங்க வந்து என் பணத்தை வந்து 1 பைசா கூட செலவு பண்ணாம எனக்காக வச்சிருந்தாங்க மேடம்.
1: ஈரோட்ல என்ன தொழில் கத்துக்கிட்டீங்க?
0: தையல் தொழில் கத்துக்கிட்டேங்க. தையல் கடை தான் நான் இப்போ வச்சிருக்கேங்க. டெய்லரிங் தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க.
1: இப்போ நீங்க நினைவலைகள் நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டு கடிதம் எழுதியிருக்கீங்க.
0: ஆமாம்.
1: நீங்க வேற எதை பத்தி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க?
0: அதாவது எந்த ஒரு இதுலேயுமே எங்கள் அம்மா சொல்கிற மாதிரியே நான் சொல்லுவேங்க. அதாவது நம்மளால் பிறர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற இதுதான் இருக்கணுமே தவிர நம்மளால் ஒருத்தர் கெட்டாங்கங்கிற பேர் என்றைக்குமே வரக்கூடாது. அதாவது எந்த ஒரு இதுக்குமே நம்ம தீங்குங்கிறத செய்யக்கூடாதுங்க. தொழிலில் வந்து நேர்மையாக இருக்கணும். தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுலேயுமே நம்ம நேர்மையாக இருக்கும்போது தான் நம்மளுடைய மதிப்பு எப்பயுமே எந்த இடத்துலையுமே நிமிர்ந்து நிற்கக்கூடிய மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வந்து நிறைய பேர்த்துக்கு வேலை கற்றுக் கொடுத்துருக்குறேங்க. கற்றுக் கொடுக்கும் போது கூட அவங்ககிட்ட இதை தான் நான் சொல்லி தான் அனுப்புவேங்க நான்.
1: சரிங்க. இப்போ உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஏதாவது நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா?
0: ஒரு முறை வந்து நான் வந்து வெளியில போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கை பையில வந்து ஒரு பணம் வந்து ஒரு பணமும் நகையும் இருந்துச்சுங்க. அது வந்து அவங்க திருமணத்துக்காக செய்யப்பட்ட ஒரு இதுங்க. அது எனக்கு தெரியாது. அதை வந்து நான் வந்து காவல் நிலையத்தில் கொடுத்தேங்க. நான் நம்ம பொருள் மட்டும்தான் நமக்கு சொந்தம், அடுத்தவங்க பொருள் எக்காரணத்துக்குள்ள நமக்கு சொந்தம் இல்லை. அதாவது சொந்த கொண்டாடவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நான் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் அடுத்தவங்க பொருள்னா அதுக்கு வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது. அதனால வந்து நான் பலருடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி இது பண்ணுங்க. நான் அதை வந்து மறக்க முடியாதுங்க. ஏன்னா அது வந்து நம்ம வந்து பெரிய தொகைங்க அப்படிங்கும் போது அதை நம்ம மறந்து செஞ்சிடக்கூடாது. உரிமை கொண்டாடிட கூடாதுன்னு எனக்கு அப்போ சிறு வயசுலேருந்தே வந்துச்சுங்க. நேர்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த டைம்னா டைமுக்குள்ளே நம்ம வேலையை முடிக்கணுங்க. வேற எந்த ஒரு இதுவுமே நான் நினைக்க மாட்டேங்க. நேரங்காலம்லாம் நான் பார்க்கவே மாட்டேங்க. அதாவது நான் நைட்டு 10 மணிங்கிறது 12 மணிக்கு கூட அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பேன். அதே மாதிரி யாருக்கும் அதாவது சொன்னவாக காப்பாற்றணுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க நான். அதே மாதிரி அதில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கூட அதை சரி பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா பொருளை நமக்கு கூலியும் கொடுக்குறாங்க. அதுக்கு உண்டான துணியை அவங்க மெட்டீரியலும் கொடுத்து நமக்கு வந்து கூலியை கொடுத்து அதில் வந்து ஃபால்ட்டுங்கும் போது அவங்க மனசு நிறைவே ஏற்படாதுங்க. அப்படிங்கும் போது அவங்க திருப்திப்படுத்தி அனுப்புறது தான் என்னை பொறுத்தவரை எப்பயுமே இருக்குங்க. ஒரு முறைக்கு 2 முறை அவங்ககிட்ட சாரி கூட கேட்டுருவாங்க. என்னால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா சாரி கூட கேட்டுருவாங்க. அதை பற்றி தப்பாக எடுக்க மாட்டேன்.
1: அந்த மாதிரி நடந்த நிகழ்வு ஏதாவது இருக்கா?
0: ஆ இருக்குங்க. அந்த மாதிரி இருந்திருக்குது. ஆனால் ஒரு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களாலேயே தவறுங்க. அதாவது அவங்களாலேயே ஒரு துணியை வந்து ஒரு அளவு மாற்றி கொடுத்துட்டாங்க. அதை அளவுபடி நான் செஞ்சு கொடுத்துட்டேங்க. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி என் மேலேயே ஒரு பொய் மாரி இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உணர்த்தின மாட்டி அவங்க உணர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட அவங்க சாரி கேட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து எனக்கு ஒரு 15 வருஷமா கஸ்டமராக இருக்கிறாங்க. அவங்க மூலியமா நிறைய கஸ்டமர் எனக்கு வந்திருக்கிறாங்க.
1: சரிங்க. அம்மா உங்ககிட்ட கோவப்பட்ட தருணம் ஏதாவது இருக்கா?
0: இல்லைங்க, கோவப்பட்டதே இல்லைங்க. ஆனால் அப்படியே இப்போ கோவப்பட்டாலும் பொய் கோவம் தான் போடுவாங்களே தவிர உண்மையான கோவம் என்கிட்ட பட்டதே இல்லைங்க. ஒரு முறை நான் அவங்ககிட்ட கேட்டேங்க, அதாவது என்னம்மா எனக்காக எல்லாம் செல்வம் செல்லலை இல்லை அவங்க எவ்வளோ பேர்த்த நீ பணக்காரங்களா குழந்தை பிறந்தீங்கன்னா மட்டும் ஏமா எப்படி இருக்கிற அப்படிங்கும்போது செல்வம் எனக்காக என்ன செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு ஒரு டைம் கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு குறையில்லாமல் ஒரு பிள்ளைங்களை பெற்று எடுக்கிறதே பெருஞ்செல்வம்லடா. இதை விட என்னடா உனக்கு செல்வம் வேணும், இதுலேருந்து நீ சம்பாதிக்கணும்டா நேர்மையா அப்படிம்பாங்க. அதை வந்து நான் மனசுக்குள்ள இன்னும் வச்சிருக்கிறேங்க மேடம். அதாவது எப்பயுமே அவங்க வந்து உதவக்கூடிய எண்ணம் உள்ளவங்க. தம் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா கூடங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம். ஒரு சிறு வயசு நாங்கள் தீபாவளி டைம் தான் துணி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் எனக்கு எல்லாத்துக்குமே எடுத்துட்டோங்க. எடுத்துகிட்டு எனக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைங்க குழந்தைங்க ஒரு துணி இல்லைன்னு சொல்லி எனக்கு துணி எடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, கோபம்மா அப்படின்னாங்க. இல்லைம்மா இது மாதிரி யாருமா செய்வாங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சியான நேரம் இன்னும் கூட இருக்குங்க மேடம் என் மனசில். இந்த மாதிரி யாருக்கு மனசு வரும் அப்படின்னு நான் நைட்டு 12 மணி 1 மணி கடையில் இருந்தேன் கூட ஃபோன் பண்ணி ஏப்பா என்ன வரல அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துட்டு தான் தூங்குங்க. அது எங்கள் அம்மானுடைய குணம் எங்கள் பாப்பாட்டு
1: மகிழ்ச்சி. வேற ஏதாவது சொல்லணுமா?
0: தொழில் அதாவது தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும்ங்க, குடும்பத்தை நேசிக்கணும், தொழிலையும் நேசிக்கணும், நேர்மையாக வாழணும். அதான் நான் சொல்ல விரும்புகிறேங்க. 1000 கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க, கஷ்டத்துலேயும் வந்து நேர்மை கடைபிடிக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை, என்னுடைய இது. அது நான் வந்து கற்றுக்கிட்டதான்.

0: எந்த ஒரு இதுலயுமே நம்ம வந்து ஒரு மனசு மனசு நோவடிக்கிற அளவுக்கு நம்ம வாழக்கூடாதுங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப விருப்ப பாடல்னு ஏதாவது இருக்கா?
0: அதான் விருப்பப்படல வந்து அந்த அம்மா அம்மாவை பத்தி சொன்னா அடிமை பண்ணலைங்க, அம்மா எனக்காக பண்ணுறது அந்த மாதிரிங்க. அந்த பாட்டு எனக்கு பிடிக்குங்க. அதே மாதிரி உலகம் சுற்றி வாழ்னு ஒரு பாட்டு இருக்குங்க, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. சிரித்து
1: ரெண்டு
0: வாழ வேண்டும், பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்த. இந்த ரெண்டே வரியில உள்ள நல்ல கருத்தை கொடுத்துருப்பாங்க. பிறர் சிரிக்கிற அளவுக்கு நம்ம வாழக்கூடாதுங்க, சிரிக்க வச்சு தான் வாழணும். அதே மாதிரி நாம வந்து உழைச்சி வாழணும், பிறர் உழைப்பில் நம்ம வாழ்ந்துடக்கூடாது. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. சரி, உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல இருந்து அந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்பு செய்ய போறேன்.
0: சரிங்க மேடம்.
1: பரவாயில்லையா? இல்ல, தாய் பற்றின பாடல் தான் வேணுமா?
0: இல்ல நீங்க அடிமை பெண்ணுல இருந்து ஒரு பாட்டு கொடுத்துங்க காலம் சரி, உலக சுற்றுவாளின்னு கொடுத்தாலும் சரிங்க, எது கொடுத்தாலும் அம்மாவை பத்தி ஒண்ணு கொடுங்க, எனக்காக ஒண்ணு கொடுங்க.
1: சரி,
0: அம்மாவுக்கு அம்மாவுக்காக நான் கேட்கறேன், எல்லோருக்காகவும் கேட்கிற பாட்டு இந்த சிரித்து வாழ வேண்டும்.
1: சரி, மகிழ்ச்சி. நல்லதுங்க.
0: நன்றி நன்றிங்க
1: நன்றி
0: மேடம்,
1: நன்றி நன்றி
0: எனக்கு இதுவரையிலும் ஒத்துழைப்பு கொடுத்து என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம்.
1: நன்றி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடினார். 2027 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்றும், அவர்களை பன்முக ஆளுமை கொண்டவர்களாக உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்த மஜுந்தார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீராம் வணிகக் கல்லூரி இந்தியாவின் உயர்கல்விக்கான முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை துறைகளில் புகழ்பெற்ற கல்வி மையமாகும். புகழ்பெற்ற கல்வியாளரும் கொடையாளருமான சர் ஸ்ரீராம் என்பவரால் 1926 ஆண்டு நிறுவப்பட்ட இக்கல்லூரி கடந்த நூற்றாண்டில் ஏராளமான அறிஞர்கள், வல்லுநர்கள், ஆட்சியாளர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை உருவாக்கியுள்ளது. 3 பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கோவா தொடர்பான விவகாரங்களை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார். கோவா பயணத்தின் போது புதிதாக கட்டப்பட்டுள்ள பிஜேபி மாநில அலுவலக கட்டிடமான அட்டல் பவனை திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநில மையக்குழு கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்தியா பெல்ஜியம் இடையேயான உயர்நிலை பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 மக்களை ஒருங்கிணைக்கிறது என்று கூறினார். இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால் பங்கையும் உலக வர்த்தகத்தில் 1/3 பங்கையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனின்

0: 27 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் கூறிய அவர், ஐரோப்பிய சூழலில் இத்தகைய ஒருமித்த ஆதரவு அரிதானது என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வீவர் பேசுகையில், இந்த ஒப்பந்தமானது வர்த்தகத்தை வலுப்படுத்தி நிறுவனங்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வழிவகை செய்யும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 26 அந்நாட்டில் நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். சிலர் தாங்களாகவே பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பலர் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்களை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. அதன்படி 275 இந்தியர்கள் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், அவர்கள் குறித்து நேபாள அரசுடன் இணைந்து அவர்களை தேடும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் கூறினார். நேபாள இயற்கை பேரிடரில் இருந்து இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், சீன எல்லைப்பகுதியில் தங்கியிருந்த 1907 பேர் பாதுகாப்பாக நேபாளத்திற்குள் வந்துவிட்டதாகவும் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். UGC நெட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான அனுமதிச் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான இந்த தேர்வு இம்மாதம் 9 10 தேதியும் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுதவுள்ள தேர்வர்கள் UGCnet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனுமதிச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 தேர்வு தாள்களில் பல பிழைகள் இருப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து இவற்றுக்கான மறுதேர்வை தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது. அதன்படி ஆங்கில பாட தேர்வு செப்டம்பர் 9 தேதி அன்று காலை 9 முதல் நண்பகல் 12 மணி வரையும், வணிக பாட தேர்வு அதே நாள் பிற்பகல் 3 முதல் மாலை 6 வரையும் நடைபெற உள்ளது. சமூகவியல் பாட தேர்வு செப்டம்பர் 10 தேதி அன்று காலை 9 முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும். இந்தியா போலந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 10 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று போலந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ராடஸ்வோ தெரிவித்துள்ளார். போலந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருவரும் பேசியதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் 6.3 பில்லியன் டாலரை எட்டியதாகவும், இதனை மேலும் அதிகரிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். பாரம்பரிய துறைகளை தாண்டி வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் போலந்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராடல்ஸ்வா தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் புதிய வரைபடத்தை ஐநா பொதுச்சபை அங்கீகரித்துள்ளது. ஆப்பிரிக்க யூனியனைச் சேர்ந்த உறுப்பினர்களின் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து உட்பட 164 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. அமெரிக்கா மட்டும் இதற்கு எதிராக வாக்களித்ததுடன் 6 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. வாக்கெடுப்புக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டோகோ நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராபர்ட் டஸ்ஸி, நியாயமான உலகமானது நியாயமான வரைபடத்தில்தான் தொடங்குகிறது என்று கூறினார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 5வது ஆண்டை நெருங்கி வரும் நிலையில், கீவ் நகரில் உள்ள யுக்ரைன் பாதுகாப்பு தலைமை அலுவலகத்தின் மீது ரஷ்யா நேற்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் 12 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க தூதரக அலுவலகத்தின் முன்முயற்சியால் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று யுக்ரைன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. வரும் 9 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர்கள் பங்கேற்கின்றனர்.

0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் அஸ்ரியான் அயூப் டான் வி கியோங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7789 7789.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடத்துக்கான கருப்பொருள்ல முதல் 6 வயதுக்குள்ள அவங்களுக்கான மூளைத்திறனை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதற்கு முக்கியமாக வந்து தாய்ப்பால் வந்து மிகவும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தாய்ப்பால் அவசியம் அப்படின்னா அதற்கான கவனிப்பு எப்போருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி காலத்திலிருந்தே அந்த கவனிப்பு ஆரம்பித்தால் மட்டும்தான், தாய் வந்து மிக ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே குழந்தைகளும் எப்படி பிறக்க முடியும், மனநலனும் உடல்நலனும் மூளைத்திறனும் சிறந்தவர்களாக குழந்தை வந்து பெற்றெடுக்க முடியும். அப்போ கர்ப்பிணி காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து குழந்தையோட முறையான வளர்ச்சி. ஒவ்வொரு காலகட்டம், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் சொல்கிறோம், செகண்ட் ட்ரைமஸ்டர் சொல்கிறோம், தேர்ட் ட்ரைமஸ்டர் சொல்கிறோம், உள்ள உறுப்புகள் உருவாவதும் சரி, உருவான உறுப்புகள் வந்து சரியான விதத்தில் என்ன செய்யணும், வளர்ச்சி அடையணும், அவங்களுடைய குழந்தைகளுடைய மனநலன் வந்து நல்லா இருக்கணும். இப்போ நிறைய என்ன பார்க்குறோம், ஆட்டிசம் சைல்டு, ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, இது மாதிரி சிறப்பு நிலை குழந்தைகள் நிறைய பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் கற்பிணி காலத்தில் சரியான ஒரு கவனிப்பு இல்லாமல் அவங்க வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதில் மட்டுமே ஒரு கவனத்தை செலுத்தி இதில் வந்து கவனத்தை வந்து குறைந்து போனதுனால தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த கற்பிணி காலத்தில் வந்து நம்ம முறையான உணவு எடுத்துக்கும் போது தான் அவங்க வந்து குழந்தையினுடைய முறையான வளர்ச்சி இருக்கும், அந்த வளர்ச்சி அதே மாதிரி அதுக்கான வலிமை கிடைக்கும். பிரசவ நேரத்தில் வந்து ஒரு தாயினுடைய உயிருக்குடைய ஆபத்துகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை, எவ்வளவோ அறிவியல் வளர்ந்தாலும் கூட இன்னுமே ஒரு சில இடங்களில் மெட்டர்னல் டெத்தெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மீட்டெடுத்து வரணும்னா அந்த நேரங்களில் உணவினுடைய தன்மை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரத்த சுகைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கீரைகள், நல்ல பழவகைகள், முறையாக வந்து வேர்ம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்பப்போ உணவில் வந்து சுண்டை வெட்டலோ இல்லை சுண்டை காயோ நம்ம ரெகுலராக பாகக்காய் இதை மாதிரியான கசப்புத்தன்மை உள்ள உணவுகளை வந்து ஒரு வாரத்தில் ஒரு தடவை அதை மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வயிற்றிலுடைய பூச்சிகளுடைய தன்மை வந்து குறையும். வயிற்றுப்பூச்சி குறையும் போது இரத்த சுகையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கு வந்து வாந்தி குமட்டல் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இயல்பாகவே என்ன இருக்கும், உடம்புடைய நீர்ச்சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நீர்ச்சத்தினுடைய இழப்பை வந்து பாதுகாப்பாக பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா தேவையான தண்ணி குடிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்ல மோர் வந்து நல்ல ஒரு தன்மை உள்ளது, நம்ம உடம்புக்கு தேவையான சிறிது வெப்பத்தையும் கொடுக்கக்கூடியது, உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு முறையான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தான். அதே ஒரு சீரக மோராக எடுத்துக்கலாம், சீரகப்பொடியை கலந்து அதை ரெகுலராக குடிக்கும்போது அந்த வாந்தி குமட்டல் இதெல்லாம் குறைச்சி உடம்பை வந்து என்ன செய்யும், வாட்டர் பேலன்ஸாக அது வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு பயன்படுறதா இருக்கட்டும். ரொம்ப ரத்த சுகையாக இருக்காங்கன்னா நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய கருவேப்பிலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஏதாவது பயிர் வகைகளோட கடலைப்பருப்போ ஏதாவது ஒன்று சேர்த்து ஒரு கருவேப்பிலை பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு அது ஒரு இட்லி தோசைக்கோ இல்லை சாதத்திலேயோ நம்ம ரெகுலர் இன்டேக்காக கருவேப்பிலை எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ரத்த சோகையை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கருவேப்பிலைக்கு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் தான் நம்ம வந்து முதல் 3 மாதங்களில் முதல் 6 மாதங்களில் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துக்கோம். இயற்கையான ஃபோலிக் ஆசிட் அப்படின்னா தாமரைத்தண்டு வற்றல், தாமரைத்தண்டு சொல்கிறோம்ல, இப்போ வந்து மார்க்கெட்டில் எல்லா இடங்களையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாமே இப்போ கிடைக்குது. அந்த தாமரைத்தண்டு வற்றலை வந்து நம்ம ஏதாவது சமையலாகவோ இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரியோ ஏதாவது வகையில் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா தேவையான அளவுக்கான ஃபோலிக் ஆசிட் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்கும். அதே மாதிரி ஒத்துக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். சில பேருக்கு எலுமிச்சை சாறு எடுத்துக்கிட்டா என்ன செய்யும், உடலுக்கு ஒத்துக்கணும். சில பேர் சாப்பிட்ட உடனே தலைவலிக்கும், ஃபீவர்

0: வர மாதிரியே இருக்கும். ஏன்னா உடல்ல வந்து வாத தேகி, பித்த தேகி, கப தேகி மூன்று வகை இருக்கு. இந்த பித்த தேகி இருக்கிறவங்களுக்கு எல்லா உணவுகளுமே பொதுவாக இந்த குளிர்ச்சி உள்ள பொருட்கள் எல்லாமே ஏத்துக்கும். சோ இது மாதிரி நம்ம உடல் வந்து என்ன சொல்லுதோ அதை நம்ம கவனிக்கணும். அந்த மாதிரி கர்ப்ப காலத்துல வந்து அதிக அளவுல பயன்படுத்தப்பட வேண்டிய பழம் பாத்தீங்கன்னா மாதுளை பழம் தான். தவிர்க்க வேண்டிய பழங்கள் பாத்தீங்கன்னா இங்க பொதுவா அன்னாசி, பப்பாளி பழம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மற்ற பழங்களை வந்து நம்ம ரெகுலரா நிறையவே எடுத்துக்கலாம். இப்ப கர்ப்ப காலத்துல உள்ள உணவுகள் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய இப்போ ஒரு பெரிய சவாலா இருக்கு. இந்த பாலூட்டும் தாய்மார்கள் வந்து என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம எடுத்து பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, புதுவையின் கம்பீரம் எல்லையிலே இல்லாத பொழுதுபோக்கு 102.8 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் இதயத்தை தொடும் அலைவரிசை. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:31:37. தெரிக்கும் பொது அறிவோடும் தித்திக்கும் தகவல்களோடும் புதுச்சேரியை சுறுசுறுப்பாக்கும் உங்களின் ஃபேவரட் மார்னிங் ஷோ இது. வணக்கம் மக்களே, தூக்கத்தில் இருக்கிற ஊரை தட்டி எழுப்ப தகவல்களின் களஞ்சியமாய் காற்றில் வசிக்கிற குரலால் அன்பை பொழியும் புதுவையின் தக் ஆர்ஜே, நான் உங்க சீனு. மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்க ஆர்ஜே சீனு. எல்லோருக்கும் முதல்ல தேசிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வாழ்க்கையில நாம இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோம்னா அதுக்கு மூல காரணமா இருந்து வழிகாட்டின நம்ம ஆசிரியர்களுக்கு இந்த நாள்ல ஒரு பெரிய நன்றியையும் சல்யூட்டையும் நாம தெரிவிச்சுக்குவோம். இப்ப இந்த சிறப்பு நாள்ல போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற நம்ம புதுச்சேரி சிங்கங்கள் மற்றும் GK மாஸ்டர் நேர்களுக்காக ஒரு பவர்ஃபுல்லான வரலாற்று சிறப்பு மிக்க கேள்விதான் அது. என்ன கேள்வினா, இந்தியாவில் தேசிய ஆசிரியர் விருது அதாவது நேஷனல் டீச்சர்ஸ் அவார்டு எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது? கேள்வியை திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க நேர்களே. இந்தியாவில் தேசிய ஆசிரியர் விருது அதாவது நேஷனல் டீச்சர்ஸ் அவார்டு எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது? ஆசிரியர் தின சிறப்பு தகவல்கள் விரல் நுனியில வச்சிருக்கிற நம்ம நேர்களுக்கு பதில் வந்து ரொம்பவே ஈஸியாவே இருக்கும். பதில் தெரிஞ்சவங்க இப்பவே உங்க ஸ்மார்ட் போனை எடுங்க, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அதிகாரப்பூர்வ பேஸ்புக் தளத்துக்கு வாங்க. அங்க இருக்கிற போஸ்டர்ல கமெண்ட் பாக்ஸ இப்பவே உங்க பதில்களால திரிக்க விடுங்க. அது மட்டுமல்லாம உங்களை உருவாக்கணும் அந்த ஆசிரியர்களையும் GKல நான் தான் கெத்துன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இதுல டேக் பண்ணி இந்த சிறப்பு சவால அவங்களுக்கும் நீங்க விடுங்க. சரியான பதில் சொல்ற நம்ம GK மாஸ்டர் நேர்களின் பெயர்களும் நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில நேரலையில கெத்தா பாராட்டு மழையோட வாசிக்க போறோம். பதில தொட்டுங்க, அதாவது பதில தட்டுங்க, கெத்தா பதில் சொல்லுங்க. தகவல் உங்க ஆயுதம், தேடி வரும் செய்திகள், ஓடி வரும் வெற்றிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

காற்றலைகளின் முகவரி புதுவையின் அசைக்க முடியாத பெருமை 102.8 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் பொழுதுபோக்கின் பேரரசு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சுடச்சுட பொது அறிவோடு சுவாரஸ்யமான செய்திகளோடு உங்க காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ இது. வணக்கம் மக்களே. நேரிலே இப்ப நாம தெரிஞ்சுக்க போறது ரெண்டு முக்கியமான சிறப்பு தினங்கள் பத்தி தான். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இரண்டு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை உலகமும் நம்ம இந்தியாவும் கொண்டாடுற நாள். முதலாவதாக தேசிய ஆசிரியர் தினம், அதாவது டீச்சர்ஸ் டே. இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராகவும் மாபெரும் தத்துவ ஞானி மற்றும் ஆசிரியராகவும் திகழ்ந்த டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் தான் இன்னைக்கு. 1962 இருந்து இவரோட பிறந்த நாளை நாம தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடிக்கிட்டு வரோம். அடுத்ததா சர்வதேச தொண்டு தினம். ஏழை எளிய மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து சேவை செய்த அன்னை தெரேசா அவர்களின் நினைவு தினத்தை 1997 செப்டம்பர் 5 மையமாக வச்சுதான் ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை சர்வதேச தொண்டு தினமா அறிவிச்சது. ஒரு நல்ல ஆசிரியரா மற்றவர்களுக்கு நல்வழி காட்டுறதும் இயன்ற உதவியை பிறருக்கு செஞ்சு தொண்டு செய்யறதும் தான் மனித குலத்தோட மிக உயர்ந்த பண்பு. இந்த நல்ல நாள்ல நம்ம ஆசிரியர்களுக்கும் சமூக பணியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம தெரிவிச்சுக்குவோம் மக்களே. இதோட நம்ம இன்றைய எஸ்பி கொச்சினோட ஒரு குவிக் ரிமைண்டர் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பேஸ்புக் பேஜில் கேட்டிருந்த அந்த ஆசிரியர் தின சிறப்பு கேள்விக்கு பதில் இன்னும் நீங்க சொல்லலாம். கேள்வி என்னன்னு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இந்தியாவில் தேசிய ஆசிரியர் விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது? இந்தியாவில் தேசிய ஆசிரியர் விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது? யோசிக்காதீங்க, இப்பவே உங்க ஸ்மார்ட் போனை எடுத்து நம்ம எஃபி பேஜில் இருக்கிற போஸ்ட்ல கமெண்ட் பாக்ஸ் உங்க பதில்களால தெரிவிக்கி விடுங்க. சரியான பதில் சொல்ற நம்ம ஜி கே மாஸ்டர் நேர்களின் பெயர்களை அடுத்த, அதாவது க்ளோசிங் செக்மெண்ட்ல நான் நேரில் கெத்தா பாராட்டு மழையோட வாசிக்க போறேன். அறிவால் உயர்வோம், தியாகங்களை நெஞ்சில் ஏந்துவோம். தகவல் உங்கள் ஆயுதம், தேடி வரும் செய்திகள், ஓடி வரும் வெற்றிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஊரெல்லாம் கேட்கும் ஒரே அலைவரிசை புதுவையின் நாடி துடிப்பு 102.8 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் இதயங்களின் இசை கூடம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஜெயிக்கும் வழிகளோடும் தெரிக்கும் தகவல்களோடும் உங்க கனவுகளுக்கு சிறகடிக்கும் பிரத்யேக காலை செய்தி நேரம் இது. வணக்கம் மக்களே. இப்ப நம்ம நிகழ்ச்சியில இன்னும் சில முக்கியமான சிறப்பு தினங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு செப்டம்பர் 5 சுதந்திர போராட்ட வரலாறு மற்றும் ஆரோக்கிய விழிப்புணர்வு சார்ந்த மிக முக்கியமான தகவல்கள் தான் பார்க்க போறோம். வ.உ. சிதம்பரம் அவர்களின் பிறந்த நாள். இன்னைக்கு பிரிட்டிஷ் ஆட்சிக்கே சவால் விட்டும் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கி தூத்துக்குடி கொழும்பு இடையே கப்பல் ஒட்டிய நம்ம கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி அவர்களின் பிறந்த நாள் இன்னைக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து வாரம். ஆரோக்கியமான உடல்தான் நோயற்ற வாழ்வுக்கு அடிப்படையே. சத்தான உணவு பழக்கங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் செப்டம்பர் 1-7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. காய்கறிகள், கீரைகள், தானியங்களை தினசரி உணவு சேர்த்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மக்களே. அடுத்ததா தேசிய விழிதான வார விழா. நாம மறைஞ்சாலும் இருள இருக்கிற ஒருவரோட வாழ்வுல ஒளியேற்றக்கூடிய மாபெரும் குடைதான் இந்த விழிதானம், அதாவது கண் தானம். ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை தேசிய விழிதான

வார விழாவா அனுசரிக்கப்படுது. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வை எல்லோரிடமும் நாம கொண்டு சேர்ப்போம். வரலாற்றை போற்றுவோம், ஆரோக்கியத்தை பேணுவோம், பிறர் வாழ்வை ஒளிரச் செய்வோம், சிந்தனையால் உயர்வோம், செயல்களால் ஜெயிப்போம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: காற்றின் திசையெங்கும் கொண்டாட்டம், புதுவையின் பிரம்மாண்ட காற்றலை சாம்ராஜ்யம். 102.8 MHz. இது FM ரெயின்போ புதுவை. மூளையை

ஆரம்பத்தில் நாம கேட்ட அந்த ஆசிரியர் தினச்சிறப்பு வரலாற்று கேள்விக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஃபேஸ்புக் பேஜில் பதில்கள் கமெண்ட் பாக்ஸில் சும்மா சிக்ஸர் மழை மாதிரி பொழிஞ்சு தள்ளி இருக்கு. நம்ம கேள்வி என்னன்னா, இந்தியாவில் தேசிய ஆசிரியர் விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது? இதற்கான சரியான பதில் 1958. கூடவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்க்கான ஒரு குட்டி டிப்ஸ் சொல்றேன். 1958 ஆரம்பிச்சப்போ முதல்ல அக்டோபர் 5ஆம் தேதி தான் இந்த விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1962 இருந்துதான் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மாத்தினாங்க. அடுத்ததா போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த தகவலை கண்டிப்பாக நோட் பண்ணுங்க நேர்களே. சரி, இந்த சரியான பதிலை சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ் தெரிக்க விட்ட அந்த ஜி கே மாஸ்டர் நேர்கள் யாருன்னு இப்ப பார்க்கலாமா? இதோ அவங்களுக்கான பாராட்டு மழை பொழிய போகுது. நம்ம ஷோவோட ஜி கே மாஸ்டர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குவிஸ்பிலி ஜான் ஹாஜா நஜமுதீன் கொடிக்கால் பாளையத்திலிருந்து, அடுத்ததா ஜி கே ஸ்டார் முள்ளக்காடு பாபு, குவிஸ் சூப்பர் ஸ்டார் தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், தகவல் திலகம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், கரண்ட் அஃபேர்ஸ் கிங் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், ஜி கே குரு பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், அறிவுச்சுடர் பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், மாஸ்டர் மைண்ட் வி ஆர் செந்தில், குவிஸ் எக்ஸ்பர்ட் எர்வாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், ஜி கே சாம்பியன் கெடார்லிருந்து அன்பு, பொது அறிவு வல்லுநர் அரியலூர் வீரதுரை. அடுத்ததா அறிவு தாரகை அன்பு ராணி, ஜி கே எக்ஸ்பிரஸ் ஹரிஹரன், பிங்கர் ஃபர்ஸ்ட் வின்னர் அது யாருன்னு கேட்டீங்கன்னா நந்தகுமார், அடுத்ததா குவிஸ் லெஜண்ட் ராஜபாளையம் பிரபு வீரா, நம்ம ஜி கே சிங்கம் செய்யார் சந்திரசேகர், தகவல் வீரன் மதுரை சண்முக சுந்தரம், லாஸ்ட் மினிட் மாஸ்டர் சோமசுந்தர பிரபு, ஜி கே கில்லாடி தனுஷ், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ராபிட் குயிர் கிங், அதை அவங்க குயின் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹேமலதா, கரண்ட் அஃபேர் பாஸ் விஜயராகவன் காரைக்கால் இருந்து, குவிஸ் ராக் ஸ்டார் ரோசையா அரக்காணத்திலிருந்து, ஜி கே ஜீனியஸ் மெட்டுப்பாளையம் ரவி, அடுத்ததா அறிவு சக்கரவர்த்தி தில்லைவளவன் ராஜன், அடுத்ததா குவிஸ் சம்ராட் சென்னை சுரேஷ் பாபு. மக்களே, நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில பார்த்த அந்த தேசிய ஆசிரியர் தின செய்திகளா இருக்கட்டும், வாவுசி அவர்களின் பிறந்தநாள் தகவல்களா இருக்கட்டும், ஊட்டச்சத்து மற்றும் விழிதான விழிப்புணர்வுகளா இருக்கட்டும், எல்லாமே உங்க அறிவை வளர்க்கவும் கரியரை உயர்த்தவும் பயன்படும் நான் நம்புறேன். மீண்டும் உங்களை இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியில் இதே எனர்ஜியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நளினி. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் இன்று காலை நடைபெறும் விழாவில் 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்குகிறார். ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் தங்களது அறிவை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் நல்வழி நடத்துதல் மற்றும் வழிகாட்டுதல் மூலம் அவர்களின் நற்பண்புகளை வலுப்படுத்துவதிலும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி 2026 ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருதுகளை பெறுபவர்களுடன் நேற்று மாலை கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க ஆசிரியர்கள் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று கூறினார். நாட்டின் மிகப்பெரிய செல்வமாக திகழும் மாணவர்களை அனைத்து துறைகளில் வல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் நீதித்துறை அதிகாரிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 இருந்து 62 உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவாகவே நீடிப்பதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. குஜராத்தின் அகமதாபாத் நகரில் உலக பாரா வில்வித்தை தொடர் 2026 இன்று தொடங்குகிறது. 19 நாடுகளைச் சேர்ந்த 105 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் இத்தொடர் இந்தியாவில் நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். இத்தொடரின் 3வது கட்ட போட்டிகள் அகமதாபாத்தின் சமர்பதி ஆற்றங்க நடைபெறுகின்றன. இப்போட்டிகள் வரும் 9 தேதி வரை தொடர்ந்து நடைபெறும். இந்நிகழ்ச்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று மாலை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து விளையாட்டுத் துறையில் இந்தியா உலகளாவிய மையமாக உருவெடுத்து வருகிறது என்று குறிப்பிட்டார். ஆசிய கோப்பை மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் ஆட்டம் துபாய் சர்வதேச மைதானத்தில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. இதில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 நேர்கள் அனைவருக்கும் உற்சாகம் மற்றும் காலை வணக்கத்துடன் நம்ம புதுவை ஷோல நான் உங்க ஆர்ஜே லாவண்யா ஸ்டுடியோக்குள்ள இருந்து. சோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னே சொல்லலாம். தடை கற்களை படிக்கற்களாக மாற்றும் ஆசிரியர்களுக்கான தினம்தான் இன்று. சோ இன்னைக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் நம்ம ஒரு இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நம்மளோட நம்ம புதுவை ஷோக்குள்ள போலாம். புதுச்சேரியோட காலை தொடக்கம் அப்படின்றது ஒரு புத்துணர்வோட தொடக்கம் தான் நம்ம எஃப்எம் ரெயின்போவை கேட்கும் போது. நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம கதை, அதுதாங்க நம்மளோட நம்ம புதுவை ஷோ. இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோ எங்க இருந்து எந்த ஆர்ஜே சூப்பரா ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு உங்களை மாதிரி நானும் வெயிட்டிங். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெயிட்டிங் எல்லாம் ஓவர் ஆயாச்சு இல்லையா? சோ இன்னைக்கு எந்த ஆர்ச்சி நம்ம வந்து எந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நானும் இங்க ஸ்டுடியோக்குள்ள ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், ஆமா, புதுவையோட ஒரு ஸ்பெஷலான ஒரு சத்தம், மக்களின் குரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம எஃப்எம் ரெயின்போல இருக்கக்கூடிய நம்ம புதுவை.

0: எல்லாருக்கும்
1: ஒரு அழகான காலை வணக்கம். இந்த காலை வணக்கத்துல நம்ம புதுவை ஷோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ஹாய் சொல்லிக்கிறது ஆர்ஜே சாண்டி. நம்ம கடந்து போற நிறைய ஊர்களோட நிறைய சிறப்புகள் வந்து நமக்கு தெரியறதுல. ஸோ அந்த வகையில நான் கடந்த இன்னைக்கு ஒரு ஊர் தான் இது. ஸோ இந்த ஊரோட பேரு பாத்தீங்கன்னாமே புதுக்குப்பம் அப்படின்றது. இதனோட புதுசா இருக்கு, சரி வாங்க தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ அந்த வகையில இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சித்திரவேல், நான் புதுக்குப்பம் கிராமத்துல பேசுறேன்.
1: எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: 53 வருஷமா நான் பிறந்ததுல இங்கதான் இருக்கேன்.
1: அதாவது நீங்க பிறந்ததுல நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க உங்க தலைமையர் எல்லாமே இங்கதான் இருந்தாங்க.
2: அப்பா பாட்டா எல்லாமே இங்கதான்
1: இருக்காங்க. எல்லாமே
2: இங்கதான். புதுக்குப்பம் கவர்மெண்ட் தேவரோபா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சோம். புதுக்குப்பம் மிடில் ஸ்கூல்ல படிச்சோம். அப்புறம் தேவரோபா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சோம். நாங்க எல்லாமே இங்கதான் வாழ்ந்து வாழ்வாதாரமே இங்கதான்.
1: புதுக்குப்பம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன மாதிரியான கிராமம்னு தெரியாது. கிராம பத்தி ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்ல முடியுமா?
2: புதுக்குப்பம் நடமா, இது வந்து பூர்ணாகுப்பம் புதுக்குப்பம் இல்லையா? அது புதுக்குப்பம் வந்து பீச், அது கடலோர பகுதி. இது ஃபிஷர்மன் கிராமம். அது இங்க மீன் பிடிக்கிறது மட்டும் தான் இங்க வாழ்வாதாரமே இல்லை. மீனவர்கள் மட்டும்தான் இங்க அதிகமா வாழ்வாங்க. மற்ற கஷ்டம் இருந்து யாரும் அங்கே இல்லை. எங்களோட தொழில வந்து மீன் பிடிக்கிறது, மீனவர்கள் வலை ஒழுக்கிறது, காய வைக்கிறது. இதுதான் நிறைய பேருங்களுக்கு தெரியாது. புதுக்குப்பம் கிராமம்னா தெரியாது. வந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், லோக்கல் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியிலேருந்து உள்ளவங்களும் தெரியாது. ஆனால் இப்போ இந்த பீச் ரெசார்ட்லாம் நிறைய இந்த பீச் சைடில் வந்துருக்கு. இப்போ நிறைய கர்நாடகா, கேரளா, ஆந்திரா நிறைய பேர் இங்கே வந்து வராங்க. அப்போ இப்போ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா கூட கூகுளில் செக் பண்ண என்ன போகிறோம், புதுக்குப்பம் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து தெரியற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்த கிராமம் இப்போ பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு பெரிய ஸ்டார்ட் வந்ததுனால தெரியும்.
1: நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த கிராமம் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்ப வந்து ஒரு டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கு இல்லையா? அந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க?
2: நல்ல வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் வந்து இங்கெல்லாம் யாருமே அதிகம் வர மாட்டோம். நாங்க கடை ஊரே வந்து ரொம்ப தூரமா இருக்கும். இப்ப ஊரெல்லாம் ரொம்ப நிறைய வீடுங்க வந்து வச்சு, இப்போ நிறைய வசதிகள்லாம் வந்து வச்சு. இப்போ மரம்லாம் முன்னெல்லாம் மரம்லாம் நெயலுக்காகலாம் மரம்லாம் இருக்காது, தென்னை மரம்லாம். இப்ப எங்க அப்பா காலத்துல மரம் வச்சாங்க, தென்னை மரம். இப்போ நாங்களும் பஞ்சாயத்து வந்த பிறகு நாங்களும் வச்சுருந்தோம். இப்போ மக்கள் வந்து வெளியிலேருந்து டூரிஸ்ட் வந்து வரவங்களுக்கு அவங்க வெயில் அதிகமாக இருந்தோன்னா அந்த மரத்து நிலையில் சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, பீச்சில் குளிப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபெசிலிட்டிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பைப்லாம் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு ரெடி பண்ணி
1: டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி
2: அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுருந்தோம். முன்னே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து வரவங்களுக்கு உட்கார்றது மரத்துலேயே செஞ்சு வச்சுருந்தோம். அப்புறம் சர்க்கஸ் வர்ற மாதிரி இந்த பசங்களை குழந்தைங்களெல்லாம் அந்த இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம். இப்போ அது வந்து மழை காத்துல இருந்து உடஞ்சி போச்சு. நல்லா இன்னும் பண்ணிட்டோம் அந்த.
1: சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ பீச் வந்து ஒரு டூரிங் ஸ்பாட் மாதிரி எப்பயாவது வந்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காகவோ வருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கடலோர பகுதியிலே இருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு வகையான டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க?
2: நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஏன்னா அவங்க பீச்சிலேருந்து அவங்க டவுன்லேருந்து வரவங்க வந்து எல்லாமே பீச்சை பார்ப்போம். நம்மளே கூட டவுன்லேருந்து வந்து பார்த்தோம்னா பீச்சை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு கடலை குடிப்போம், ஜாலியாக விளையாடுவோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இப்போ எங்கே இருக்க நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு அது பழகிடுச்சு. பழகிறதுனால எங்களுக்கு அது சம்பந்தமாக எதுவுமே அது அதிகம் எங்களுக்கு பெருசாக தெரியல. அது
1: சார் இப்போ வந்து இந்த ஊரில் வந்து கல்வி வசதி, மக்களுக்கு ஏற்படுற வசதியெல்லாம் எப்படி இருக்கு?
2: கல்வினா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. நிறைய பிள்ளைங்களை பிரைவேட்டாக படிக்க வைக்கிறாங்க. இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதிகமாக படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் காம்படிஷனாக ஆகிப்போச்சு. ரெண்டு பிள்ளைங்க எல்லாம் டவுனில் படிக்கிறாங்க, நல்ல பிள்ளை படிக்க நிறைய படிக்கிறாங்க. ஃபிஷர்மென்க்காக நிறைய கவர்மெண்ட் உதவியெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே மீனவர் பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் ரங்கசாமி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனாலும் கூட பிள்ளைங்களை நிறைய படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அடிப்படை பேசி கட்டமைப்பை உருவாக்குது. இப்போ ஹயர் பிள்ளைங்க பேசிக்கலாம் வந்து பிள்ளைங்க வந்து நிறைய படிக்கும். அதுக்கு என்னன்னா தெரியாது, கவர்மெண்ட் ஸ்கூலு வந்து இன்னும் நிறைய டெவலப் என்னன்னா சிபிஎஸ்சி அமைச்சிட்டாங்க. இப்போ நிறைய ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இன்னும் கம்மியாக இருக்கு. அதனால பிள்ளைங்க வந்து நிறைய டெவலப் பண்ணணும்.
1: இந்த ஊருக்கு வரணும்னா என்னென்ன

0: வழிகளில் வரலாம்.
1: நேரம் தவளை உப்பம் வந்து தவளை உப்பம் வந்துட்டு பூர்ணா உப்பம் யூஸ் பண்ணி நேரம் ஸ்ட்ரெயிட்டா வந்து புது உப்பம் மாரியம்மன் கோயில் இருக்கு, பஞ்சனீஸ்வரன் கோயில் இருக்கு, கங்கை அம்மன் கோயில் இருக்கு, திருநாட்சி அம்மன் கோயில் இருக்கு, நாலு கோயில் வச்சிருக்கேன்.
0: அதாவது இப்ப எந்தெந்த நாட்கள் இப்ப இந்த மாசம்லாம் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கும்?
1: சித்திரை மாசம் வந்ததுனால எங்க ஊர் கோயில திருவிழா இருக்கும், பௌர்ணமி சித்திரப்போ அப்ப ஃபேமஸா இருக்க ஊர்ல நிறைய ஆடலும் பாடல் நிகழ்ச்சி அது நிறைய ஊர்ல எல்லாமே வச்சிருக்கேன். ட்ரம்ஸ் மூலங்களும் எல்லாம் வச்சுட்டு நிறைய பண்றோம்.
0: ஜாலியா
1: ஜாலியா இருக்கும்.
0: சரி ஓகே. இப்ப வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து இப்ப ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணலாம். சார் என்ன வகையான ஸ்போர்ட்ஸ் வந்து இங்க நிறைய இருக்கும்?
1: ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க மத்த எந்த ஃபிஷர்மேன் கிராமத்துல இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி எங்க கிராமம் எங்க பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு பக்கம் விளையாடுறதுக்காகவே எங்க ஊர் ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபுட்பால் வச்சிருந்தோம், வாலிபால் பாத்தீங்கன்னா வாலிபால் பசங்க விளையாடுறாங்க, வாலிபால் இருக்கு, கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஸ்போர்ட்ஸ்
0: விளையாடுவாங்க.
2: நம்ம புதுவை ஷோ புதுக்குப்பம் சூப்பராவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் பேச போறாங்க, தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது பேட்டை திரைப்படத்துல இருந்து. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: சாங்க உள்ளார வந்த

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிக்க அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி.

0: Cricket India to take on Arch Rivals Pakistan in final Group A clash of T20 Asia Cup in Dubai tonight. And with that, we end the morning news. Have a great day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்தேரும் 8:30
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கும் இசையின் வானவில், அதுவே நமது FM Rainbow 102.8. சோ 102.8ல வெல்கம் பேக் டு தி ஷோ நம்ம புதுவை. இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோ புதுக்குப்பம்ல இருந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க ஆர்டிஸ்ட் சாண்டி கலக்க போறாங்க. சோ இன்னும் யாரெல்லாம் பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: வெல்கம் பேக் டு FM Rainbow 102.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம புதுவை ஷோ புதுக்குப்பம்ல இருந்து. ஸோ புதுக்குப்பம்ன்ற ஊரு புதுசா இருக்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துதான் நம்ம ஒரு ஒருத்தங்களா பார்த்து கேள்விகள் கேட்டு சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு. ஊரை பத்தி யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா முதல் எல்லாருமே இவரை பத்தி தான் சொல்றாங்க. ஸோ இவர்கிட்ட கேளுங்க, இவருக்கு தெரியும், எங்க ஊரை இவரு தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் விஸ்வநாதன், புதுக்குப்பம் கிராமம். நான் வந்து ஜிப்மர்ல ஒர்க் பண்றேன். ஒரு டைம் கிடைக்கும் போது ஒரு டைம் பாஸிங்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் காலையில் டியூட்டிக்கு போயிடுவேன். சாயந்தரம் வரும்பொழுது அதே மாதிரி. நான் வந்து 57 வயசு ஆகுது எனக்கு. 57 வருஷமா இங்கே தான் பிறந்ததுலேருந்து இங்கே தான்
4: இருக்கேன்.
5: அப்பா தாத்தா எல்லாமே இங்கே தான்.
4: புதுக்குப்பம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு இதுதான் எங்க ஊர் அப்படின்னு சொல்லணும்னா என்னவா சொல்லுவீங்க?
5: புதுக்குப்பம் இந்த ஊர் எப்படின்னு சொல்றதுன்னு சொல்றீங்களா? அதுதான் எப்படின்னு.
4: சரி, இது வந்து ஒரு மீனவ கிராமம், இந்த வகையான வாழ்வாதாரம் இருக்கு, இதுதான் எங்களோட ஊர் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க?
5: மீனவ கிராமம். நான் இந்த புதுக்குப்பம் சொன்னாங்கன்னா தவளை போனது கேட்டா புதுக்குப்பம் மீனவ கிராமம், நல்ல கிராமம், எந்த பிரச்சனையும் இல்ல, அமைதியான கிராமம் தான் சொல்லிட்டு போவாங்க.
4: இப்ப வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது கிராமம் வந்து ஒரு மாதிரி இருந்தது, இப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கும். அந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்கு?
5: டெவலப்மெண்ட் முன்ன இருந்ததால எங்க ஊர் நல்லா இருக்குது. முன்ன வந்து சின்னது ஆரம்பத்துல ஒரு 50 குடிசைதான், ஒரு 100 பேர் தான் இருந்திருப்பாங்க. இப்ப வந்து ஒரு 700-800 பேர் இருக்கிறோம். முன்ன இருந்ததா பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.
4: சரி, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊருக்கு வந்து பஸ் வந்துருது வந்து நீங்க
5: பாத்துக்கலாமா?
4: அப்ப எவ்வளவு கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்கீங்க?
5: பஸ் வந்து எங்களுக்கு 50 பைசா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 50 பைசா டிக்கெட்.
4: இப்போ
5: வந்து 10 ரூபாய். ஊர் நிறைய கட்டடம் ஆயிப்போச்சு, பில்டிங் ஆயிடுச்சு, மரம் செடி எல்லாம் வச்சு ஒரு நிழலுக்காக நிறைய டூரிஸ்ட் நிறைய வந்திருக்காங்க. டெவலப் முன்ன இருந்ததால எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு.
4: கபடி,
5: அந்த பாரின் சொல்லுவாங்க, பாரி விளையாடுறோம், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், வாலிபால், ஃபுட்பால் விளையாடுறாங்க. இப்ப இருக்கிற பசங்களும் அதே பசங்க வந்து இப்போ பேட்டு, அப்போ பேட்டு கிடையாது, 50 வருஷம் 40 வருஷம் பேட்டு விளையாடுறது கிடையாது. இப்போ பசங்க பேட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்க, வாலிபால் அது விளாடணும். இப்போ இருக்கிற பசங்க
4: என்னென்ன வகையான திருவிழாக்கள் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்
5: திருவிழானா வந்து நம்ம ஊரில் சித்திரை மாதம் பௌர்ணமி டைமில் அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், மூணு கோயிலுக்குமே சேர்ந்து ஒரே டைமில் வச்சுருவாங்க. அப்போ ஒரு அதிகமாக டெவலப் இல்லாதால மஞ்சனீஸ்வரன் கோயில், மாரியம்மன், கங்கை, மூணு கோயிலுக்குமே சேர்த்து ஒரே டைமில் திருவிழா வச்சு அஞ்சு நாள் திருவிழா. ஆரம்பத்துல காலத்துல பெரியவங்க இருக்கும்போது மூணே நாள் திருவிழா, ரெண்டு நாள் சாமி.

0: மூணாவது நாள் மஞ்சள் நீர். அதுக்கு பிறகு இது நம்ம மூணு நாள் வச்சா சரி வராது, அஞ்சு நாள் ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அஞ்சு நாள் இருந்தவங்க அதுக்கு பிறகு வந்தவங்க அஞ்சு நாள் ஆகணும். இப்போ அதே அஞ்சு நாள் தான் திருவிழா வந்து போயின்னு
1: இருக்கு. ஓகே, ஆடலும் பாடலுமே
0: இப்போ இருக்கிற அப்போ என்ன செஞ்சாங்க, கூத்து கேட்பாங்க பெரியவங்க ட்ராமா அப்படி கேட்டாங்க. அப்புறம் அது கொஞ்ச நாள் ஆன பிறகு என்னடா இந்த காலத்துல போய் கூத்து டிராமா வச்சுன்னு இருக்கிறோமே, ஆடல் மாலை வை, ஆடல் மாலை வச்சாதான் நாங்க பார்ப்போம், பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற இளைஞர். அப்படி இருந்தாலும் அது வச்சாதான் கூட்டமே வருது. டிராமா வச்சா பத்து பேர்னா, ஆடல் மாலை வச்சா நூறு பேரு இருநூறு பேர் இருக்காங்க.
1: இந்த பொங்கல் செலிப்ரேஷன் தீபாவளி, இப்ப பொங்கல் வச்சிருக்காங்க, மாடு வச்சிருக்காங்க, ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. போட் வச்சிருக்கீங்க,
0: ஆமா,
1: நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க?
0: போட் வச்சிருக்கீங்கன்னா, நம்ம போட்டு வந்து அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு தான் சிறப்பா கொண்டாடுவாங்க. நம்மளுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு இது, இப்போ மீனவருக்கு போட்டு, இப்போ நம்ம மேற்கு அவங்க இருக்கிறவங்களுக்கு மாடு. இப்போ நான் எங்களுக்குன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு போட்டுக்கெல்லாம் நல்லா கழுவி தேய்ச்சி கிளி இது பண்ணிட்டு கொடி தோரணம் இதெல்லாம் வச்சு படைச்சுண்டல் இதெல்லாம் அவளுக்கெல்லாம் வச்சு படைச்சு அவங்க எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க, செலிப்ரேஷன்
1: பண்ணுவாங்க. கடல்ல
0: ஜாலியா இருக்கு, ஜாலியா பண்ணுவாங்க.
1: பொங்கல் செலிப்ரேஷன், இண்டிபெண்டன்ஸ் டே அதெல்லாம் வந்து எப்படி செலிப்ரேஷன்?
0: பொங்கல் வந்து நல்லா அவங்கவுங்க சாப்பிட்டு குளிச்சுட்டு கரும்பு சாப்பிடறது போறது எல்லாமே இது பண்ணுவாங்க.
1: மற்றவங்களுக்கு ஆயுத பூஜை தான்,
0: ஆயுத பூஜை தான் போட்டுக்கு அவங்களுக்கு. அவங்க நம்ம எங்க இடத்துல அது சுதந்திர தினத்துக்கு கொடி ஏத்துறது, பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்க ஸ்போர்ட்ஸ் வைக்கிறது கம்மியா இருந்தது, அது கொஞ்சம் போதைக்கு கொஞ்சம் இல்லை அவங்க அவங்க அதனால. இப்போ
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா நகரத்துல இருக்கிறவங்க வந்து ரிலாக்ஸேஷனுக்காக பீச்சுக்கு வருவாங்க, ஆனா உங்களுக்கு வாழ்வாதாரமே பீச் தான். அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறோம்?
0: இப்போ நாங்க வந்து இங்க இருக்கிறோம், கடல் டெய்லியும் கடல் பாக்குறோம். இப்ப எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இங்க இருந்து நம்ம டூர் போகணும், அங்க இருக்கிறத பகுதி எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும். அங்க இருந்து வர்றவங்க கடல் பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும். நாங்க ஒரு வேளாங்கண்ணி, திருச்செத்தூர், இந்த மாதிரி நம்ம திருப்பதி அந்த மாதிரி கோயிலுக்கு போது அங்க பார்க்கும்போது ஐயோ ஸ்ரீரங்க கோயில் நல்லா அழகா இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். அங்க இருந்து வர்றவங்க பீச்சை பார்க்கும்போது கடல் இப்படி இருக்குது, அவங்க அவங்களுடைய இது அவங்க பார்ப்பாங்க.
1: சரி, இப்ப உங்க சுத்தி இருக்கிற கிராமங்கள் பத்தி சொல்லுங்க. என்னென்ன கிராமங்கள் உங்களை சுத்தி இருக்கு?
0: எங்க ஊரு வந்து எங்க ஊருக்கு பக்கத்து ஊரு வீராம், சின்ன வீராமனும் பெரிய வீராம்பட்டினம், பம்பாக்கேரப்பாளையம், இந்த சைடு வந்து நல்லவாடு, பனித்திட்டு, நரம்ப, இந்த சைடு நரம்பு மூத்திக்குப்போம், இது வந்து பாண்டிச்சேரி. இந்த பக்கம் போனா கீரப்பாளையம், குறிச்சிக்குப்போம், வைத்திக்குப்போம், அது காலாப்படி கணக்கு செட்டிக்குளம் வரைக்கும் பாண்டிச்சேரி, 18 கிராமம் பாண்டிச்சேரி மீனவ கிராமம்.
1: இப்ப வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து என்னால மறக்கவே முடியாது, இது பீச்ல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவம் அப்படின்னா என்ன அனுபவம் சொல்லுவீங்க?
0: பீச்சில் சந்தோஷம் அனுபவம்னா, இது போட்டுக்கு போகிறது ஒரு நல்ல அனுபவம். இப்போ இருக்கிற ஒரு பீச் நல்லா சுத்தமாக நல்லா டெவலப் கொண்டு வரணுன்றது ஒரு எல்லாத்துக்குமே
1: ஒரு ஆசை
0: இருக்கு. என்ன முடிஞ்ச வரைக்கும் ஒரு நான் வேலை ஒர்க் பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்
1: சுத்தமாக
0: வச்சிருக்கணும். ஓ, நான் சுத்தப்படுத்தி வச்சதால தான் இவ்வளோ மரம். அது ஒரு பாலன்றவர், அவரும் ஃபைனான்ஸ் பாலன் சொல்கிறவர், ஒரு நாள் தான் வைப்பார். அங்கே தண்ணி ஊற்றி வளர்க்க வேண்டியது, அந்த குப்பை ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட குப்பை கொட்டும், அதை வாடி அள்ளி கொண்டு. ஆனால் இது என்ன, ஊரில் இருக்கிறவங்க இவ்வளோ பேருக்கு இல்லாத இது உணவு முட்டை தான் இருக்கு.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுன் வந்து ஒரு வைப்பாக இருக்கும், இப்போ அது பீச்சாகவே இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு வைப்பு, மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் ஊர் பீச்ன்றது வந்து ஒரு வைப்பு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு வகையான டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பீச்சுக்கு போகும்போது ஒயிட் டவுனில் போய் பார்க்கும்போது நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம ஊர் இப்படி இல்லை?
0: ஆமாம், ஆமாம், அந்த ஃபீலிங் இருக்குது. வேறு இடத்துல எல்லாம் போகும்போது நம்ம ஊர் ஒன்றும் டெவலப் ஆகலையே, இப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒன்றும் நிறைய நம்ம ஊரை இது டெவலப் ஆகணும்
1: ஓகே
0: சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு வந்து
1: ஓகே, ஊரை பற்றி கேட்ட உடனே வந்து ஒரு அழகா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எஃப்எம் தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ. நேர்லேயே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: நம்ம புதுவை ஷோல நெக்ஸ்ட் உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது பீஸ்ட் திரைப்படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிர வையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம்.

0: பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM Rainbow-க்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
1: இசை இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும், எஃப்எம் ரெயின்போ இருக்கும் இடத்துல இரட்டிப்பு மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எஃப்எம் ரெயின்போட நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு புதுக்குப்பம்லேருந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகி ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து யார் பேச போறாங்க அப்படின்னு நம்மளோட ஆர்ஜே சாண்டி கிட்ட கேட்டுலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை ஷோ. நீங்க கேட்டிருக்குது நம்ம புதுவை ஷோ, இன்னைக்கு புதுக்குப்பம்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் ஊர்ல இருக்கிறவங்க ஊரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப ஊருக்கு வந்திருக்கவங்க ஊரை பத்தி சொல்ல போறாங்க. கேட்டுலாம் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: ரகுராமன்.
3: எங்க இருந்து வரீங்க?
4: சென்னையில இருந்து வந்திருக்கேன்.
3: சென்னையில இருந்து இப்போ புதுக்குப்பம் பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க?
4: பாண்டிச்சேரிக்காக வந்தேன். வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் இதெல்லாம் பாத்துட்டு இங்க போன பிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்னு சொன்னாங்க, வந்து பார்த்தேன். எனக்கு என் பண்றோம் தான்.
3: ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்திருக்கீங்க?
4: ஆமா.
3: சரி ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து டிஃபரெண்ட் பிளேஸ்ல வந்ததுனால கேக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த ஊரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு?
4: பேசிக்கலி இந்த சென்னைன்றதுனால எங்களுக்கு பீச் ஒன்றும் பிடிச்சு கிடையாது. ஆனா சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கிரௌடடா இருக்கும், இங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இல்ல வெரி லிமிடெட் போட் தான், அதுவும் இல்லாம பப்ளிக்கும் வரவங்க ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஸோ டிஸ்டர்ப் இல்லை, அதிகமா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கொஞ்சம் நீட்டா இருக்கு, அண்ட் ரஷ் இல்லாதனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு.
3: இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில நிறைய பீச்சஸ் இருக்கு, ராக் பீச் இருக்கு, பாண்டி மெரினா இருக்கு. ஸோ அது கூட பார்க்கும்போது இந்த இடத்த எப்படி பாக்குறீங்க?
4: இல்ல பாண்டிச்சேரினாலே எல்லாருமே வந்து பாண்டி மெரினாவும் ராக் பீச் தான் போறாங்க. அவ்வளவு கூல்டா கிரௌடட் இருக்காங்க. இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது, வந்தோம் நிம்மதியா கொஞ்சம் கொஞ்ச நேரம் சினிமா பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
3: சரி ஓகே, இப்ப வந்து ஊர் ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீச்சை தாண்டி ஊர்ல எல்லாம் கடந்து வரீங்க இல்லையா, அந்த ஊரை பத்தின ஒரு பயணம் எப்படி இருக்கும்?
4: பேசிக்காவே பாண்டி வந்து ரொம்ப சின்ன ஊர் மேடம். நீங்க எப்படி பத்தி பார்த்தாலும் இன்னண்ட் அரௌண்ட் 20 கிலோமீட்டர் தான் இல்லைங்களா, பத்தி பார்த்துதான் வந்திருக்கோம். ஊர் வந்துட்டு கொஞ்சம்
3: கிராமத்து வாசனை
4: வருது, பிளஸ் உள்ள வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிட்டின்றதுனால கொஞ்சம் அதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஓரம் என்னன்னா இங்க டிராபிக் மேனேஜ்மெண்ட் சுத்தமா கிடையாது, அது பத்தினா பிரச்சனை இல்லை. மற்றபடி ஊர் நல்ல ஊர்.
3: ஓகே, இப்போ நீங்க வெளியில இருந்து வந்ததுனால வந்து இந்த கேள்வி கேக்குறேன் சரிங்களா. இப்போ வந்து நீங்க வெளியில இப்போ சென்னை அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இப்போ பாண்டிச்சேரி வந்து எவ்வளவு ஸ்பெஷல்?
4: பாண்டிச்சேரி வந்து அதுதான் மினி கோவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வந்து பார்த்தா இங்க அந்த மாதிரி ஒரு கிடைக்கும் நல்லா இருக்கு. இந்த ரோட்ஸா இருக்கட்டும், இந்த ஒயிட் டவுன்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ஸா இருக்கட்டும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கலைநயத்தோட தான் நல்லாவே இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு.
3: ஓகே, சோ வெளியில இருந்து வந்து பாக்குறதுக்கு ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க?
4: ஆமா.
3: ஓகே, கேட்ட உடனே ஸ்வீட்டா வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு தூரம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
4: நன்றி மேம்.
3: நேர்களே, இது வரைக்கும் வந்து நம்ம புதுவை ஷோ புதுக்குப்பம்ல இருந்து ஊரை பத்தி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சுவாரஸ்யமானது வந்து நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊரை வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள வரும்போது என்னதான் வந்து பிரெஞ்சு கல்ச்சர் அப்படின்னு பாண்டிச்சேரின்னு சொல்லிருந்தாலும் இது வந்து இன்னும் ஒரு கிராமத்து வாசனை வீசுற ஒரு கடல் சார்ந்த பகுதி அப்படின்னே சொல்லலாம், ஒரு மீனவ கிராமம். ஸோ இந்த சைட் நீங்க தவளப்பம் சைட் போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லெஃப்ட் எடுத்து உள்ள வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு ஸோ நீங்க என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம புதுவை நிகழ்ச்சிய கேட்டு வச்சுட்டு எல்லா நேயர்களுக்கும் நன்றி. ஸோ பேசின நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, ஸோ ஸ்டுடியோல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அது லாவண்யா அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வேறொரு நம்ம புதுவை நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லிக்கிறது ஆர்ஜே சாந்தி.
1: தேங்க்யூ சாண்டி. ஸோ இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோ நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசம் அப்படின்னு நம்மளோட நம்ம புதுவை ஷோவை சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்மளோட ஆர்ஜேக்கள் அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை நமக்கு வழங்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வகையில் இன்னைக்கு புதுக்கோப்பிலிருந்து நம்மளோட ஷோ ரொம்ப சூப்பராகவே போச்சு அப்படின்னு கூட மனநிறைவோட இந்த லாஸ்ட்டாக ஒரு சாங்கோட நம்மளோட நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் சாங் உங்களுக்காக வருது ஜில்லா திரைப்படத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி பிரேக்லாம் இருக்கு இல்லையா, ஸோ விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம் மற்றும்

0: என்எஸ்பி ரோட் திருச்சி.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேரம் 8:55 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கம் சைபால் இதயில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: எனக்கு அப்பப்போ கோவம் வந்துடுது சார், அதுக்கு என்ன சார் அர்த்தம்னார் ஒருத்தர். உங்களுக்கு அப்பப்போ பைத்தியம் பிடிக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் இன்னொருத்தர்.

0: காரத்தனம் வெடிச்சுக்கிட்டு வெளியில வருது, அவ்வளவுதான். இது மனுஷனை சுருக்கும், சக்திகளை குறைக்கும். இது பெரியவங்க கருத்து. அவர் சொல்றபடி பார்த்தா நாம எல்லாருமே தினம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பைத்தியம் ஆகி அப்புறம் நார்மல் ஆகிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது புரியுது. இப்ப நாம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர்கிட்ட கோபப்படுறோம்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரத்துல சமன் நிலைக்கு திரும்பிடுறோம். அப்போ சில பேர் உண்மை நிலையை பின்னுக்கு தள்ளிவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிற பழக்கம் உண்டு. நான் கோவப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மனசுக்குள்ள புகுந்து அங்க என்ன நடக்குது, அவர் ஏன் மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரிய வர்ற விஷயம் என்ன தெரியுமோ, அவர் அப்படி மன்னிப்பு கேட்கறது வெறும் நடிப்புங்கிறது தெரிய வருது. சும்மா மன்னிப்பு கேட்கறது மாதிரி நடிக்கிறாரு. அவரை பத்தி நாம மட்டமா நினைச்சிருவோமா, அவர் மேன்மையானவருங்கிறத நம்ம கிட்ட காட்டிக்கிறதுக்காக அவர் அப்படி பண்றார். நாமளும் அப்படிதான், நாம யார் மேலேயாவது கோவப்பட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கிட்டயே மன்னிப்பு கேட்கறோம்னா என்ன அர்த்தம், அந்த ஆள் நம்மளை ஒரு குரங்குன்னு நினைச்சிடக்கூடாது, நம்ம உள் மனசு அப்படி நினைக்குது, அதோட வெளிப்பாடு தான் மன்னிப்பு கேட்கறது. சரி, கோபத்தை வெல்றதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டா அதுக்கும் பெரியவங்க வழி சொல்றாங்க. மனசை பத்தின சில உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டா கோபத்தை வென்று விடலாம். உங்க மனசு இருக்க அது வந்து ஒருமுனைப்பட்டது, அதாவது ஒரே சமயத்துல ரெண்டு விஷயங்களை பத்தி அதால நினைக்க முடியாது. ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு வேகமா மாறக்கூடிய சக்தி மனசுக்கு உண்டு. ஆனா ஒரு சமயத்துல ஒரு எண்ணத்தை தான் மனசால நினைக்க முடியும். கோபம் வர்றப்ப நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, 5 தடவை உங்க மூச்சை ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடுங்க. அப்ப என்ன ஆகும்னா மனசுல கோபத்துக்கு பதிலா சுவாசம் பத்தின சிந்தனை ஏறும். இந்த சுவாசத்துக்கு அப்புறம் கோபம் மறுபடியும் மனசுல தோன்றுனா கூட அது தீவிரமா இருக்காது, அது தீவிரமான கணம் கடந்து போச்சு, அதனால பழைய அளவுக்கு ஆத்திரம் இருக்காது. இது மாதிரி மனசுல கோபத்தை நோக்கி பாயிர சக்திய திருப்பி விட்டுட்டோம்னா கோபத்தை இன்னொருத்தர் மேல பிரயோகிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா கோபம் யாரு மேலையும் வராத அளவுக்கு அது ஒரு பழக்கமாவே ஆயிடும். இதுதான் பெரியவங்க கத்து கொடுத்துருக்கிற வழி. இந்த வழிய ஒரு குடும்ப தலைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏதோ அவருக்காவது உபயோகப்படட்டும்னு. அவரு சொன்னார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல கோபத்தை சமாளிக்கிறாங்க சார், நான் எனக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறேன், அது பிரகாரம் சமாளிக்கிறேன் அப்படின்னார். அது எப்படின்னு கேட்டேன், ஆச்சரியமா, மற்றவங்களுக்கும் உபயோகப்படுமேங்கிறதுக்காக. இப்போ அவரு சொன்னார், அதாவது சார், என் மனைவிக்கு திடீர் திடீர்னு பயங்கரமா கோபம் வந்துடும், கோபம் வந்துட்டா கையில கிடைக்கிற பாத்திரத்தை எல்லாம் எடுத்து என் முகத்துக்கு நேரா வீசுறது உண்டு அப்படின்னார். அதை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டேன். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை சார், ஒரு தலையணையை எடுத்து என் முகத்துக்கு நேரா பிடிச்சிக்குவேன், அவ்வளவுதான் அப்படின்னார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
7: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
7: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம்.
8: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
7: எஃப்எம் ரெயின்போக்கு
9: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

டெல்லியில் நேற்று தொடங்கியது. பிரிக்ஸ் நாடுகளின் நீதித்துறைகளுக்கு இடையே பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மூலம் வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களுக்கான யுஜிசி நெட் ஜூன் 2026 மறுதேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கான அழைப்பு கடிதங்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. வரும் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் இத்தேர்வுகள் நடைபெற உள்ளன. தேர்வர்கள் தங்களுடைய உள்நுழைவு விவரங்களை பயன்படுத்தி UGCnet.nta.nic.in என்ற இணையதளத்தில் இருந்து அழைப்பு கடிதங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைய மாணவர்களே நாளைய சமுதாயத்தை வழிநடத்தப் போகிறார்கள். அவர்களுக்கு எதிர்கால சவால்களை சமாளிக்கும் திறனையும் ஆற்றலையும் ஆசிரியர்கள் வளர்க்க வேண்டும். அறிவியல் சிந்தனையோடு மனிதநேய பண்புகளை கற்பித்து, ஒற்றுமை, நாட்டுப்பற்று, சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை வளர்த்து வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி இளைஞர்களை வழிநடத்தும் மகத்தான பணி ஆசிரியர்களுக்கு உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்திறன் நாளுக்கு நாள் புதிய உச்சங்களை எட்டி வருவதற்கு இந்த மகத்தான வெற்றி மேலும் ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி 2026 ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருதுகளை பெறுபவர்களுடன் நேற்று மாலை கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க ஆசிரியர்கள் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று கூறினார். நாட்டின் மிகப்பெரிய செல்வமாக திகழும் மாணவர்களை அனைத்து துறைகளிலும் வல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 நாள் பேரவைக் கூட்டம் புதுடெல்லியில்

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவையின் இரத்த ஓட்டம் 102.8 மெகாஹெர்ட்ஸில் புதுச்சேரியின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் பாடலாக மாத்தின் உங்க காதுகளுக்குள்ளார வைப்ரேஷன் உருவாக்குற ஒரே இசை சிம்மாசனம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:35. நோ கியூ நோ வெயிட்டிங் பழைய மெத்தடெல்லாம் எடுத்து ஓரங்கட்டுங்க மக்களே. உங்க ஸ்மார்ட் போனை எங்களோட டிஜிட்டல் ஸ்டுடியோவோட கனெக்ட் பண்ற ரியல் மேஜிக். உங்க கட்டை விரல் டைப் பண்ற மெசேஜ்ல இங்க மியூசிக் பிறக்கும். இது நெக்ஸ்ட் லெவல் டிஜிட்டல் கொண்டாட்டம். இணைய வழி நேயர் விருப்பம். வாட்ஸ்அப் ஒன்லி. இந்த இசை சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு லீட் பண்ண வார்த்தைகளால புதுவையை வசியம் செய்ய ஆன் தி மைக் நான் உங்கள் காதுகளின் காதலன் உங்கள் மியூசிக் பார்ட்னர் ஆர்ஜே சீனு ஆன் தி வே. மக்களே, இப்ப நம்ம ஷோவுக்கு பாராட்டு மழையும் பாட்டு மழையும் பொழிஞ்சுகிட்டு இருக்கு. அளவிட முடியாத அன்பும் மெசேஜ்களும் குவிஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோல ரூல்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். நோ கால்ஸ், நோ வாய்ஸ் நோட்ஸ். ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்க மொபைல எடுங்க. 7598515005 என்ற நம்பருக்கு இப்பவே உங்க பேரையும் உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் வாட்ஸ்அப்ல தட்டிவிடுங்க. நீங்க மெசேஜ் பண்ண உடனே உங்க பேர்ல உங்க பேரை ஏர்ல கெத்தா சொல்லிட்டு அந்த பாட்டை இங்க பிளே பண்ண நான் உங்க ஆட்சியின்னு இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எந்த திரைப்படத்துல கேட்டீங்கன்னா ஐ திரைப்படத்திலிருந்து. பாடலை விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்கிற நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா கோவை மாவட்டம் புத்தூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய

0: தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தலைமுறையா
2: புதுவையின் நம்பர் ஒன் மியூசிக் பார்ட்னர் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டிஜிட்டலா இதயங்களை இணைக்கும் இது இணைய வழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. மக்களே, நம்ம ஷோவுக்கு பாராட்டு மழை, பாட்டு மழை இதெல்லாம் பொழிஞ்சுகிட்டே இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் இன்பாக்ஸ் திறந்தாலே உங்களோட அன்பு தான் அங்க நிறைஞ்சு போய் வழிஞ்சிட்டு இருக்கு. அந்த அன்போட இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல பாட்டு கேட்டிருக்கிற நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கடலூர் கூத்தப்பக்கத்திலிருந்து சோனாட்சி சிவக்குமார். இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாட்டு முரட்டு காலை திரைப்படத்துல இருந்து. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இன்னும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே 7598501050 எங்களுக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்பரை திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க, 7598 510505 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: புதுவையின் இதய துடிப்பு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஸ்மார்ட்டான நேயர்களுக்கு ஸ்மார்ட்டான ஒரு ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம ஷோவோட கிரேஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுவை முழுக்க விருன்னு பறந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியா பாட்டு கேட்க உரிமை கொண்டாடுற நம்முடைய நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு, நேயர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாகையிலிருந்து பாபு மற்றும் சத்யா இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாட்டல், அதாவது பாட்டு பொன்னியின் செல்வன் முதல் பாகத்திலிருந்து பொன்னி நதி என்ற பாடலை விரும்பமாக கேட்டிருக்காங்க. நேர்லே நீங்களும் ஜஸ்ட் கீபோர்டு மேஜிக்கு தான் 7598510505க்கும் உங்கள் ஃபேவரட் பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட பாட்டை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம்.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: இசையின் வர்ணஜாலம் 102.8 எஃப்எம் ரெயின்போ. நோ கால்ஸ் ஒன்லி டெக்ஸ்ட் ரெவல்யூஷன். இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 9:23:41. நேர்களே, நம்ம ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு கேட்டு மெசேஜஸ்லாம் நூற்றுக்கணக்கில் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் விஐபி அடுத்த நேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா காரைக்கால்லிருந்து விஜயராகவன். இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாட்டு எந்த திரைப்படத்துலன்னு கேட்டிங்கன்னா சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து. இப்போ இவர் கேட்ட அந்த அல்டிமேட் ட்ராக்கை ஏரில் நாம் இறக்க போகிறோம். நீங்களும் அதாவது உங்க பேரும் ஏர்ல கெத்தா ஒலிக்கம் 7598510505க்கு இப்பவே வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜை போடுங்க. உங்களுக்கு விருப்பான பாட்டை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம்.

தரத்தான் தரத்தான் அது நடத்தான் தரத்தான்.

0: உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: என்றென்றும் புதுவையின் மகுடம் FM, ரெயின்போ புதுவை 102.8, புதுவையின் ஃபேவரட் டிஜிட்டல் பார்ட்டி. இது இணைய வழி நேயர் விருப்பம், வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம ஷோவுக்கு வர ஃபீட்பேக்கை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. உண்மையிலேயே நம்ம வாட்ஸ்அப் நேயர்களாம் நம்ம ஷோவோட ரியல் ராக் ஸ்டார். இப்போ நம்ம ராக் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா பன்ருட்டி ஐயனார். இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் எந்த திரைப்படத்துலன்னு கேட்டீங்கன்னா சின்னவர் திரைப்படத்திலேருந்து இந்த பாட்டு இப்போ வெறித்தனமாக நம்ம ஷோவில் அதிரப்போகுது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் 7598 5105 என்ற நம்பரை சேவ் பண்ணி இப்போவே டெக்ஸ்ட்டை தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை FM ரெயின்போவில் கேளுங்க. Yeah.

0: இரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகை

புதுவையின் ஆக்சிஜன் உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட்டை விரலால் கேட்டிட முடியும் இங்க பாட்டு. இது இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம ஷோவோட சக்சஸ்க்கு காரணமே உங்களுடைய இதயம் கலந்த இந்த பாராட்டுகளும் அன்பும் தான். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் ஃபேமிலி மெம்பர் இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா, மாதவரத்திலிருந்து சரஸ்வதி, பத்மநாபம் இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாட்டு எந்த திரைப்படத்திலிருந்து கேட்டீங்கன்னா, பிதாமகன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நேர்களே, நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கலாம். நோ வாய்ஸ் நோ கால்ஸ், அதாவது ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணா போதும். 7598 5105505 என்ற எண்ணிற்கு உங்க ஆர்ஜே சீனு நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கொடுக்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: காதுகளில் தேன் பாயும் 102.8 FM ரெயின்போ புதுவை வயர்லெஸ் வேர்ல்டின் மாஷோ. இது இணையவழி நேயர் விருப்பம், வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம ஷோவுக்கு பொழியும் பாராட்டு மழையில் நினைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல கேட்ட பாட்டால மாஸ் பண்ண போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மரக்காணத்துல இருந்து ஜெயந்தி. இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாட்டல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புதுவையின் நம்பர் ஒன் பிராண்ட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டிஜிட்டல் மியூசிக் எக்ஸ்பிரஸ். இது இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம வாட்ஸ்அப் சாட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி கச்சிதமா ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்துக்கிற நம்ம அடுத்த நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருந்து சரஸ்வதி. இவங்க விரும்பிக்கிட்டு இருக்கிற பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 9:54 நொடிகள். மக்களே, இன்னைக்கு நம்ம இணையவழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி ஷோவுக்கு நீங்க காட்டின பாராட்டுகளுக்கும் அன்பிற்கும் நன்றிகள் போதாது. நம்ம வாட்ஸ்அப் பாக்ஸ்ல பாராட்டு மழை பொழிஞ்சதோடு நூற்றுக்கணக்கான நேயர்கள் பாடல்களும் கேட்டிருக்கீங்க. ஆனா நேரமின்மையால சில கியூட்டான வாட்ஸ்அப் நேயர்களோட பாடல்களை பிளே பண்ண முடியல. ஆனாலும் உங்க பேர்களை சொல்லாம உங்களுக்கான அந்த கெத்தான கௌரவத்தை கொடுக்காம இந்த சீனு நான் போக மாட்டேன். யாரெல்லாம் பாடல விரும்பி கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ராக் ஸ்டார் வாரியங்காவில இருந்து கதிரவன் மற்றும் மியூசிக் மாஸ்டர் வளவனூர்லந்து பாரத் பாண்டியன், சிங்கிங் ஸ்டார் குழுமங்கொண்டாலிருந்து ராமகிருஷ்ணன், வைபிங் ஸ்டார் கரூர்லிருந்து ரகுபதி, மெலடி கிங் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், சிங்கிங் குயின் தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி,

ராக்கிங் தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், மியூசிக் லவ்வர் மதுரையிலிருந்து சண்முக சந்திரம், கியூட் அண்ட் ஸ்வீட் கவிதா இனி ஆண்டிப்பட்டி ஆராதனம், நம்ம மாஸ் நேயர் சென்னை ராஜமச்சந்திர பாபு, அடுத்ததா இசை ரசிகை சென்னையிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரின், சிங்கிங் ஸ்டார் திருமழி இசை நாகராஜ், அடுத்தது வாட்ஸ்அப் நாயகன் நன்னிலம் நாராயணன், சாங் செலக்டர் கும்பகோணம் கலை துரைராஜன், மற்றும் ஸ்வீட் அண்ட் வாய்ஸ் நைட்டிங்கேல் செஞ்சி கலைவாணி கனிஷ்மா, அடுத்ததா எனர்ஜி டைனமேட் போலூர் பழனி, அடுத்தது ஸ்மார்ட் ஸ்டார் முள்ளக்காடு பாபு, அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாங் செலக்டர் புதுவை வேல்விழி, இசை தாரகை கடலூர்

ஜி கலைவாணி கனிஷ்மா, அடுத்ததா எனர்ஜி டைனமைட் போலூர் பழனி, அடுத்தது ஸ்மார்ட் ஸ்டார் முள்ளக்காடு பாபு, அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாங் செலக்டர் புதுவை வேல்விழி, இசை தாரகை கடலூர் சித்திரலேகம், ஸ்மைலிங் ஸ்டார் கண்டாச்சிமங்கலம் சரவணன், அடுத்ததா பிரைட் ஸ்டார் துரை ரவிச்சந்திர பாபு, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சியில அவங்களுக்கான பாடலை வந்து ரொம்பவே விரும்பி கேட்டிருந்தாங்க. டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மிஸ் ஆன நம்ம ஸ்டார் நேயர்களுக்கு தான் நாளைக்கு நம்ம ஷோல ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாட்ஸ்அப் விண்டோ 7598510505 மறுபடியும் ஓபன் ஆகும். நாளைக்கு ஷோ ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட்லயே ஃபர்ஸ்டா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் தட்டி விடுங்க. இணைய வழியில் இதயங்களை இணைத்த அனைத்து ரெயின்போ நேயர்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். இசைக்கு என் கடை கிடையாது, சோ உங்க வைப்ரேஷனை எப்பவுமே குறையாம வச்சுக்கோங்க. இன்றைய இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி ஷோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை விடைபெறுது உங்கள் காதுகளின் காதலன், உங்கள் மியூசிக் பார்ட்னர் அஜித் சீனு.

புதுச்சேரியில் பல்வி கல்வி இயக்ககம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று மாலை நடைபெற உள்ள ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி விழாவிற்கு தலைமையேற்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கிறார். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குரு குழந்தைசாமி மற்றும் ஏராளமான விசுவாசிகள் இதில் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வரும் 13ஆம் தேதி மாலை நடைபெறும். மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் முக்கொம்பு மேலணைக்கு வந்து சேர்ந்துள்ளது. ஓரிரு நாட்களில் இந்த நீர் கல்லணை சென்றடையும் என்றும் கல்லணையில் இருந்து நாளை பாசன நீர் திறந்துவிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் இன்று நடைபெறும் விழாவில் 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்குகிறார். ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் தங்களது அறிவை தொடர்ந்து புதுப்பித்து தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் நல்வழி நடத்துதல் மற்றும் வழிகாட்டுதல் மூலம் அவர்களின் நற்பண்புகளை வலுப்படுத்துவதிலும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் EOS 05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியாவின் வளர்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் மேன்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த வெற்றி அமைந்திருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03 நிமிடம். நேர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்துடன். கெட் செட் கோ நிகழ்ச்சியில நாம் உங்க ஆர்ச்சையில் அவன்யா. உற்சாகத்தை ஏற்றுங்கள், முயற்சியை தொடங்குங்கள், வெற்றி உங்களை நோக்கி ஓடுங்கள். சோ வெற்றியை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட கெட் செட் கோ. பாசிட்டிவ் எனர்ஜி, மியூசிக் எல்லாமே சேர்ந்த ஒரு சூப்பர் வைப் நம்ம எஃப்எம் ரெயின்போடுது அப்படின்னா அது நம்மளுடைய கெட் செட் கோ ஷோ தான். சோ இந்த கெட் செட் கோ ஷோ ஒவ்வொரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். ஆஹா, என்ன க்வெஸ்சன் கொடுங்க, நாங்க இது தாங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோன்னு நம்மளோட நேயர்கள் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஷோ தான் நம்மளோட கெட் செட் கோ. 1 hour எப்படி பாப்புச்சு அப்படின்னு கேட்க அளவுக்கு இருக்கக்கூடிய கெட் செட் கோ எனர்ஜி ஷோக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? நம்மளோட ஒரு சூப்பரான டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், டீச்சர்ஸ் டே இல்லையா? சோ இந்த டீச்சர்ஸ் டே ரிலேட்டடான செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தான் இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக. எஸ், ஸோ வந்து நம்மளோட கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு எஃபி க்வெஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினாக கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்வமாக இருந்த க்வெஸ்சன் ஆல்ரெடி நம்மளோட எஃபி க்வெஷ்சனில் உங்களுக்கு கேட்டாங்க. முதன் முதலாக நம்மளோட இந்தியாவில் எந்த ஆண்டு ஆசிரியர் தினம் வந்து கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 1962 வரைக்கும் நம்மளுடைய என்ன சொல்கிறது, அந்த பீரியடில் தான் வந்து இந்த ஆசிரியர் தினம் அப்படின்றது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டாடப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த குடியரசுத் தலைவரின் பிறந்த நாளை நம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம்? எந்த குடியரசுத் தலைவருடைய பிறந்த நாளை நம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம்? அதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். எவ்வளோ ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், உங்க எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணும், தெரிஞ்ச ஆன்சரை எஃப்எம் ரெயின்போல ஷேர் பண்ணும் அப்படின்னா போன் எடுங்க, கால் பண்ணுங்க 2271176027170 நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நம்பரா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா 0413 அப்படின்னு கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க. ஓகே, சோ நிகழ்ச்சியில நம்ம ஃபர்ஸ்ட் சாங் கொடுக்கணும் இல்லையா? இன்னைக்கு

எஸ், நம்ம வந்து இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. ஸோ யாருக்கு அப்படின்றது நம்மளோட ஆன்சர்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு டீச்சர்ஸ் டே இல்லையா, ஸோ டீச்சர்ஸ்க்கான ஒரு சாங்கும் உங்களுக்காக சேர்ந்து வருது. அந்த சாங் தான் அடுத்ததான் நம்மளோட கெட் செட் கோ நிகழ்ச்சியில கேட்க போறோம். கேட்டுட்டு வாங்க.

0: சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பெரிய படிகள் ஆகட்டும். சோ அதுதான் நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சி. சின்ன சின்ன க்வெஸ்சனா இருந்தாலும் சூப்பரா ஆன்சர் பண்ணக்கூடிய நம்மளுடைய நேயர்கள் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட்டான ஷோ தான் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போட கெட் செட் கோ. சோ நான் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சரோட நம்மளோட ஃபர்ஸ்ட் நேயர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ லாவண்யா மேடத்துக்கு அன்பார்ந்த காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
0: ஓகே கணேஷ் ராஜா சார், கண்டிப்பா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க.
1: கண்டுபிடிச்சிட்டேங்க.
0: ஓகே சார் சொல்லுங்க.
1: நமக்கு கல்வி கண் தெரிந்த ஆசான காமராஜர் அவரும்.
0: ஆமா ஓகே.
1: அது அவர் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்த நாள். அவருடைய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் அவரு.
0: கண்டிப்பா கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. இப்போ ரெயின்போ சார்பில் உங்களுக்கு பாராட்டுக்கள் சார்.
1: நன்றிமா, நன்றி.
0: நன்றி சார், நன்றி. எஸ் நம்மளுடைய இந்த வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வந்து நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு 1958. அதுக்கப்புறமா நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதியே ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வந்துச்சு. எப்பத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா 1962 இது வந்து கொண்டாடப்பட்டுச்சு.

0: எஸ் நீங்களே எல்லாமே பேசிடாதீங்க, நானும் ஆன்சர் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் நேயர் வந்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து சார்?
1: ஆதிபாலத்தில இருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே பலராமன் சார், ஆன்சர் சொல்லுங்க.
1: அந்த பஸ்லயே வந்து ராதாகிருஷ்ணன் பேர் தான் மேடம் அடிப்பட்டது.
0: முன்னாள் குடியரசு தலைவரான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினமான செப்டம்பர் 5 தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் குவஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஆசிரியர் தினத்தன்று வழங்கப்படும் விருது என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து இந்தியாவில் ஆசிரியர் தினத்தன்று வழங்கப்படும் விருது என்ன. ஏன்னா மாநிலங்கள் இதுலேயும் வந்து நமக்கு வந்து விருதுகள் கொடுக்குறாங்க. ஆனால் நான் கேட்ட கேள்வி வந்து இந்தியாவில் ஆசிரியர் தினத்தன்று வழங்கப்படும் விருது என்ன, அதாவது அந்த விருதுக்கான பேர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 2271760. மறுபடியும் உங்களுக்காக நான் க்வெஸ்சன் சொல்றேன், இந்தியாவில் ஆசிரியர் தினத்தன்று வழங்கப்படும் விருது என்ன? ஸோ கண்டுபிடிச்சு சீக்கிரம் கால் பண்ணுங்க. இங்கே உங்களோட ஆன்சருக்காக நான் வெயிட்டிங். நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாங் வருது கில்லி திரைப்படத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதிய வாய்ப்பு, அதை வெற்றியாக்கும் ஒரு பயணம் அப்படின்னா அதுதான் நம்மளோட கெட் செட் கோ எஃப்எம் ரெயின்போல. நீங்க எவ்ரிடே

0: பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் கடைசியாக அப்படின்னா, இந்தியாவில் ஆசிரியர் தினத்தன்று வழங்கப்படக்கூடிய இந்த விருதுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். எஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காலர் நெக்ஸ்ட் நியர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இனிய நற்கலை. வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படிங்க மேம்?
0: நல்லமா இருக்கு சந்திரசேகர் சார். கண்டிப்பா நீங்க ஆன்சரோட தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்.
1: அதாவது இன்னைக்கு வந்து குடுக்க போறாங்க அந்த அவார்டு, அது வந்து தேசிய நல்லாசிரியர் விருது அப்படிங்கறதுதான் விடை. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு, இன்னைக்கு 2026 இந்த வருஷத்துக்கு 48 டீச்சர்ஸ்க்கு அந்த அவார்டு அப்படிங்கறது குடுக்கறாங்க.
0: 26
1: மேல் டீச்சர்ஸ்க்கு, 22 ஃபீமேல் டீச்சர்ஸ்க்கு குடுக்கறாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்கதான் மேம் இணைந்து வழங்குறாங்க இந்த விருது.
0: சூப்பர். ஏன்னா நீங்க அப்படியே அதான் சொன்னே, ஒரு க்வெஸ்சன் கேட்டா நம்ம நேருக்கு இவ்வளவு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணா நாங்க குடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு. பாராட்டுகள் உங்களுக்கு.
1: அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவு உட்பட எல்லா ஆசிரியர்களுக்குமே பண்ணிருக்கிறாங்க. ஆந்திரால இருந்து அருணாச்சல் பிரதேசம், அசாம், பீகார், அதெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் சூப்பரா தட்டி போக தட்டி செல்ல போறாங்க மேம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி சார், பாராட்டுகள் உங்களுக்கு.
1: பை மேம். பை மேம்.
0: ஓகே. ஸோ நம்மளோட நேயர் சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. தேசிய நல்லாசிரியர் விருது தான் இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கவுண்டிங்கோட சேர்த்து சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த 2026ல எத்தனை டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த தேசிய நல்லாசிரியர் விருது வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத. ஸோ இதுக்கான ஆன்சர், அதாவது நான் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தேசிய நல்லாசிரியர் விருது தான் கரெக்டான ஆன்சர்.

0: ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போகாதீங்க, நான் ஆன்சர் சொல்ல ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் இது வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ராஜகோபாலன் சார், சொல்லுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா, நீங்க சொல்லுங்க.
1: இது வந்து தேசிய நல்லாசிரியர் விருது, ஒவ்வொரு வருடம் 48 பேர் கொடுக்குறாங்க மேடம்.
0: ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க சார், பாராட்டுக்கள் உங்களுக்கு.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, சோ கரெக்டான ஆன்சர் நம்மளோட இந்த நேரம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான், இந்த தேசிய நல்லாசிரியர் விருது இருக்கு இல்லைங்களா, அது பொதுவா வந்து சில பிரிவுகள்ல வழங்குறாங்க. சோ இது வந்து என்னென்ன பிரிவுகள்ல வழங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்ப ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. தேசிய நல்லாசிரியர் விருது பொதுவாக எந்தெந்த பிரிவுகளில் வழங்கப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரம் கால் பண்ணுங்க. 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு நான் இங்க வெயிட்டிங் உங்களோட ஆன்சருக்காக. சோ ஆன்சர் அப்படின்னு கூடவே அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குற நம்மளுடைய நேயர்களுக்கு மேலும் ஒரு பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஆன்சர்ஸ்க்காக வெயிட்டிங், சீக்கிரமா வாங்க. உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது அடுத்ததா, எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. போஸ் திரைப்படத்துல இருந்து

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: பவர், எனர்ஜி, அப்படி மியூசிக் எல்லாம் கலந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோ தான் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டுட்டு இருக்க கெட் செட் கோ. எஸ், ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த தேசிய நல்லாசிரியர் விருது வந்து பொதுவாக எந்தெந்த பிரிவுகளில் வழங்கப்படுது, இல்லை எத்தனை பிரிவுகள் அப்படின்னு கேட்டிருந்தேன். எஸ், நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
3: மூன்று பிரிவுகளின் படி இந்த விருதுக்கு குடுக்கறாங்க மேம். அது ஒண்ணு பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியர்களுக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா பேராசிரியர்களுக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் அவர்களுக்கு.
2: ஓகே, ரொம்ப சூப்பரா அப்படி கரெக்டா பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க, பாராட்டுகள் உங்களுக்கு கலைவாணி மேடம். கலைவாணி மேடம், இந்த நல்லாசிரியர் விருதுகள் வந்து இந்த பிரிவுகளில் தான் வழங்கப்படுறாங்க. அதாவது நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவன பேராசிரியர்களுக்கு கொடுக்கறாங்க, தென் பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் கலந்துதான் இந்த தேசிய நல்லாசிரியர் விருது அப்படின்றது வழங்கப்படுது. ஓகே, சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ், நம்ம வந்து பேசிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட நேர் சொன்னாரு, இந்த வருடத்துக்கு வந்து எத்தனை நல்லாசிரியர் விருதுகள் வந்து கொடுக்கறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா கரெக்டா ஆன்சர் பண்ணாரு. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சன் கொடுக்க போறேன். அது என்ன அப்படின்னா, 2025, அதாவது போன வருடம் இருக்கு இல்லையா, 2025 ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதை மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள் பெற்றார்கள்? சோ இப்ப வந்து இந்த இயர் அவங்க சொல்லிட்டாங்க ஆன்சர், சோ நீங்க அதை கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் கேட்க கூடிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர்

2025 ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதை மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள் பெற்றார்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போ உடனே கால் பண்ணுங்க 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு. நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் காத்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக
6: விடுற, வெளியே போக விடுற.
2: அதிரதுல
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.

0: எஸ் எனர்ஜி பாசிட்டிவிட்டி அதுக்கப்புறம் ஒரு எஃபர்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ எந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் அதுக்கு ஆன்சரை ட்ரை பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல். அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறோமா அப்படின்றது நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் தான். ஸோ அப்படி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேர்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்கிறது யார், இங்கேருந்து சார்? தேசிய நலாசிரியர் விருது வந்து மொத்தம் 45 ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஓகே, ரொம்ப கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க, பாராட்டுக்கள். ஆனா உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நான் இதோட கட் பண்ண போறது இல்லை. உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன் டைரக்டா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே 2025 ஆண்டு வந்து நம்மளுடைய கணிதம் மற்றும் அறிவியல் கல்வியில மேற்கொண்ட சிறந்த பணிகளுக்காக தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்தாங்க. சோ அந்த விருது பெற்றாங்க இல்லையா, அவங்களுடைய பெயர் என்ன?
1: ரேவதி பரமேஸ்வரன்.
0: ஆஹா, அப்படியே பயங்கரமா அடுத்தடுத்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை சொல்றதுக்கு ரெடியா? என்னதான் ஸ்பாட் க்வெஸ்சன் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவீங்க போல இருக்கே. ஓகே சார், ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. அப்படியே டைரக்ட் க்வெஸ்சனா இருந்தாலும் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க, பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு. நன்றி. எஸ் நம்மளுடைய 2025 ஆண்டுல வந்து இந்த கணிதம் மற்றும் அறிவியல் கல்வியில மேற்கொண்ட சிறந்த பணிகளுக்காக தமிழ்நாட்டில இருந்து இந்த விருதை பெற்றவங்க யாரு அப்படின்னா ரேவதி பரமேஸ்வரன் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். இப்ப உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்காக பிரத்யேக மெய்நிகர் இயற்பி

இயல் ஆய்வகத்தை, அதாவது வர்ச்சுவல் பிசிக்ஸ் லேப் அப்படின்றது ஒன்று உருவாக்கியதற்காக 2026 தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு ஒருத்தவங்க ஒரு ஆசிரியரை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஆசிரியருடைய பெயர் என்ன அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு சொல்ல போகிறீங்க. ஸோ அந்த ஆசிரியரோட பெயரையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த டிபார்ட்மெண்ட் அவங்க அப்படின்றதையும் சொல்ல போகிறீங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்காக க்வெஸ்சன் சொல்கிறேன். மாணவர்களுக்காக பிரத்யேக மெய்நிகர் இயற்பியல் ஆய்வகம் வர்ச்சுவல் பிசிக்ஸ் லேப் இதை உருவாக்குனதுக்காக 2026 தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அந்த ஆசிரியர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271176 0 2271177 நம்பர்ஸ்க்கு.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கடைசி என்ன க்வெஸ்சன் கொடுத்திருந்தேன் அப்படின்னா, மாணவர்களுக்காக பிரத்யேக மெய்நிகர் இயற்பியல் ஆய்வகத்தை, அதாவது வர்ச்சுவல் பிசிக்ஸ் லேப் உருவாக்கியதற்காக 2026 தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பிசிக்ஸ் டீச்சர், ஸோ இயற்பியல் ஆசிரியர் டாக்டர் தினேஷ்குமார் அப்படின்றவங்க தான் இதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து வர்ச்சுவல் பிசிக்ஸ் லேபை உருவாக்கினதுக்காக இந்த வருஷத்துக்கான தேசிய நல்லாசிரியர் விருதை வந்து பெறுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு க்வெஸ்சன்லாம் கேட்கலங்க, நானே ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இருந்தாலும் நம்ம சொல்லணும் இல்லையா, நம்மளுடைய புதுவையில் 2025 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது மொத்தம் எத்தனை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு, அதாவது தேசிய நல்லாசிரியர் விருது வந்து எத்தனை பேர் வந்து நம்மளுடைய புதுச்சேரியில 2025 வாங்கினாங்க அப்படின்னா, 2 பேர் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில 2026 தேசிய நல்லாசிரியர் விருதும் 2 பேருக்கு வந்து வழங்கப்படுறதா இருக்கு. ஸோ மொத்தமாக 4 பேருக்கு வந்து நம்மளுடைய புதுச்சேரியில விருதுகள் கொடுக்குறாங்க. ஸோ இதில் மாநிலங்கள் வகையிலும் இருக்காங்க, இதில் 2 பேருக்கு வந்து தேசிய நல்லாசிரியர் விருது வந்து கிடைக்க போகுது. எஸ், ஸோ உங்களுடைய காலை பொழுத கலகலப்பாக்கி மனதை உற்சாகப்படுத்திய FM ரெயின்போவின் கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி தப்பா சொன்னாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்ண நம்மளுடைய நேர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹேட்ஸ் ஆஃபும் தேங்க்யூவும் சொல்லிக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ லாஸ்டா ஒரு சூப்பர் ஹிட் சாங் கொடுக்க போறோம் உங்களுக்காக, ஐயா திரைப்படத்திலிருந்து. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நளினி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்திய இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்று அவர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் நீதித்துறை அதிகாரிகள் ஓய்வு பெறும் வயதை 60 62 உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவாகவே நீடிப்பதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சீனாவின் ஷென்ஷனில் இன்று நடைபெறும் சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சத்யராஜ் ரங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி ஜோடி மலேசியாவின் நூர் முகமது அஸ்ரின் அயூப், மான்விக் யோங் இணையுடன் மோதுகிறது. நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்திய ஜோடி டென்மார்க்கின் கிம் ஆஸ்ட்ரஃப், ஆண்டர்ஸ் கார்ஃப் ராஸ்முசென் இணையை 21-13, 16-21, 21-18 என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் சாத்விக் ஷிராக் ஜோடி தொடர்ச்சியாக 4வது முறையாக சீனா மாஸ்டர்ஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கடலோர காற்றின் ஈரத்தோடும் புதுவையின் புன்னகைக்கும் மனிதர்களோடும் தினமும் பயணிக்கும் ஒற்றை இசை சாம்ராஜ்யம். தொழில்நுட்ப யுகத்திலும் மக்களின் இதய துடிப்பை நேரடியாக தொடும் அன்பின் அலைவரிசை. இது உங்களின் சொந்த முகவரி FM ரெயின்போ புதுவை 102.8. வார இறுதி நாட்களின் பரபரப்பை ஓரமா வச்சுட்டு மனசுக்கு ஒரு ரீசார்ஜ் கொடுக்க போற இந்த நேரம் ஒரு மாயாஜாலமான நேரம். காதுகளுக்கு தேன் வார்க்கும் ராகங்கள், இதயத்தை தாளாட்டும் நினைவுகள் உங்களோட இந்த நேரத்தை ஒரு அழகிய கவிதையாக்க வருகிறது இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். இந்த இசை பெருங்கடலில் உங்கள் ரசனையை நேர்த்தியாக வழிநடத்த உங்கள் விட்டு பிள்ளையாகும் உங்கள் அன்பான நண்பனாக இதோ நான். இசைக்கு மொழியில்லை, என் மெலடி மேஜிக்கிற்கு முடிவே இல்லை. நான் உங்க ஆர்ஜே சீனு. நிகழ்ச்சியின் ஆரம்பமே ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு ரம்யமான கிளாசிக். கடற்காத்துல மிதந்து வர்ற ஒரு மெல்லிய சாரல் மாதிரி இருக்கும் ஒரு பாட்டை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து

உங்க ஹெட்போனுக்குள்ளார ஒரு ராக மழை. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நினைவுகளை தட்டி எழுப்பும் நேரம் இது. இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். வித்யாசாகர் சாரோட மியூசிக்னாலே அதுல ஒரு தனி ஆழம் இருக்கும். கடலோர காதலையும் சொல்ல முடியாத ஏக்கம் நிறைந்த காதலையும் அழகாக பேசும் ஒரு பாடலை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். இயற்கை திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசையோடு இணைந்திருங்கள். 102.8 குடவை வைப்ரேஷன். நாம் இருங்க நம்மோடும், டென்ஷனுக்கு கொடுப்போம் ஒரு ஃபுல் ஸ்டாப். மெலடிக்கு அழுத்துவோம் பிளே பட்டன். இது FM ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேட்சே. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக்ல ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீ மதுமிதா பாடின ஒரு எவர்கிரீன் காலேஜ் மெலடி, ஃப்ரெண்ட்ஷிப்.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-54-1442, 044-22-54-1216.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: இசையால் இதயங்களை பிணைக்கும் பாலமே FM ரெயின்போ புதுவை 102.8. வார்த்தைகள் மௌனமாகும் பொழுது இசையை பேச வைக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். இளையராஜா சார் மியூசிக்ல சோனு நிகம், ஸ்ரேயா கோஷல், ஷான் காம்போ ஒரு கியூட்டான மாடர்ன் மெலடி வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய பாடலை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலிருந்து.

0: and Jim Maxwell, and to all of you for listening. We'll speak to you soon. Bye-bye.
1: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
2: நேரம் 11:47 38 ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: புதுச்சேரி மக்களின் ஒரே செல்ல அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்க உணர்வுகளை ஒரே நிமிஷத்துல மாத்திர இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜே. ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட இன்னொரு இம்பாசிபிள் மேஜிக். பாம்பே ஜெயஸ்ரீ, அனுராதா ஸ்ரீராம், கார்த்திக் குரல்கள மனசை அப்படியே உருக வைக்கும் இன்னொரு மெலடி தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா? கேஸ்கெட், விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா? இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
5: தலைமுறையா
6: நேரம் 11:55, 20 நொடிகள். உங்க ரசனைக்கான ஒரே முகமரி இது FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் முடியலாம், ஆனா இந்த மெலடி மேஜிக்கோட வைப்ரேஷன் உங்க கூடவே இருந்துகிட்டு இருக்கும். நிகழ்ச்சியோட உச்சகட்டத்துக்கு வந்தாச்சு. ஹாரிஸ் சாரோட இசையிலும் கார்த்திக் பாடின ஆல் டைம் ஃபேவரட் ஈவினிங் மெலடி மாலை நேரத்து மெல்லிசையோடும் கஜினி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். கடிகாரத்தோட முட்கள் தன் பயணத்தை தொடரலாம், ஆனா இந்த கடந்த நேரத்துல நாம கேட்ட அந்த மெலடிகள் உங்க இதயத்துல உருவாக்கிய அமைதியும் சந்தோஷமும் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். நேசிப்பாயாவில் தொடங்கி ஒரு மாலையில் நிறைவடைய போற இந்த இசைப்பயணம் உங்கள் சனிக்கிழமை மதியத்தை மேலும் அழகாக மாற்றியிருக்குன்னு நான் நம்புறேன். இசைக்கு மொழி இல்லை FM ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக்கிற்கு முடிவே இல்லை. மீண்டும் ஒரு இனிமையான இசை வேலையும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் ரசனைக்கு உயிர் கொடுத்த நண்பனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களிடமிருந்து உங்கள் ஆர்ஜே சீனு.

0: தொடர்வது நண்பகல் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நளினி. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாடு முழுவதிலும் உள்ள ஆசிரியர்களுக்கு தனது மரியாதையை செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கற்பித்தல் என்பது வெறும் பாட அறிவை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தனிநபர்களையும் தேசத்தையும் வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றும் ஒரு உயரிய பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று தேசிய ஆசிரியர் விருது பெற்றவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாடப்புத்தகங்களை தாண்டி மாணவர்களின் வாழ்க்கையை வடிவமைப்பதிலும் அவர்களின் குழந்தை பருவத்தை பாதுகாப்பதிலும் ஆசிரியர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர் என்று கூறினார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி 2026 ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருதுகளை பெறுபவர்களுடன் நேற்று மாலை கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க ஆசிரியர்கள் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று கூறினார். நாட்டின் மிகப்பெரிய செல்வமாக திகழும் மாணவர்களை அனைத்து துறைகளிலும் வல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் கழுகுகளை பாதுகாத்து நாட்டின் சூழலியல் எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், கழுகுகள் இயற்கையின் தூய்மை பணியாளர்கள் என்றும், சுற்றுச்சூழல் தூய்மை, நோய் பரவல் தடுப்பு மற்றும் சூழலியல் சமநிலையை பேணுவதில் அவை முக்கிய பங்காற்றுவதுடன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜான்குமார், திரு ஐயப்பன், திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆசிய கோப்பை மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் ஆட்டம் துபாய் சர்வதேச மைதானத்தில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா. சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் நம்மளோட பேசுங்க தோழா நிகழ்ச்சிக்காக. யா, டிஃப்ரெண்டான டாபிக்ஸ் கொடுத்தாலும் அதில் வந்து கலக்கிறவங்க தான் நம்மளுடைய நேயர்கள். ஸோ அதுலேயும் இது ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு கொடுத்தாலும் அதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்கிற உங்களோட அந்த பாசிட்டிவ் தாங்க நம்ம ஷோவோட ஹிட்டே. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இல்லையா? ஸோ டீச்சர்ஸ் டே. அப்பா, டீச்சர்கிட்ட அடி வாங்காதவங்களும் இருக்க முடியாது, அதே மாதிரி நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ்கேப் பேச போறீங்க. ஸோ எஸ்கேப் பிளான் என்ன அப்படின்றத யோசிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஒரு பொய்யை சொல்லி நான் எப்படி எஸ்கேப் ஆனது தெரியுமா எங்க மிஸ்ஸுக்கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்க அந்த தப்பிச்ச மூமெண்ட் தான் இன்னைக்கு ரொம்ப ஃபன்ஃபுல்லா, ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு ஷோவா நம்மளுடைய இந்த ஷோவை கொண்டு போறோம் இந்த ஒன் ஹவர். ஸோ உங்களுக்காகவே இருக்கு பேசுங்க தோழா நிகழ்ச்சி. ஸோ உங்களுக்காக மறுபடியும் நான் தலைப்பு சொல்றேன், ஆண்களின் எஸ்கேப் பிளான். அந்த ஒரு போய் அந்த ஒரு எஸ்கேப், நான் இல்லைங்க மிஸ் அப்படின்னு சொல்லி தப்பிச்ச அந்த மூமெண்ட். ஸோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அதை என் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 நம்பர்ஸ்க்கு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: எஸ், நம்மளோட பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் இருக்கீங்க. ஸோ நான் சொல்லியாச்சு ஆண்களின் எஸ்கேப் பிளான் என்ன, அந்த ஒரு பொய், அந்த ஒரு எஸ்கேப், நான் இல்லைங்க மிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லி தப்பிச்ச அந்த மூமெண்ட்டை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க அந்த மூமெண்ட்டை ஷேர் பண்ணுறதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: சந்திரசேகர் சார், நலமா இருக்கீங்களா?
4: சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் நானும். இந்த ஒரு ஹாப்பினஸோட நம்மளோட இந்த ஃபன் கலாட்டாக்குள்ள போயிடலாமா அந்த மொமெண்ட்டுக்குள்ள?
4: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நானு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேக் பெஞ்ச்ல உட்காந்து டீச்சர் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சூப்பரா சாப்பிட்டு இருந்தோம்.
1: ஓகே,
4: டீச்சர் வந்து அப்படியே டவக்கன திரும்பி சைட்ல அப்படியே வேகமா வரக்கூடிய சமயத்துல நம்ம லஞ்ச் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்ஸ் அப்படியே மூடிட்டு லஞ்ச் பேக் உள்ள டப்புன்னு ட்ராப் பண்ணிட்டு இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா அப்படின்ட்டு எதுவும் நடக்காத மாதிரி நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம் பாருங்களேன்.
1: ஓஹோ சூப்பர்,
4: அது மறக்கவே முடியாது. என்ன எல்லாருமே சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய டவல்ல கைய அப்படியே தொடச்சுக்கிட்டு, நான் இல்ல மிஸ், நாங்க சாப்பிடவே இல்ல மிஸ் அப்படின்ட்டு நானு என்னுடைய மூணு ஃப்ரெண்ட்ஸ்ல ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டும் மாட்டிக்கல அங்க. அந்த ஒரு சைக்கிள்
1: காப்பாங்க ரெண்டு பேரும் மாட்டி விட்டு நீங்க தப்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? அப்படியே
4: பண்ணி சமயோசிதமா யோசிச்சே நாங்க மாட்டிக்காதத மறக்கவே முடியாது மேம்.
1: சூப்பர் சூப்பர். அப்ப அங்க நீங்க மாட்டி விட்டது அவங்க ரெண்டு பேரும், தப்பிச்சது நீங்க தான்.
4: எங்க அளவுக்கு ஃபாஸ்டா அவங்களால சமாளிக்க முடியல மேம், என்ன பண்ணது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு.
1: ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது.
4: அது அந்த ஞாபகம். ரெண்டாவது என்னோட ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண போறேன். என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து உட்கார்ந்து கரெக்டா அந்த கிளாஸ் ரூம்ல வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு. அப்ப டீச்சர் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சு என்னடா இங்க உட்கார்ந்து பண்ற, இது மாதிரி செய்யற அப்படின்ட்டுன்னு என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணினானா டக்குன்னு அந்த பிளைட் மோட்ல அத போட்டுட்டு, டீச்சர் பாருங்க, டீச்சர் பிளைட் மோட்ல போய் யாராவது மெசேஜ் அனுப்ப முடியுமா, இதோ பாருங்க இதோ பாருங்கண்ணா. அட்டே எங்க அப்பா டெக்னாலஜியா அந்த வயசுலயே கரைச்சு கொடுத்துருக்கானே, நான் பண்ணலையே அப்படின்ட்டுன்னு மெசேஜ் அமைச்சத அத டீச்சர் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சைக்கிள் கேப்ல மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு ஏரோப்ளேன்ல போட்டான் பாருங்க. அதெல்லாம் கிரேட் எஸ்கேப் காலேஜ்ல என்னோட ஃப்ரெண்டும் மறக்கவே

0: ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஃபன் ஜோன்ல இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க எஸ்கேப் ஆயிருக்கலாம், இல்லை அவங்க மட்டும் நைஸா அப்படியே மாட்டி விட்டு நீங்க எஸ்கேப் ஆயிருக்கலாம் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்து யார் பயங்கர ஃபன் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார் சொல்லுங்க.
1: முன்ன ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார். எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இப்ப ரெயின்போ சார்பில். ஓகே.
1: அதாவது மேடம், இது நான் வந்து பிரெண்டுங்களோட பிறந்த கிளாஸ்ல இருக்கும் போது அரட்டை அடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, வந்துட்டா கூட எல்லாத்தையும் கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது என்ன பார்த்தாவே அவங்க விட்டுருவாங்க, அதுக்கு முன்னாடியே கண்ணு கலங்கிடுவாங்க.
0: பயங்கர எஸ்கேப் தான் சார். ஆஹா, இது ஒரு ட்ரிக்ஸ் போல இருக்கே.
1: ஆமா, அவங்களை பார்த்ததுமே அப்படியே கண்ணுகளெல்லாம் கழுவி சோக முகத்தை காட்ட ஆரம்பிச்சதோடு வச்சுங்க, என்னோட இருக்க அவங்க அடி வாங்கிடுவாங்க. நான் பாட்டுல அப்படியே அப்படியே கண்ணு கலங்கிடுவேன், ஆனா அழுவ மாட்டேன். அப்படியே பார்த்து அவங்களை பாத்துக்கிட்டே இருப்பாங்க.
0: பயங்கரம் கண்ணன் சார் நீங்க.
1: அவங்களை பார்க்க ஆரம்பிச்சதும் அந்த மூங்கி குச்சிலயே அப்படியே தள்ளி விட்டு போய் உக்காருவாங்க.
0: சரி போ, பொழைச்சு போ அப்படின்னு உங்களை விட்டுட்டாங்க.
1: ஆமா, வெளியில ஒட்டி முட்டி கால் போட்டு உட்கார வைப்பாங்க. முட்டி போட்டு உட்கார வைக்கும் போது நானும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் பாத்துட்டே இருப்பேன். ஒரு தாய பார்த்து பையன் எப்படி இருக்கிறான, அந்த பேர் ஒரு வாரியா
0: இருக்காரு. இப்ப எங்களுக்கு நீங்க சொல்லும் போதே தெரியுது நீங்க எப்படி எல்லாம் பாவனை காமிச்சிருப்பீங்க, அப்படி எப்படி எஸ்கேப் ஆயிருப்பீங்கன்னு.
1: ஆமாங்க, கூப்பிடும் போது என்ன மட்டும் உள்ள உட்கார வச்சிருவாங்க, இல்லன்னா போய் மரத்தடியில போய் உட்கார நீ போ அப்படின்றாங்க.
0: பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து இப்ப நிறைய பேர் நிறைய டிப்ஸ் வாங்கிக்கலாம். யாரெல்லாம் பா மாட்டிக்கிறீங்க போய் கண்ணன் சார் அவங்களோட பேஸ் ரியாக்ஷனை கத்திடுவாங்க.
1: டீச்சர் ஆசிரியர் யாருக்குமே இது வரல அடி வாங்கினதே இல்லைங்க. அடி வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு அளவுக்கு நான் என்னன்னா, அதாவது ஆனா என்ன பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து இவனை அடிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இதா இருங்க.
0: பாத்தீங்களா, பயங்கரம் சார் இது.
1: அதனால என்ன பொறுத்தவரைக்கும் தவறு செய்ய மாட்டேன், அப்படியே தவறு செஞ்சு நான் அடி வாங்கினது இல்லைங்க.
0: எஸ்கேப் இது பயங்கரமான எஸ்கேப் தான். அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஃபேஸ் அப்படியே பாவமா வச்சு இந்த பிள்ளைய அடிக்கவே கூடாதுப்பா அப்படின்னு தப்பிச்சிருக்கீங்க.
1: ஆமா, டீச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் வந்து என் மேல ஒரு எப்பயுமே ஒரு பாசம் பண்ண கிளாஸ் நல்லா போயிருந்தாங்க. சில நேரத்துல பெத்துங்களோட சேர்ந்து தவறு பண்ணும் போது அந்த தவறு கொண்டாட தண்டனையும் நான் அடைய மாட்டேங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுல டீச்சருங்களுடைய ஒர்க்கே பாத்தீங்கன்னா, எல்கேஜி பிரிகேஜி அதே மாதிரி முதல் வகுப்பு உங்களுக்கு சொல்லி தராங்க பாத்தீங்களா, அதுதான் கடினமான இது. அந்த பிள்ளைங்களை அதான் அஞ்சாவதுக்கு மேல எப்படி வேணுமோ பண்ணாங்க, ஒன்னாவது ரெண்டாவதுக்குள்ள சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வழி கொண்டு வராங்க பாருங்க. வீட்டுல இருந்து அந்த பிள்ளைங்களை தன்னுடைய பள்ளிக்கூட மாணவரா கொண்டு வரும் போது உண்மையிலேயே தாய்மை இருந்தா மட்டும்தாங்க செய்ய முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால அவங்களை பாக்கும்போது எனக்கு உண்மையிலேயே பெருமையா தாங்க இருக்கும்.
0: ரொம்ப ஆமா, உண்மைதான் சார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் இல்லையா, அது ரொம்ப அவங்க ரொம்ப இது கூட செய்யறாங்க ஆத்மார்த்தமா, அதனாலதான் அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: பனிரெண்டு மணி 12 நிமிடம் ஆயாச்சு. பேசுங்க தோழா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்களுடைய எஸ்கேப் பிளான், அந்த ஒரு போய் அந்த ஒரு எஸ்கேப் மூமெண்ட் நான் இல்லைங்க அப்படின்னு நீங்க தப்பிச்சு அந்த மூமெண்ட் தான் ஷேர் பண்றீங்க. நெக்ஸ்ட் யார் வந்து நம்ம கூட அவங்களுடைய மூமெண்டை ஷேர் பண்ண போறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: எங்கள் தோழிக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
4: கலையரசு.
0: ஓ சொல்லுங்க சார், கலையரசு சார்.
4: பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? உலக ஆசிரியர் தினம், அனைத்து ஆசிரியர்களுக்கு நல்வாழ்த்துக்கள்.
0: ஓகே சார்.
4: இந்த ஆசிரியர்கள் வந்து மாணவி மாணவர்களை வழி நடத்துறதுல சில நேரங்கள்ல சில இடங்கள்ல ரொம்ப சிரமமான சூழ்நிலை.

0: கொடுத்துட்டே இருக்கும்.
1: கண்டிப்பா
0: சில சாமர்த்தியமா சாதுரியமா அதை கையாடுவாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தடுமாறக்கூடிய சூழல் கூட அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த காலத்தில் அமைந்து உண்டு. நான் வந்து உயர் தொடக்க பள்ளிக்கூடங்களை படிக்கிற நேரங்கள்ல பள்ளிக்கூடங்களை படிக்கிற போது பொறுப்புள்ள ஒரு மாணவனா
1: இருந்துக்குவேன்.
0: அந்த வீட்டு பாடம் எழுதுறது மத்த விஷயங்கள்ல படிக்கிறதுல எல்லாத்திலுமே கவனமா இருந்துக்குவேன். சில நேரங்கள்ல அடி வாங்கறது கூட உண்டு.
1: நினைப்பேன்.
0: இந்த தொடக்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற நேரத்துல ஆசிரியர்களுக்கு அடி வாங்கணும் இல்ல. சில நேரங்கள்ல சார் எனக்கு கை வலி அதிகமா இருக்கு சார், என் கையில அடிக்காதீங்க சார், வலி தாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பெரும்பாலும் கையில தான் அடிப்பாங்க அவங்க, கையை நீட்ட சொல்லி. நான் நல்ல நிலைமையில தான் இருப்பேன், இந்த அடிக்கு பயந்துட்டு அப்படி சொல்றது.
1: ஓ, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்லுவீங்க, வலிக்கும் எனக்கு அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க.
0: ஒவ்வொரு வாரத்திலயும் ஒரு ஒரு கட்டுரை எழுதி கொடுத்து சங்கம்னு வச்சு தலைப்புல பேச சொல்லுவாங்க. அப்ப பேச சொல்ற எனக்கு வெள்ளிக்கிழமை அந்த நிகழ்ச்சி சாயந்தரம் 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நடக்கும். அது நடக்கிற போது அதுக்கான இதெல்லாம் எழுதிடுவேன். அங்க போய் படிக்கிற போது அழ
1: ஆரம்பிச்சிடுவேன்.
0: அவங்களுக்கு வணக்கம் தலைமை ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை ஆரம்பிக்க நேரத்துல அழ ஆரம்பிச்சிடுவேன். அவங்க என்ன போய் உட்கார சொல்லிடுவாங்க. ஆமா, இது தந்திரம் இல்ல, ஒரு பயம்.
1: பயம், ஓகே ஓகே,
0: ஒரு பயம். அப்படி அன்னைக்கு அன்னைக்கு சாதாரண ஒரு சபையில பேசுறதுக்கு 5வது 10வதுங்கிற போது அழ ஆரம்பிச்ச ஒரு மாணவன் இன்னைக்கு உங்ககிட்ட எந்த அளவுக்கு பேசுற பத்தியா?
1: சூப்பர் சூப்பர்.
0: அது ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த ஒரு ஒரு ஒரு மிக சிறப்பான ஒரு வழி நடத்தல்.
1: கண்டிப்பா
0: கல்வி மட்டுமே ஒரு மனிதனை மேம்படுத்தி விடாது. நல்ல கல்விக்கு தகுந்த மாதிரி நல்லொழுக்கத்தோட வாழ்கிற ஒரு மாணவி மாணவர் நன்னடத்தையோட மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்துல கடைசி வெளி வாழ்ந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். தவறான பழக்க வழக்கங்களை முற்றுப்புள்ளி வச்சுட்டு நல்ல நண்பர்களை இனங்கண்டு பழகிறது, படிப்புல அதிகமா கவனத்தை செலுத்துறது, நல்ல மதிப்பெண் வாங்கறது, தேர்ச்சி பெறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருந்தாங்கன்னா எங்களை போல அவங்களும் நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட முடியும்.
1: சொல்லுங்க.
0: நான் படித்த பள்ளிக்கூடத்துல
1: என்னுடைய
0: மகன் படித்தாரு, கண்ணாச்சிபுரம் மேல்நிலை பள்ளிக்கூடத்துல. அதே பள்ளிக்கூடத்துல என்னுடைய மகள் வழி பேரன் படித்தாரு. நாங்க படிக்கிற போது குட்டி குட்டி பொய் சொல்லிதான் அதுல இருந்து தப்பிச்சு வந்தோம். ஆனா எங்க மகன் எங்க மகள் அந்த மாதிரி மகளோட பேரெல்லாம் அப்படி இல்லை அப்படிங்கறது எங்களுக்கு பிற்பாடு காலத்துல எங்களுக்கு தெரிய வந்தது. காலங்கள் மாறும்போது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சகல மாத்திக்கிறாங்கிறது இதுக்கான முக்கியமான விஷயம்.
1: நன்றி சார், உங்களோட கருத்துக்கு நன்றி. எஸ், ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபன்னான ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது எல்லாருமே நம்மளோட ஸ்கூல் டேஸ் அப்படின்னா இட்ஸ் எ மெமரிங்க. ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மெமரி தான் நமக்கு, இல்லையா? ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்கூல் டேஸை விட்டு இவ்வளோ தூரம் வந்த பிறகும் அந்த டீச்சர்ஸ் இன்னுமே மறக்காமல் நம்ம ஒரு வெளியில் நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளோட டீச்சரை பார்க்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க. பட் நம்ம மிஸ்ஸு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணுறதாகட்டும், இல்லைன்னா இந்த டீச்சர்ஸ் டேல அவங்க ஞாபகம் வச்சிருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணுவீங்க. சோ இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது அன்னைக்கு நான் அப்படி பண்ணனே, அப்ப நான் எப்படி தப்பிச்சேன் தெரியுமா அப்படின்றது கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. சோ அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை என் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போல நீங்க பேசணும். உடனே போன் எடுங்க, கால் பண்ணுங்க 2271760 2271770 நம்பர்ஸ்ல. நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. ஜி திரைப்படத்திலிருந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
3: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
2: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
4: இன்றே BIS Star மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற

0: எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 12 மணி 20 நிமிஷம் 19 நொடிகள் ஆயாச்சு.
4: ஒரே சோகமா இருக்க, நான் என்ன சொல்லிட்டேன் நீங்க எவ்வளவோ சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் அப்பெல்லாம் எனக்கு வந்து ஃபீலிங் இல்ல. மை டீச்சர் என் தலைமுடிய பாத்துட்டு என்ன பெரியவர்னு சொல்லிட்டாங்களே. இது டீச்சர் வந்து நம்ம அப்பாவுக்கு இது ஒரு விட்டு. நான் நல்லா படிக்கக்கூடிய ஆள் தான். சின்ன நானும் எங்க அக்காவும் ஃபர்ஸ்ட் நடந்து போவோம். எல்லா அதுலயும் 10 மார்க் ரவுண்டா நிக்க வச்சு சொல்லுவதை சொல்லுவாங்க. எல்லாம் 10 மார்க் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ணணும். எங்க அக்கா பண்ணிடுது, நான் பண்ணல. காலையில எழுந்து அழிச்சு வச்சுட்டேன் அவங்க
3: சொல்லிட்டு
4: அழிச்சு அழிச்சு வச்சுட்டு உன்னை எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. நானும் பண்ணல. ஏய், நான் பண்ணு எங்க, நானும் ஒண்ணும் பண்ணல, நான் அழைக்கல, செஞ்சிட்டு நான் செய்யல.
3: பயங்கரம் சார். நீங்க ஹோம் ஒர்க் செய்யலன்ற ஒரு காரணத்துக்காக செஞ்சு அழிச்சிட்டீங்க பாத்தீங்களா.
4: பத்து மார்க் எடுத்துட்டு ஹோம் ஒர்க் செய்யாம போய் நின்னாக்கா. அப்புறம் வந்து வகுப்பறையில 11வது படிக்கும்போது வகுப்பறையில சார் வந்து அவரு பேசும்போது அதிகமா சில பேர் ரிப்பீட் பண்ணுவாங்க இல்லையா. அதாவது அவன் வந்து அங்க போனா வந்து அப்ப வந்து அந்த இடத்துல ஒரு ஆடு நின்னது வந்து இப்படி 164 செஞ்ச சொல்லியிருந்தாரு. கோடு கோடா போட்டு நானும் வந்து சிரிச்சு
3: நின்று
4: எழுதி நின்று என்னடா பண்றீங்க, இன்னும் கோடு கோடா போட்டுருக்கீங்க அப்படின்னு நாங்க அவர்கிட்ட சொல்ல முடியுமா. நீங்க 164 வந்து
3: சொல்லிருக்கீங்க. உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும்னு நினைக்கிறேன் ஹசித் அபி சார்.
4: பண்ணிட்டு அப்புறம் நல்லா திட்டினாரு, திட்டு வாங்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு சார் வந்து என்ன பார்த்து, ராமன் மாதிரி இருக்காண்டா, ராமன் பாடம் நடக்குது ராமாயணம் கருப்பா இருப்பேன். அப்ப ராமாயணம் படம் நடக்குது, அப்ப கருப்பு கட்ட அழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா அப்படின்ற மாதிரி என்ன பார்த்து இவன் தான் ராமன்ட்டாரு. உடனே கொஞ்ச நேரத்துல ராமனை மாத்திட்டாரு. நிக்கிற பையனை பார்த்து இவன் தான் ராமன், இவன் இல்ல. ஏன்னா நான் பாபி காலேஜ் வச்சிருக்க சட்டை
3: போட்டிருக்கேனா,
4: அது பிடிக்கலையா
3: அவருக்கு, பிடிக்கல மாத்திட்டாரு.
4: நம்ம கிளாஸ்ல ராமன் மாறிய கதை. அதே மாதிரி பாலிடெக்னிக் எல்லாம் போனோம்னா எப்ப போனாலும் லேட்டா போயிட்டு என்ன சார் சைக்கிள் பஞ்சர்,
3: இது எத்தனை பேர் சொல்லி தப்பிக்கிற ஒரு கதை.
4: அதே மாதிரி நிறைய பேரு லீவ் வச்சுட்டு என்னடா லீவு ஆயா செத்துட்டாங்க, போன
3: ஆயாவை சாகடிப்பீங்க,
4: எத்தனை ஆயாவை சாகடிக்கும். இதே மாதிரி இருக்கும் இந்த டிஃபன் பாக்ஸ் காலி பண்றது கடைசி பெஞ்சுல
3: எல்லாருமே
4: காலி பண்ணிடுவாங்க. பாலிடெக்னிக்ல காலி பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியது, எல்லாம் 4 பாக்ஸ் வச்சுட்டு மேல அடிப்பாங்க. ஆசிக் தம்பி நீ சொல்லு யாரு இது சார், எனக்கு தெரியாது யாரோ அடிக்கணும். எப்படி உங்களுக்குள்ள கோஆபரேட்டிவ் வேணும், கோஆபரேஷனா சார் எனக்கு தெரியாது சார், ஏதோ பின்னாடி நல்ல சவுண்டா வந்து போய் நல்ல சவுண்டா இது அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஒரே சிரிப்பா இருக்கும். அப்புறம் NCCல போனோம்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த சீருடை போடாம போயிட்டு டிரெஸ் போயிட்டு வருவோம். அப்ப சொல்லுவாரு என்ன இங்க என்ன அழகு பிடிக்கு வந்தியா இல்ல கதாநாயகன் தெருக்கு வந்தியா, ஏன் சீருடை போடலன்னு சொல்ல. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஒரு சிரிப்பு
3: நிறைய இடத்துல. ஆனா நீங்க எஸ்கேப் ஆயிருக்கீங்க அது மட்டும் தெரியுது.
4: எஸ்கேப் ஆகுறதுல வந்து மன்னன்.
3: அப்ப அப்படி ஒரு பட்டை கொடுக்கலாம் உங்களுக்கு,
4: எஸ்கேப் ஆகுறதுல மன்னன்.
3: எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆனா அங்க இருந்து கிரேட் எஸ்கேப். நீங்க
4: கிரேட் எஸ்கேப்.
3: சூப்பர் ஆசித் அபி சார், ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணீங்க, நன்றி.
4: எல்லாம் ஒரு காமெடிக்காக தான்
3: கண்டிப்பா.

0: ஓகே
1: நன்றி, வணக்கம்.
0: ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப ஃபன்னாகவே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் அது ரொம்ப உண்மையாகவே இந்த சைக்கிள் பஞ்சர், அதே மாதிரி லீவ் போட்டால் வர ரீசன் வந்து எத்தனை பேருக்கு அந்த ரீசன் உண்டு இல்லையா? எத்தனை ஆயா, எத்தனை தாத்தாவை, எத்தனை பேர் சாகடிச்சிருக்காங்களோ தெரியலையே அப்படின்ற அளவுக்கு நிறைய ரீசன் இனி வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஸோ அது மாதிரி தான் வாசி தம்பி சார் நிறைய விஷயங்களை அவங்க கூட லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க, ரொம்ப சூப்பர். ஸோ உங்களுடைய கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு கால் பண்ணுங்க 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: எஸ் பேசுங்க தோழா நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க நம்மளோட நேர்கள், அடுத்தடுத்து வந்து சூப்பரா பவர்ஃபுல்லா கலக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் யார்கிட்ட பேச போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து சார்?
3: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: ஓகே சாம்பசிவம் சார், சொல்லுங்க உங்களுடைய ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம்.
3: அது 1980 மேடம். நான் 10th ஸ்டூடெண்ட். அப்ப எங்க அம்மா வந்து அப்ப என்ன அந்த வயசுலயே அடிக்கடி தூக்கி வச்சுப்பாங்க.
0: அப்பயே 10th படிக்கும் போதேவா?
3: ஆமா.
0: ஓகே
3: போல பாக்கல. மறுநாள் ஸ்கூலுக்கு போறப்ப என்ன பண்ணாரு, நான் எப்பயுமே தமிழ்ல வந்து மந்த்லி டெஸ்ட் ஆகிட்டோம், காலாண்டாரு அந்த முதாண்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் 90 மேலதான் மார்க் வாங்குவாங்க. அதனால என் மேல அவருக்கு ஒரு அவரு என் மேல ஒரு மரியாதை உண்டு, அவருக்கு நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி உண்டு. அப்படின்னா சொல்றது, ஒரு பையனை கூப்பிட்டு எங்க ஸ்கூல் சுத்தி இந்த காட்டாம்பி கதையெல்லாம் நிறைய முளைச்சிருக்கோம், அதுல ஒரு கை நடிக்கிட்டு வர சொன்னாரு. அவர் கிளாஸுக்கு வந்த உடனே அந்த உடனே அந்த பையன் போயிட்டு அவனுக்கு போயிட்டு கட்டு அது போய் கட் பண்ணிட்டு வரான். வந்த உடனே அவர்த்த கொடுத்தாங்க, கொடுத்த உடனே கால் நிட்டுட்டு சாம்பசிவம் எழுந்துரு
0: அப்படின்னாரு.
3: நம்ம மேல ஒரு இதுவா இருப்பாரு, இவரு நம்மளும் எழுந்துரு சொல்றாரு, எழுந்துரு உண்டு எழுந்துரு இந்த பெஞ்சு பண்ணல பெஞ்சு பண்ணல எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொன்னாரு, இந்த பையனுக்கு என்ன வயசாகுது, அம்மா வந்து இவனை வந்து தூக்கி வச்சுக்கிறாங்க. நான் பார்த்தேன், அவர் சொன்ன எனக்கு சரி நம்பிக்கை நீங்க, ஆனா அவர் கோவம் வந்து அடிச்சிருவாரு
0: ரொம்ப,
3: ரொம்ப சிட்டா இருப்பா, நல்ல படம் நடத்துவாரு. தமிழ்ல வந்து அவருக்கு படிச்சோம்னா நல்ல புரிஞ்சுக்கல, அந்த மாதிரி ஆசிரியர் அவரு. சரிட்டு நான் பெஞ்சிபால நின்றாரு, அவனை எழுதி நின்றுட்டான். நின்ன உடனே உனக்கு அறிவு இருக்குது, அவனுக்கு முண்டன்டா நீ இதெல்லாம் செய்யலாமா போலாமா அப்படி எப்படி கூட்டாரு. என்ன அப்படியே என்ன பண்ண, இவங்கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, சார் சார் எங்க ஊர்ல இருந்து எங்க சித்தப்பா பையன் வந்திருந்தான் சார், அவன்னா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிங்க சார், அவனை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டேன்.
0: ஆஹா, சமாளிச்சிட்டீங்க நீங்க இல்ல, அது சித்தப்பா பையனை மாட்டி விட்டீங்க, அவன் தூக்கி வச்சா நீங்க என்ன மாதிரியே இருந்ததுனால நீங்க நான் நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்களா?
3: ஆமா அப்படியா, அப்படியா? ஆமா சார், எங்க சித்தப்பா பையன்தான் சார் வந்துருந்தான் அப்படி சொன்னேன். சரி சரி சொல்லிட்டு அரவர மாதிரி சொல்றதும் சரி சார் சரி உட்காந்து
0: போறான்ட்டு
3: உட்காந்துட்டேன். அன்னைக்கு வந்து சாயந்தரம் எங்களுக்கு வந்து விளையாட்டு வகுப்பு, எங்களுக்கு கிரவுண்ட்ல இருக்கோம்னா ஒரு பையன் வந்து எனக்கு கூட்டு
0: போறான்,
3: தமிழ் ஆசிரியர் வர சொன்னாரு. அவங்க ஓய்வு எடுக்கிற அறை ஒண்ணு இருக்கேன், பாடம் நடத்தாத வேலையில டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அந்த அறைக்கு என்ன கூட்டு போனான். போன உடனே என்ன பண்ண, என்னை பார்த்த உடனே சிரிச்சுட்டே இருக்காரு, நான் கழிஞ்சுக்கிட்டே போறேன்.

0: எப்படின்னு நம்மளுக்கு உதவி இருக்கிறது. என்னை பார்த்த உடனே சிரிச்சிட்டாரு. சிரிச்ச உடனே எனக்கு அப்பெல்லாம் நின்றுதாச்சு.
1: அப்பா
0: சார் பண்ணிடலாமா சார் அப்படின்னு. நீ வந்து என்கிட்டே நீ வந்து உன் டபுள் ஆக்ஷன் வேலையை காட்டல
1: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: ஆமா அப்படி சரி சார் சரி. எதுக்கு மேல அம்மா உன்னை தூக்கினாலும் நீ தூக்காதீங்கம்மா நீ சொல்லிடு. நீ வந்து உனக்கு வந்து இவ்வளவு பெரிய குழந்தையெல்லாம் தூண்டு தூக்க முடியாது. அவங்களால
1: முடியாது
0: தூக்குறாங்க போறாங்க நீ தானே சொல்லணும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது எங்க ஏரியாவில இருந்து வர்ற பசங்க அவர்கிட்ட போட்டு
1: கொடுத்துக்கிறானுங்க.
0: அவரு பாத்துருக்காரு. நான் சொன்ன பொண்ணு வந்து அவங்க போட்டு கொடுத்துருக்கானுங்க. அவங்க ஒரே ஒரு பொண்ணு தான் சார், பையன் கிடையாது. இவன் போய் சொல்றான்னு சொல்லி
1: பயங்கர ட்விஸ்ட் தான் சார் இது. சித்தப்பாக்கு பொண்ணு மட்டும் தான் இருக்கு, நீங்க எப்படி பையன் இருக்கான்னு சொல்லுங்க பாருங்க.
0: ஆமா ஆமா அது அதெல்லாம் ஒரு ஆகி போச்சு.
1: ஒரு கன்வே பண்ணாரு, ரொம்ப சூப்பராவே பேசினாரு நம்மளோட சாம்பசிவம் சார்.
2: ஒரு நல்ல சிஎஃப்எல் லாம்ப் கொடுங்க.
3: இந்தாங்க
2: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
3: இங்க பாருங்க, இதுல ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ஐஎஸ்ஐ முத்திரையோட தர நிர்ணய நம்பர் அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
2: ஐஎஸ்ஐ முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
1: எஸ் நம்மளோட பேசுங்க தொழா நிகழ்ச்சியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. எஸ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய டீச்சர்ஸ் டே இல்லையா, ஸோ அதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் டாபிக்கா இதை வந்து நம்ம கொடுத்தோம். பட் வந்தவங்க எல்லாருமே அதை ரொம்ப ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்க, அந்த விஷயத்த ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்க. பட் அவங்களோட டீச்சர்ஸ் அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல விஷயங்களை சொன்னாங்க அப்படின்றத வந்து எல்லாருக்குமே தெரியற மாதிரி வலியுறுத்தினாங்க. அது ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இன்னைக்கு லைன் கிடைக்காம போயிருக்கலாம், டோன்ட் வரி. பட் லைன் கிடைச்சி பேசின எல்லா நேர்களுக்கும் நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆசிரியர்கள் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பறக்கும் பட்டம் அல்ல, நாம் உயர பறக்க வைக்கும் நூல் தான் நம்மளோட ஆசிரியர்கள். சோ அதை வந்து நம்ம ஒருபோதும் மறக்க கூடாது அப்படின்னு கூடிய இந்த கோட்டோட நம்மளோட பேசுங்க தொடர் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன்.

ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேரம் 12:50. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: அந்த வசந்த பருவத்தில் வாழ்க்கை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனெனில் எல்லோருடைய மனத்திலும் ஒரு புதிய உணர்ச்சி பூர்த்து கிளர்ந்தது. சிலருக்கு முன்னிருந்ததை விட பன்மடங்கான எரிச்சலும் புகைச்சலும் தான் மனத்தில் மூண்டது. அவர்கள் இந்த புரட்சிக்காரர்களை வாயார சபித்தார்கள். சிலருக்கு ஒரு மங்கிய கவலையும் இனந்தெரியாத நம்பிக்கை உணர்ச்சியும் ஏற்பட்டன. சிலர், அதாவது மிகவும் குறைந்த ஒரு சிலர் மட்டும், தாம் தான் இந்த ஜனங்களை கிளறிவிட்டதற்கு பொறுப்பாளிகள் என்ற உணர்வினால் உள்ளுக்குள் மிகுந்த உற்சாகமும் கொண்டு திரிந்தார்கள். பாவலுக்கும் அந்திரேக்கும் இப்போது எல்லாம் தூங்குவதற்கு கூட முடியவில்லை. அவர்கள் காலை நேரத்தில்தான் திரும்பி வருவார்கள். வெளுத்து களைத்து என்னவோ போல் வந்து சேர்வார்கள். ஊரின் ஒதுக்கு புறங்களிலும் காடுகளிலும் அவர்கள் கூட்டங்கள் நடத்தி வந்தார்கள் என்பது தாய்க்கு தெரியும். குடியிருப்பை சுற்றியுள்ள பிரதேசத்தில் குதிரை போலீஸ்காரர்கள் இரவெல்லாம் ரோந்து சுற்றி கொண்டிருந்தார்கள் என்பதும், துப்பறியும் வேவுக்காரர்கள் எங்கு பார்த்தாலும் ஊர்ந்து திரிந்து தனியாக செல்லும் தொழிலாளர்களை வழிமறித்து அவர்களை சோதனை போடுவதும், கூட்டங்கூட்டமாக வரும் தொழிலாளர்களை கலைந்து போகுமாறு செய்வதும், சில சமயங்களில் சிலரை கைது செய்து கொண்டு போவதுமாக இருக்கிறார்கள் என்பதும் அவளுக்கு தெரியும். எந்த நேரத்திலும் கைதாகக்கூடிய நிரந்தரமான அபாயத்தில்தான் பாவலும் அந்திரேயும் இருந்தார்கள் என்பதும் அவளுக்கு தெரியும். அவர்கள் அப்படி கைதாக நேர்ந்தாலும் அவள் அதையும் வரவேற்கத்தான் செய்வாள். பின்னால் வரப்போகும் பெரும் ஆபத்துக்கு ஆளாவதை விட இப்போதே கைதாகிவிடும் ஆபத்து மேலானது என்பது அவள் எண்ணம். என்ன காரணத்தினாலோ இசாயின் கொலை விஷயம் மறைக்கப்பட்டுவிட்டது. 2 நாட்களாய் உள்ளூர் போலீஸ்காரர்கள் புலன் விசாரித்தார்கள். சுமார் 1 டஜன் தொழிலாளர்களை கண்டு விசாரணை செய்த பின்னர் அவர்கள் அந்த கொலை வழக்கை விட்டுவிட்டார்கள். மரியா கோஷனாவா தாயோடு பேசிய போது போலீஸ்காரர்களின் அபிப்பிராயத்தை வெளியிட்டு சொன்னாள். மற்றவர்களோடு எவ்வளவு சுமூகமாக பழகி வந்தாளோ அதே மாதிரி அவள் போலீஸ்காரர்களிடமும் பழகி வந்ததால் அவர்களது அபிப்பிராயம் அவளுக்கும் தெரிய நேர்ந்தது. கொலைகாரனை எப்படித்தான் கண்டுபிடிப்பது என்று காலையில் சுமார் 100 பேர் இசாயை பார்த்திருக்கிறார்கள். அவர்களின் 90 பேர் அவனை தாங்களே ஒழித்து கட்ட நேர்ந்திருந்தால் அது குறித்து சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அவனும்தான் என்ன, 7 வருஷ

காலமாய் ஒவ்வொருத்தரையும் என்ன பாடுபடுத்தி வைத்தான். ஹஹோல் இப்பொழுது எவ்வளவோ மாறிப்போய்விட்டான். அவனது முகம் மெலிந்து ஒட்டி போயிற்று. கண்ணிமைகள் கனத்து தடித்து போய்விட்டன. எனவே அவன் அவனது பெரிய கண்களில் பாதியை மூடி கவிந்து விட்டன. அவனது நாசியோரங்களிலிருந்து வாயை நோக்கி மெல்லிய வரிக்கோடுகள் விழுந்திருந்தன. அவன் வழக்கமான விஷயங்களை பற்றி மிகவும் குறைவாக பேசினான். அறிவும் சுதந்திரமும் ஆட்சி செலுத்தும் வெற்றி மகோன்னதமான எதிர்காலத்தை பற்றி தனது ஆசை கனவை அவன் மற்றவர்களிடம் எடுத்து சொல்லி அவர்களை மெய்சிலிர்க்க செய்யும் போதும் அவன் அதிகமான ஆர்வத்தோடு பேசினான். இசாயின் மரணத்தை பற்றி பேச்சு தேய்ந்து ஈற்று செத்துப்போனவுடன் அவன் ஒரு கசந்த புன்னகையுடன் சொன்னான், அவர்கள் மக்களை மட்டும்தான் மதிக்கவில்லை என்பது அல்ல, மக்களின் மீது ஏவிவிடும் வேட்டை நாய்களாக உபயோகிக்கும் தங்களது கைக்கூலிகளை கூட அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அக்கைக்கூலிகள் தொலைந்து போனதற்காக அவர்கள் வருந்த மாட்டார்கள். தங்கள் காசு தொலைந்து போனால்தான் வருத்தப்படுவார்கள். இந்த பேச்சு போதும் அன்றே என்று உறுதியுடன் கூறினான் பாவல். உளுந்து அழுகி ஊடாகி போனதை தொட்டாலே உதிர்ந்து பொடியாய்ப் போய்விடும், அவ்வளவுதான், என்ன என்றாள் தாய். இதெல்லாம் உண்மைதான், ஆனால் இது மட்டும் ஆறுதல் தராது என்று சோர்வோடு பதில் சொன்னான் ஹஹோல். அவன் இதையே பல தடவை சொல்லி வந்தான். எனினும் அதை சொல்லும்போது முன்னிருந்ததை விட வார்த்தைகள் அனைத்தையும் அடக்கிய விசேஷமான அர்த்தத்துடன் கடுப்புற்று ஒலித்தன. வெகு நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாளும் வந்துவிட்டது. மே தினம், மே மாத பிறப்பு. ஆலை சங்கு வழக்கம் போலவே அலறியது. கடந்த இரவு முழுவதும் கண்ணையே இமைக்காது விழித்து கிடந்த தாய் சங்கு சத்தம் கேட்டதும் உடனே படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து முந்தின நாள் மாலையில் தயாரித்து வைத்திருந்த தேநீரை கொதிக்க வைத்தாள். வழக்கம் போலவே தன் மகன் படுத்திருக்கும் அரைக்கதவை தட்ட நினைத்தாள். ஆனால் கதவை தட்டி அவனை எழுப்பாமல் இருப்பது நல்லது என்று எண்ணியவளாய் ஏதோ பல்லவிக்காரியைப் போல தன் கையை மூவாயில் கொடுத்து தாங்கிக் கொண்டு ஜன்னல் அருகே சென்று கீழே உட்கார்ந்தாள். வெளியேறிய நீல வானத்தில் ரோஜா நிறமும் வெண்மையும் கலந்த மேக படலங்கள் மிதந்து சென்றன. ஆலை சங்கின் அலறலால் பயந்தடித்து கொண்டு பறந்தோடும் ஒரு பெரிய பறவை கூட்டம் போல தோன்றியது அந்த மேகக்கூட்டம். தாய் அந்த மேகத்திரளை பார்த்தாள். தனது இதயத்தில் எழுந்த சிந்தனைகளோடு தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள். அவளது தலை கனத்து போயிருந்தது. இரவு முழுவதும் தூங்காததனால் கண்கள் வறண்டு சிவந்து கணன்று போயிருந்தன. அவளது இதயத்தில் ஏதோ ஒரு அதிசயமான அமைதி குடிக்கொண்டிருந்தது. அவளது மனதில் சாதாரணமான எண்ணங்கள் நிரம்பி ததும்பி சுறுசுறுப்போடு இயங்கிக் கொண்டிருந்தன. நான் தேநீரை ரொம்ப சீக்கிரம் கொதிக்க வைத்தேன், தண்ணீர் பூராவும் சீக்கிரம் கொதித்து காய்ந்துவிடும். அவர்கள் இருவரும் மிகவும் களைத்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலாவது அவர்கள் கூட கொஞ்ச நேரம் தூங்கட்டும். காலை கதிரவனின் இளங்கதிர் கீற்று மிகுந்த உகையோடு ஜன்னலின் மேலாக எட்டி பார்த்தது. அந்த கதிரை நோக்கி தன் கையை நீட்டினாள் தாய். அவளது சருமத்தின் மீது அந்த இளங்கதிர் தோய்ந்து அதனால் சிறிது கதகதப்பு ஏற்பட்ட போது அவள் தனது மறு கையால் அந்த கதகதப்பான பாகத்தை தடவி கொடுத்து கொண்டாள். அதேவேளையில் சிந்தனை வயப்பட்டு லேசாக சிரித்து கொண்டாள். பிறகு அவள் அங்கிருந்து எழுந்து தேநீர் பாத்திரத்தின் குழாயை சுத்தம் செய்யாமல் திருகிவிட்டாள். பின்பு முகம் கை கழுவிவிட்டு தன் முன்னால் கையால் சிலுவை கீறிக்கொண்டு பிரார்த்திக்க தொடங்கினாள். அவள் முகம் ஒளி பெற்றது. வலது புருவம் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. ஆலை சங்கின் இரண்டாவது ஓசை அவ்வளவு உரத்து கேட்கவில்லை. அதில் பழைய அதிகார துணியும் துணிக்கவில்லை. அதனது கனத்த ஈரம் படிந்த குரலில் சிறு நடுக்கம் தென்பட்டது. வழக்கத்திற்கு மீறி அது வெகு நேரம் அலறிக்கொண்டிருப்பதாக தாய்க்குப்பட்டது. அடுத்த அறையிலிருந்து ஹஹோலின் தெளிவான ஆழ்ந்த குரல் ஒலித்தது. கேட்கிறதா பாவல்? யாரோ தரை மீது நடந்து செல்வது கேட்டது. அவர்களில் யாரோ ஒருவர் நிம்மதியோடு கொட்டாவி விடும் ஓசையும் கேட்டது. தேநீர் தயார் என்று கத்தினாள் தாய். நாங்கள் எழுந்து விட்டோம் என்று உற்சாகமாக பதிலளித்தான் பாவல். சூரியன் உதயமாகிவிட்டது. வானத்தில் ஒரே மேகமாயிருக்கிறது. இன்று மேகமில்லாது இருந்தால் நன்றாயிருக்கும் என்றான் ஹஹோல்.
அவன் தூக்க கலக்கம் தெளியாது முகத்தை சுழித்து கொண்டு

0: சமையலறைக்கும் தடுமாறிக்கொண்டே ஆனால் உற்சாகமாக வந்தான். வணக்கம் அம்மா, எப்படி தூங்கினீர்கள்? தாய் அவனருகே சென்று மெதுவாக சொன்னாள், நீ அவன் பக்கமாகவே போக வேண்டும் அந்த்ரியுஷா. நிச்சயமாய் என்றான் ஹகோல். அம்மா, ஒன்று மட்டும் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கட்டும், நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் வரையிலும் ஒருவர் பக்கம் ஒருவராகத்தான் இருவருமே முன்னேறி செல்வோம், தெரிந்ததா?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ண

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நளினி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்திய இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். செக்கிழுத்து செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்தநாளை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு இன்று அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக சமூக ஊடக பதிவில், செல்வமும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கையை வாழும் வாய்ப்பு இருந்த போதிலும் வ.உ. சிதம்பரனார் தம்மை சமூகத்திற்கும் நாட்டிற்கும் சேவை செய்வதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கழுகுகளை பாதுகாத்து நாட்டின் சூழலியல் எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கழுகுகள் இயற்கையின் தூய்மை பணியாளர்கள் என்றும், சுற்றுச்சூழல் தூய்மை, நோய் பரவல் தடுப்பு மற்றும் சூழலியல் சமநிலையை பேணுவதில் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று நாட்டின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களுக்கான யுஜிசி நெட் ஜூன் 2026 மறுத்தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கான அழைப்பு கடிதங்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. வரும் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் இத்தேர்வுகள் நடைபெற உள்ளன. தேர்வர்கள் தங்களுடைய உள்நுழைவு விவரங்களை பயன்படுத்தி UGCnet.nda.nic.in என்ற இணையதளத்தில் இருந்து அழைப்பு கடிதங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

பண்ணுங்க 2271176022717700 நம்பர்ஸ்க்கு. வெளியூர் நம்பர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னக்கூடிய கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க. நிகழ்ச்சியில் முதலாவது அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. பிரியங்கா திரைப்படத்துல இருந்து

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:32 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க அஜய் லாவண்யா. ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில சோ மகளிருக்கான 1 நேரம் உங்களுடைய ஃபேவரட் சாங் எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உடனே போன் எடுங்க, கால்

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-541-442, 044-22-541-216.
2: ஹாய் ஸ்நேகிதியே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:09:43 நம்மளோட ஃபர்ஸ்ட் நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு ஃபேவரட் சாங் கொடுக்க போறோம்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தோழி, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கே. வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
3: பர்வின், திருவண்ணாமலை.
2: ஓகே பர்வின் மேடம், என்ன விருப்ப பாடல் வேணும்?
3: ராஜா கைவேச படத்துல இருந்து உங்க கணக்கு தான் அந்த பாட்டு.
2: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.
3: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: ஓகே, ஸோ உங்களோட விருப்ப பாடலை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் எடுங்க, ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760, 2271770 நம்பர்ஸ்க்கு.

0: சாய்ஸ் நிகதிய மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. விருப்ப பாடல் கொடுத்துட்டே இருக்கும் நம்மளோட நேயர்களுக்கு. அடுத்த விருப்ப பாடல் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
1: ஆரோவில் இடஞ்சாவடி முத்தாலி வேலியப்பன்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் மேம்?
1: ஐயோ, அந்த வானம் பாடியில கங்கை கரை தோட்டம் போடுங்க மேடம்.
0: ஓகே, வழங்கிடலாம். நன்றி.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்த மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா, கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா, கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறி பிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: ஒரு மணி 1:22 நொடிகள் ஆச்சு. ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. சோ ஃபேவரட் சாங்ஸ் நம்மளுடைய ஃபேவரட்டான நேர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் FM ரெயின்போல. சோ நெக்ஸ்ட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: ஓகே கலைவாணி மேடம், என்ன விருப்ப பாடல் வேணும்?
2: மேம் கோபுர வாசல் இல்லையா, அந்த படத்துல இருந்து காதல் கவிதைகள் படித்திடும் நேரம், அந்த சாங்
1: கண்டிப்பா வழங்கிடலாம். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
2: தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
3: Yes, I love this idiot. I love this love.

0: நேர்களே, சைபோலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை. அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
2: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
0: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளோட மகளிருக்காக ரொம்ப சூப்பரான ஸ்பெஷல் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும்.

0: உங்க ஃபேவரட் சாங்ஸா சோ நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், பாண்டியன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஜெயா மேடம். என்ன விருப்ப பாடல் வேணும்
1: மேம்? அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஹாப்பி ஹாப்பி டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்கள்
0: மேம். கண்டிப்பா ஜெயா மேடம், எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டாங்க. சோ இப்ப ரெயின்போ சார்பில் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஓகேவா ஜெயா மேடம்?
1: ஓகே மேம். ஓகே மேம். படம் அண்ணா நகர் முதல் தெரு, பாடல் மெதுவா மெதுவா, அந்த பாடல் மேம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: உங்களோட விருப்ப பாடலும் நீங்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணும் அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு. வெளியூர் நேர்களா இருந்தா 0413 அப்படின்னு கூடிய கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க.

0: ஹாய் ஸ்நேகிதியே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:33:54 நொடிகளை. அச்சா, யாருக்கு ஃபேவரட் சாங் கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் இனிமையான புன்னகரசி லாவணியா மேடத்துக்கு மதியம் வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க வெண்ணிலா மேடம். என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: உன்னச்சிலி குற்றம் இல்ல, அந்த படத்துல இருந்து சொர்க்கத்தின் வாசப்படி. எல்லா நேர்களுக்காக ஒன்னே மேடம், எனக்கு புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடுத்திருக்கீங்க இந்த வானொலி தான் எனக்கு.
0: ஆஹா, சூப்பர்.
1: ஆமா, ஜெயா மேடம், கலைவாணி, கலா, அப்புறம் பிரமலதா, கேமலதா, இன்னொன்னு தமிழர்சி, இப்படி நிறைய ஒரு நேர்களை குடுத்திருக்கீங்க எனக்கு ஃப்ரெண்டு. எல்லாருக்கும் உங்க வானொலிக்கு நன்றி.
0: கண்டிப்பா, நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போட ஸ்பெஷல் தானே. ஓகே, சூப்பர் வெண்ணிலா மேடம், நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஓகே, ஸோ வெண்ணிலா மேடம் கேட்ட பாடல உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. உங்களோட ஃபேவரட் சாங் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணணும்? எஃப்எம் ரெயின்போக்கு உடனே கால் பண்ணுங்க 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு.

0: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் நினைக்கிறேன்.
1: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான், இது புது டிசைன்.
0: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: இன்று BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. விருப்ப பாடல் நம்மளோட நேர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் விருப்ப பாடல் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
4: வாழப்பட்டம்பாளையம் கலா பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் கலா மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: திருமதி பழனிசாமி படத்துல ஓதாமல் ஒரு நாள் எனக்கு வேண்டாம், அந்த பாட்டு வந்து மேம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னோட டீச்சர் கேட்டுறேன் மேம், வித்யா மிஸ், அப்புறம் வந்து சாந்தலி. இப்போ ஸ்பெஷலி ராஜேஸ்வரி அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட், நான் ஒர்க் பண்ணோம், ஆனாலும் அவங்களும் எனக்கு நிறைய கத்து கொடுத்தாங்க மேம், அதுக்காக அது. அப்புறம் வந்து நம்ம லிசனர்ஸ் பாத்தீங்களா, வெளியில மேம் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணாங்க, அவங்களுக்காக இந்த பாட்டை நீங்க கொடுத்துறீங்க.
3: ஓகே, சோ உங்களோட அந்த பெரிய லிஸ்ட்ல உள்ள எல்லாருக்காகவும் இந்த சாங் ஸ்பெஷலா டெடிகேட் பண்ணிடலாம்.
4: ஓகே மேம்,
3: ஓகே, நன்றி. ஓகே, ஸோ உங்களோட விருப்ப பாடலில் நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் கேட்கணும் அப்படின்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் 2271 7607 மற்றும் 2271 7707.

0: நேர்களே, எஃப்எம் ரெயின்போவில் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: 1:48 கரெக்ட் ஆயாச்சு. சோ ஹாய் ஸ்நேகிதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில ஃபேவரட் சாங்ஸ் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். சோ நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் எந்த ஃபேவரட் நேயர்க்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சேதராபுரத்துல தமிழ்செல்வி பேசுறேன்.
0: ஓகே தமிழ்செல்வி மேடம், நலமா இருக்கேன். என்ன பாடல் வேணும்?
1: தசாவதாரம் படத்துக்கு வந்து முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா அந்த பாட்டு
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட இன்றைக்கு வந்தாச்சு. சோ லாஸ்ட் லக்கி காலர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். சொல்றது யார், எங்கிருந்து பேச சொல்லுங்க. சொல்லுங்க, யார், எங்கிருந்து
3: பேசுறீங்க?
2: ஓகே, சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் வேணும்?
3: மானோதகத்துல இருந்து சின்ன சின்ன வணக்கம்.
2: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.
3: நன்றி. நன்றி.
2: ஓகே, சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடல் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி. சில பேருக்கு லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம், டோன்ட் வரி. சோ ஈவினிங் உங்களுக்காகவே மனம் விரும்புதே ஷோ இருக்கு. சோ அதுல டயல் பண்ணி உங்களோட ஃபேவரட் சாங் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிங்க. மீண்டும் ஒரு இணையதரத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா.

0: of Sattvic Sairaj Ranki Reddy and Chirag Shetty to face Malaysian duo in Chinese Masters semi-final in Shenzhen this evening. And in women's cricket, India to take on arch rivals Pakistan in final Group A clash of T20 Asia Cup in Dubai tonight. And with that, we end the midday news.
1: Akashvani. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். ஆசிரியர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் இவ்விருதுகளை அவர் வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உள்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். மதுரை PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா இவ்விருதினை பெற்றுக் கொண்டார்.
2: அமுதா ஜே, கேந்திரிய வித்யாலய சங்கடன்.
1: தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜுக்கு குடியரசுத் தலைவர் விருதை வழங்கினார்.
2: தங்கராஜ் எம், தமிழ்நாடு.
1: இந்த விருது பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, NGO அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
1: இதேபோல் மற்றொரு விருதாளர் திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் கூறினார்.
4: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
1: ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கைபேசி பயன்பாட்டை மாணவர்கள் குறைப்பதற்கும் ஆசிரியர்கள் உதவிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச ராஜாளி கழுகுகள் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த வகை கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றை பாதுகாக்க மக்களும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாள்

0: நாட்டையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று தமிழக அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: சுதந்திர போராட்ட தியாகி தைக்கிழத்தை செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழர், சுதேசி கப்பலை நமது நாட்டுக்காக இயக்கிய ஒரு தமிழர். அவர் 155வது பிறந்த தினம். நாட்டுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தியாகி. அவருக்காக மரியாதை செலுத்துவது ஒவ்வொரு தமிழனுக்கு உண்டான கடமை. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு தமிழரும் எந்த அளவுக்கு போராடினாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞர்களுக்கு வரக்கூடிய தலைமுறை தெரியப்படுத்த வேண்டும் என்பது நமது கடமை. இப்பொழுது மத்திய சிறைச்சாலை காரமடை பிளிச்சி பகுதியில் வந்து அமைவுள்ளது, அதை இடமாற்றம் செய்யப்போம். அதனால அங்கிருக்கக்கூடிய சேர்க்கை பொதுமக்கள் மற்ற இளைஞர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அவருடைய தியாக தெரிந்து கொள்ளும் வகையில் அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கைகள். முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து செஞ்சிருக்கோம். நல்ல முடிவுகள் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று திரு கே என் நேரு கருத்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். இதற்கெல்லாம் திமுக அஞ்சாது என்றும் சட்ட ரீதியாக அனைத்தும் எதிர்கொள்ளப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த மாணவர்கள் சென்று கொண்டிருந்த கார் திருஷூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் சுங்கச்சாவடிகளில் தடையின்றி வாகனங்கள் செல்லும் வசதி முதல் முறையாக பாண்டா சுங்கச்சாவடியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போபால் தேவாஸ் வழித்தடத்தில் உள்ள இந்த சுங்கச்சாவடியில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் கடக்க இயலும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராகேஷ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முன்னோடி திட்டமாக இந்த வசதி தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் வெற்றியை பொறுத்து பிற சுங்கச்சாவடிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு மின்னணு ரசீது வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் 3 நாட்களுக்குள் சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திரு ராகேஷ் சிங் கூறினார். அசாம் அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. இது தொடர்பாக 6 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ரனோஜ் பெகு கூறியுள்ளார். பள்ளிக்கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் சரணடைந்த தீவிரவாதிகள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டு வரும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களில் இதுவரை 169 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். திரிசூலி பசார் பகுதியிலிருந்து 5 வயது குழந்தை உள்பட 3 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 275 இந்தியர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இதுவரை 95 டன் நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 6000 மேற்பட்டோர் எபோலாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எபோலாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க நிதியுதவி கோருவது உள்பட 6 மாத கால திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் நிதேஷ்குமார் நவீன் சிவகுமார் ஆகியோரும், இரட்டையர் பிரிவில் ஹர்திக் மகர் சிராக் பரிதா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுமதி சிவனும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் சஷாங்குமார் மற்றும் சிராக் பரிதாவும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார் சூரியகாந்த் யாதவ் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உள்பட 37 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரிய

0: இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 2:25 நிமிடம் 26 மணித்துளிகள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கற்றில் கண்டிருக்கும் நேயர்களுக்கு இனிதொரு மதிய வணக்கம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தீபா. ஸோ நிகழ்ச்சியில் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். சந்திரகில ஃபர்ஸ்ட் சாங் கேட்கலாம், டீச்சர் அம்மா திரைப்படத்துலேருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: குடிக்கிற பேக்கேஜ்டு வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேரம் 2:31 ஆயிடுச்சு. பயங்கர எக்ஸாக்டா வந்து காலத்தை ஒன்று காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுல நாம வந்து என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங், கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே அப்படின்ற ஒரு பாடல் PB ஸ்ரீனிவாசோட வாய்ஸ்ல கேட்க போறோம். அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்துல இருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்து வென்று காணுங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 2:35 ஆயிடுச்சு. வெரைட்டிஸ் ஆஃப் சாங் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு ஜாலியான ஒரு பாடல். ஸோ வீட்டில் நடக்கிற ஒரு அன்றாட ஒரு விஷயத்த வந்து ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும். எதிர்நீச்சல் திரைப்படுத்த பாடல் உங்களுக்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரல்கள்.
3: புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-54-1442, 044-22-54-1216.
2: கரெக்ட். என்று காணுங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆயிடுச்சு. ஸோ பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ரத்த திலகம் திரைப்படத்தை பாடல் கேட்கலாம். வாங்க எல்லாரும் ஈஸ்வரியோட வாய்ஸில்.

0: நேர்களே, வினாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: காலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 2:44 நோடம் ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா பேசும் தெய்வம் திரைப்படத்தில் பாடல் கேட்கலாம் வாங்க. சரளா, ராஜலட்சுமி மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி மூன்று பேரும் இணைந்து பாடியிருக்காங்க.

0: குடிக்கிற பேக்கேஜ்டு வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: நேர்களின் கவனத்திற்கு சாய்பாலின் இன்றொரு தகவல். நாளை காலை 8:55 கேட்கலாம். காலை 5 காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நாம் ஒழிக்க போற பாடல் வானம் பாடி திரைப்படத்திலிருந்து.

காலத்து வென்று கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு நிறைவான பாடல் என்ன திரைப்படத்துல இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அதே கண்கள் திரைப்படத்துல இருந்து கேட்கலாம். சோ நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போல அடுத்த நிகழ்ச்சியா உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி அப்படின்றத நினைவுபடுத்தும். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் இருக்கு. இதுல வந்து சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு. அதைத் தொடர்ந்து 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ இருக்கு. அதுல நீங்க பங்கு பெறலாம். சோ பங்கு பெற வேண்டிய கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றொரு நம்பர் 2271770. அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு உங்களுடைய ஃபேவரட் ஷோவான அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இருக்கு. ஸோ ஆர்ஜே எந்த ஆர்ஜே எந்த எந்த பீச்சில் நம்ம கூட கனெக்ட் ஆக போறாங்க அப்படின்றத நம்ம ஷார்ப்பாக 5 o'clock நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்டோட நம்மளோட நிறைவான பாடல் அதே கண்கள் திரைப்படத்தை வருதுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். நேரம் 3:17. சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு.
2: ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் யூத் டே, சர்வதேச இளையோர் தினம் August 12 அன்னைக்கு வந்துச்சு. அது ஒட்டுன ஜாலியான டிஸ்கஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்க போகுது, அதே சமயம் ஃபன்னாவும் இருக்க போகுது. டிக்னிட்டி, அனைவருக்கும் சம வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, நிலையான எதிர்காலம், இதையெல்லாம் சாத்தியமாக்க போகும் இளைஞர்களின் புதுமை படைப்புகள், இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. யார் என்னன்றதை பாக்கலாம்.
3: எனது பேர் வந்து ரவீந்திரன். வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல அசோசியேட் ப்ரொஃபஸரா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: என் பேர் புகழேந்தி, நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்ணினு இருக்கேன்.
5: எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ஜி அஜித்குமார், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்.
2: உங்களோட இன்குபேஷன் செல்ல பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. அது வந்து எப்படி யூத்துக்கு ஒரு ஃபியூச்சர் எப்படி கொடுக்கும் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அதோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும், உங்களோட என்னென்ன இனோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் அதுல நீங்க கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
3: நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீப் வந்து 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, நிறையா இனோவேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வரதுக்கான முக்கியமான ஸ்டெப்ஸாக அந்த நீப்போட ஃபங்க்ஷனு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாவோ இல்லை இனோவேஷன் பார்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது எந்த ஆஸ்பெக்ட்ஸ்லுமே. இப்போ இந்த 2020 வந்ததுக்கப்புறம் நிறையா இனோவேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கலாம், இல்லை வேரியஸ் லெவல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோப்ஸ் இப்போ கவர்மெண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எங்கள் காலேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஐடியா லேப்ஸ் இருக்குது, அதுமாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் செல் தனியாக வச்சிருக்கோம். ஸோ இப்போ அது மூலியமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எனி ஐடியாவும் கொண்டு வரனாங்கன்னா அந்த ஐடியாவை நாங்கள் நர்ச்சர் பண்ணி அதை வந்து ஃபைனல் ப்ராடக்டாகவும் கொண்டு போக முடியும். அதை வந்து நாங்கள் கெயின் வந்து பிஸ்னஸ் லெவலுக்கும் நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
2: ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வேறு எந்த மாதிரி வகையிலலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க?
3: ஃபினான்ஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸோட எய்ட்ஸ் இருக்குது, நிறையா எம்எஸ்எம்இயோட சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த சப்போர்ட்ஸ்க்குமே அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து நல்லா ஒர்த்தியான ப்ராஜெக்ட்ஸாக இருந்தால் அதை நர்ச்சர் பண்ணி அந்த அளவுக்குமே நம்ம கொண்டு போகிறோம்.
2: அவங்களை வந்து ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸா மாத்தறதா
3: கண்டிப்பா இந்த நீப்போட சிஸ்டமும் அதான். இப்போ இந்த எங்களோட காலேஜ்லயுமே அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கோம்.
2: இப்போ இனோவேஷன் சொன்னாலே பெரிய லேப்ஸ், ஹெவி பட்ஜெட் தான் நம்ம மோஸ்ட்லி நினைப்போம் இல்லையா? ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல செய்யற சின்ன சின்ன விஷயம் அதுவுமே வந்து இனோவேஷன்ல வந்து ஒரு பெரிய பார்ட்டா இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சொல்வீங்க?
3: இனோவேஷன்னாலே இப்போ ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் ரீச் பண்றதுதான் இனோவேஷன் பார்ட். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து இனோவேஷன் வந்து இருக்குது. இன்ஜினியரிங் வைக்கும் போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து இனோவேஷன் பார்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்னா நம்மளால் ஃபேன் எடுத்துக்கோங்க, ஃபோன் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எகெயின் ரிவிஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, ஒரு வருஷமும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதுமாரி எல்லா ப்ராடக்ட்லையுமே அது வந்து இனோவேஷன்ன்றது இப்போ ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து இனோவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட்.
2: இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களோட பர்சனல் அட்வைஸ் என்னவா இருக்கும்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ வளர்ந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து எப்படி பண்ணால் அவங்களால ஒரு சஸ்டைனபிள் ஃபியூச்சரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: முக்கியமாக வந்து ஸ்கில்ஸ் தான் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரீஸோட ரெக்யர்மெண்ட்டும் ஸ்கில்ஸ் தான் தேவைப்படுது. இப்போ வந்து மார்க்ஸ் கிரேட்ஸ்லாம் வந்து செகண்டரி தான். இப்போ வந்து எல்லா ஆர்கனைசேஷன் இல்லை இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஜாப் செக்டர் போகிறாங்கன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் செட் தான் செக் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக என்ன ஸ்கில் செட் வச்சிருக்காங்க, அவங்க கொடுக்குற ப்ராப்ளமுக்கு எப்படி ரெசிப்ரிகேட் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளமுக்கு இவங்க அமைக்கபிளாக சால்வ் பண்ண முடியுதா, இதுதான் வந்து ஒரு கம்பெனியோ இல்லைனா வந்து ஒரு ரெக்ரூட்டரோ வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ முக்கியமாக வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் மாரி தான் வந்து இப்போ ஜாப் ஆஃபர்ஸே மாறிடுச்சு நிறைய கம்பெனிஸில். ஸோ இன்டர்ன் மேலேயுமே போயிட்டு அது மூலியமாக அவங்களோட ஸ்கில் செட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. எக்ஸிபிட் பண்ணும்போது ரெக்ரூட்டருக்கு வந்து அவங்களோட ஸ்கில் செட் தெரியுது.

0: இப்ப நிறைய செட் பேக்ஸ் எல்லாம் வரும்ல, இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணும் போதும் சரி, பிரஷர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் நமக்கு தேவை. எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு எக்ஸாம் பிரஷர், இன்னொரு சைடு வந்து சோசியல் மீடியா பிரஷர், பியர் பிரஷர் சொல்லி நிறைய வகையான பிரஷர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றோம். சோ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து உங்களோட ஒப்பீனியன் அண்ட் அட்வைஸ் வந்து நீங்க என்ன கொடுப்பீங்க?
1: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டடா வந்தா போதும். நெக்ஸ்ட் அகைன் அவங்க ஹெல்த் வைஸ் சவுண்டா இருந்தாங்கனாலே மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோயின் ஆயிடும். அதனால ஹெல்த் வைஸும் சரி, நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டீம் லைண்டா டைம் அலாட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா என்ஜாய் பண்றதுக்கும் டைம் வச்சுக்கிட்டு அகைன் ஸ்டடிஸ்க்கு மத்த ஆட்ரிபியூட்ஸ் நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து டைம் வந்து அலாட் பண்ணணும். அது நம்மளே தான் பண்ணணும்.
0: இப்போ இந்த AI ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. யூத் வந்து பயப்படணுமா இல்ல இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு க்ரோ ஆகணுமா? அப்படி க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: யூத் யாருமே வந்து AI டூல்ஸ்க்கு எல்லாம் வந்து பயப்படுற மாதிரி எல்லாம் இல்ல, அவங்க நல்லாவே வந்து விளையாடுறாங்கன்னு தான் சொல்லணும். அதுல எல்லா டூல்ஸும் அவங்க வந்து ரொம்ப வெல்வெஸ்டா இருக்காங்க. ஒரு முன்னாடி ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஓல்டர் ஜெனரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த AI டெக்னாலஜிக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிளிங். இப்ப இருக்கிற பிரசன்ட் யூத் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லாவே அடாப்ட் ஆறாங்க, நிறைய விஷயம் கொண்டு வராங்க, நிறைய இனோவேஷன் பாட்டும் வந்து AI மூலமா கொண்டு வராங்க.
0: ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரூரல் கம்யூனிட்டில இருந்து வராரா இல்ல அர்பன் கம்யூனிட்டில இருந்து வராறான்றத பொறுத்து அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? இப்ப இந்த AI டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில ரூரல் கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து போய் சேராம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க?
1: ஏன் அதையும் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே கத்துக்கலாம். ரொம்ப இதுமே ரொம்ப படிக்க முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் டே டு டே லைஃப்ல நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டோம்னா அதுவுமே வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஆயிடும். சோ தட் அது வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்லயோ இல்லைனா பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இருந்தாலுமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
0: ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்க ஃபியூச்சர் யூத் ஜெனரேஷனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து கம்மியா தான் இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தான் உருவாக்கிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களா?
1: அது ரெண்டு விதமா பாக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அகைன் வந்து செல்ஃபா வந்து நம்மளே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஆண்டர்பிரினர்ஷிப் போற மாதிரியும் அதுக்குமான மைண்ட் செட்மே நம்ம இப்பல இருந்தே கல்டிவேட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் வச்சிருந்தாங்க. கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவா வச்சிருந்ததுனால நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. செல்ஃபா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியாவே நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பிரேக் அவுட் பண்ணிட்டு ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சின்ன வயசு ஓகேங்களா மேபி பாத்தீங்கன்னா ஒரு 21 இயர்ஸ் 22 இயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா ஃபிளரிஷ் ஆனவங்களும் நிறைய பேர் போய் கண்கூட பார்க்க முடியும். அதனால பிசினஸ் வந்து எந்த ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்லாம் பாக்காதீங்க. மீடியா உங்களுக்கு எது எந்த எந்த ஃபீல்டு உங்களுக்கு துறை பிடிச்சிருக்கோ அதுல இருந்தே நீங்க கூட நிறைய ஷைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: தேங்க்யூ சார், நீங்க ரொம்பவே நல்லா பேசுனீங்க. அடுத்ததான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க அஜித் குமார், காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், 3 மந்த்ஸ் ட்ரைனிங்க்கு செலக்ட் ஆயிருக்கேன் MSME.
0: ஃபியூச்சர் ஆண்டர்பிரனரா வந்து உங்களை நாங்க எதிர்பார்க்கலாமா?
2: கண்டிப்பா.
0: இப்ப உங்களோட ஐடியாஸ் எல்லாம் என்ன, இந்த யூத்தோட சஸ்டைனபிள் ஃபியூச்சரா இருக்கட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூத்துக்கு வந்து இந்த வேர்ல்ட்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு?
2: யூத் தான் இருக்கிறதே ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ்.
3: அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யூத் தான் வேர்ல்டோடைய பேக் போன் சொல்லலாம். ஏன்னா அவங்க நினைச்சா எதை வேணாலும் ஃபியூச்சர்ல எடுத்துன்னு வர முடியும். அதுவும் இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து AI டூல்ஸ் நிறைய இருக்கு, அது வந்து அவங்களுடைய செகண்ட் பிரெயினா கூட யூஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயத்த வந்து ஃபியூச்சர்ல ஏத்துன்னு வரலாம். சோ சோசியல் மீடியாஸ் இந்த AI டூல்ஸ் வந்து வேஸ்டா யூஸ் பண்ணாம ஒரு யூஸ்ஃபுல்லான திங்குக்கு யோசிச்சு யூஸ் பண்ணா ஃபியூச்சரும் அவங்களுடைய க்ரோத்தும் நல்லா இருக்கும்.
0: கரெக்டா சொன்னீங்க புகழேந்தி. இப்போ இன்னைக்கு இருக்க யூத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிக் அட்வான்டேஜ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: ஒரு ஒரு யூத்தோட ஸ்ட்ரென்த்துமே அவங்களுக்குள்ள ஒன்னு இருக்கும், அது வந்து அவங்க தான் கண்டுபிடிக்கணும். நம்ம சொல்ல முடியாது இவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து இதான் இவங்களுக்கு இதான் வரும் அந்த மாதிரி நம்ம யாருமே வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நானே வந்து ஃபியூச்சர்ல இதுவா தான் ஆக போறேன்னு சொல்ல முடியாது. எது வேணாலும் நடக்கலாம்.
0: இப்போ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூத்துக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து என்னவா இருக்கு, எந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு அஸ் யூத்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன?
3: கவர்மெண்ட் வந்து யூத்துக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதாவது அவங்களுடைய ஸ்கில்ல வந்து க்ரோ பண்றதுக்கும் சரி, அவங்களுடைய லைஃபை வந்து க்ரோ பண்றதுக்கும் சரி, அதை வந்து எல்லாரும் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து என்ன பண்றாங்க, அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் எதுக்கு அதை யூஸ் பண்ணணும், எனக்கு தான் பேக்ரவுண்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் அதெல்லாம் இல்ல, எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை வந்து ஈக்குவலா யூஸ் பண்ண கத்துக்கணும். யூஸ் பண்ணாதான் அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அதை வந்து வெளியே எடுத்துன்னு வந்து அவங்களுடைய அடையாளம் ஒண்ணு இருக்கும், அதை வந்து எல்லாரும் முன்னாடி காட்ட முடியும்.
0: அடுத்ததா பாத்தீங்கன்னா டிக்னிட்டி. இப்ப இந்த டிக்னிட்டின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கரியர்ஸ்க்குமே வந்து நம்ம சொல்லலாம், ஆர்ட், கண்டென்ட் கிரியேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கரியர்ஸ். யூத் எல்லாருமே ஒரே கரியரை சூஸ் பண்றது கிடையாது, ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஸ்கில்ஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் யூனிக்கா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த டிக்னிட்டி கிடைக்குதா, அதை பத்தி உங்களோட ஒபினியன் என்ன?
3: டிக்னிட்டினா சுயமரியாதை. ஒரு ஒரு மனுஷனையும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள மதிக்க கத்துக்கணும். நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும், இவங்களையா நம்ம மதிக்கணும், அந்த மாதிரி யாருமே நினைக்காம எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியா எடுத்துன்னு வராங்கன்னா அந்த ஐடியாவை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும். ஒரு ஐடியா வந்து சொல்றாங்க, அது நம்ம அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இது செட் ஆகாது, இதை உன்னால பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி இது பண்ணாம அவங்களுக்கு ஈக்குவல்ஸ் கொடுத்து ஒரு டீம் ஒர்க்கப் பண்ணி எல்லாரும் சேர்ந்து

0: உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல, அதை வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியே எடுத்தணும்.
1: கரெக்டா சொன்னீங்க. இப்போ இதே மாதிரி பாக்கும்போது இந்த டிக்னிட்டின்றது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல, கரெக்டான ஒரே மாதிரியே வந்து எல்லாருமே எல்லாரும் ட்ரீட் பண்றது இல்ல. ஒரு சில பேருக்கு அந்த கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் போது அவங்க ஷைன் ஆவாங்க. அதே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இன்னமும் அவங்களோட கோல்ஸ் ரீச் பண்ண முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ல விரும்புறது என்ன?
0: அதாவது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. உங்களை வந்து மட்டம் தட்டுறாங்க போறாங்க அதெல்லாம் பத்தி எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை செஞ்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் பாத்துரும், அந்த ஓன் பாத்துல நீங்க மண் போயினே இருக்கணும். உங்களுக்கான கோல்ஸ் வந்து செட் ஆயிட்டு இருக்கும், ஆல்ரெடி நீங்க செட் பண்ணிருப்பீங்க. அந்த கோலை நோக்கி நீங்க எப்பயுமே போயிட்டு இருக்கணும். யார் என்ன சொல்றாங்க, சுத்தி என்ன சொல்றாங்க, எதை பத்தியுமே யோசிக்க கூடாது.
1: இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய செட் பேக்ஸ் இருக்கும். மென்டல் ஹெல்த்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ பிசிக்கல் ஹெல்த் அளவுக்கு மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாஸ்கா இருக்கு இல்லையா? இதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து மென்டல் பிரஷர்ல வந்து அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கோலை அவங்களால ரீச் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரியாம நிறைய பேர் வந்து அதை கிவ் அப் கூட பண்ணிடுறாங்க அவங்களோட கோலை. சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? வாட் வில் பி யுவர் அட்வைஸ் ஃபார் தெம்?
0: ரொம்ப அதாவது எங்க காலேஜ்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அந்த மாதிரி எப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன செய்யணும்னா எதுவுமே நீங்க பத்தி யோசிக்கிட்ட கொஞ்ச நேரம், ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் கண்ணு மூடி கொஞ்சம் நேரம் அமைதியா உட்காந்து ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணும். மைண்ட்ல இருக்கிற எல்லா ப்ரெஷரையும் வெளில இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணலாம் என்ன போலாம். இப்ப உங்க கோல்ஸ், உங்க கோல்ஸுக்கு நடுவில் உங்க ஃபேமிலி ப்ராப்ளம், சுத்தி இருக்கிற ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வராம அது எல்லாத்தையும் வச்சுட்டு உங்க கோலை நோக்கி மட்டுமே போனா லைஃப்ல வந்து நீங்க பெரிய அச்சீவ்மெண்ட் ஏதாவது பண்ணலாம்.
1: கரெக்டா சொன்னீங்க. இப்போ உங்களோட இந்த லைஃப் பத்தி சொல்லுங்க. இப்போ உங்களோட காலேஜ்ல வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் வச்சிருக்காங்க, இன்குபேஷன் செல் வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிறப்போ நீங்க வந்து எவ்வளவு பிளஸ்டா ஃபீல் பண்றீங்க? அதனால உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுது?
0: அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இன்குபேஷன் சென்டர்ன்றது. எப்படின்னா இப்ப நாங்க ஒரு சின்ன ஐடியா எடுத்துன்னு போனா கூட எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. பைனான்சியலாவும் அதுல நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன ப்ராப்ளம் எடுத்துன்னு போய் போட்டா கூட பாத்துக்கலாம், இன்குபேஷன்ல தான் போட்டுக்கணுமே, நம்ம சார் இருக்கிறாங்க ஸ்டாஃப் இருக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம கோலை நம்ம ஈஸியா ரீச் பண்ணிடலாம். அந்த விதத்துல நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம்.
1: இப்ப இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லாமையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, ஆனா அவங்களுக்கு வந்து கோர் ஐடியான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஸ்கில்க்கா இருக்கலாம், ஒரு டிஃபரெண்டான ஐடியாவோட இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் கூட நம்மளால வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் ஆவோ இல்ல ஒரு பிசினஸ் ஆவோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பீங்க, அவங்களும் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு?
0: அவங்களும் ஆண்டர்பிரினர் ஆகும்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, இன்குபேஷன் சென்டர் நிறைய இருக்கு, எம்எஸ்எம்இ. இப்ப எங்க காலேஜ் ஐடியா லேப்ல கூட எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் பர்மிஷன் கேட்டு வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்கன்னா அவங்க காலேஜ்ல ஃபெசிலிட்டி இல்லனாலும் அவங்களுக்கு அந்த பினான்சியல் சப்போர்ட் இல்லனாலும் மத்த எங்கேயாச்சும் இருக்கா பார்த்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்கு, பிரைவேட்லயும் இருக்கு.
1: குறிப்பா இப்ப இளைஞர்களுக்கு தேவைன்றது தேடல் தான், கரெக்டா? ஏன்னா வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்றதே நமக்கு தெரியாம போயிடும் நிறைய பேருக்கு. அதனாலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கோர் ஐடியாவே இருந்தாலும் அதை வந்து அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க, அதை பத்தி அவங்க பெருசா கேர் பண்ணிக்காம கூட நிறைய பேர் விட்டுருவாங்க. சோ தேடிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஃபியூச்சர். சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன? திருப்தியான ஒரு சாட்டிஸ்பைடான ஃபியூச்சர். யூத்துக்கு அது எந்த அளவுல வந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: சஸ்டைனபிள் கோல்ஸ் 17 கோல்ஸ் இருக்கு. அது ஒரு ஒரு கோலும் எதுக்குன்னா எல்லாமே ஆட்டோமேஷன்ல போறதுனால நிறைய அங்கங்க பொல்யூஷன் அதிகமாகுது, என்விரான்மெண்ட் நம்ம அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டு இல்ல. அது எல்லாத்தையும் பாக்கணும், பிளஸ் நம்ம ஃபியூச்சர் க்ரோத்தும் இருக்கணும். உங்களோட வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயோ இருக்காங்க, அங்க வரதெல்லாம் இங்க 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் வருது. சோ அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம போனோம்னா இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களும் அவங்களுக்கு இருக்க கோலை வந்து நோக்கி போகணும். இப்ப ஏஐ டூல் எல்லாமே இருக்கு, எதை பத்தி எங்கேயும் தேட தேவையில்ல, யாருக்கிட்டையும் போய் விசாரிக்க தேவையில்ல. ஒன்ஸ் அந்த ஏஐல போட்டாலே உங்களுக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க இங்க போலாம் அங்க போலாம்னு சொல்லிட்டு அதுவே கொடுக்க போகுது. சஸ்டைனபிள் ஃபியூச்சர்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் இப்ப வரப்போற காலத்துக்கு.
1: இப்ப இந்த சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாலே ரீபிளான்டேஷன் அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா டெய்லி லைஃப் ஸ்டைல், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ரிடக்ஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் இருக்கு. அதுல எல்லாம் வந்து யூத்தோட ரோல் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்ப வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா அதுக்கு வந்து வேஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதுக்கு அவங்களால என்ன இனோவேட் பண்ண முடியும் அதை தான் பாக்கணும். ஒரு ஒரு வேஸ்ட்லயுமே ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்க வந்து அதுக்கான ரிசல்ட்ட கொடுக்கணும். என்விரான்மெண்ட் பாதிப்பு பண்ணி அந்த ரிசல்ட் கொடுத்து ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நம்ம ஃபியூச்சர் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட்டும் முக்கியம், அவங்களுடைய க்ரோத்தும் முக்கியம். சோ எதுக்குமே பாதிப்பு இல்லாத அளவுக்கு நியூ இன்னோவேஷன் சொல்யூஷன் கொண்டு வந்தா அந்த சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்ற 17 கோல்ஸ் வந்து நம்ம அச்சீவ் ஈஸியா பண்ணலாம்.
1: நீங்க சொல்லும் போது வந்து இந்த டிஜிட்டல் டூல்ஸ் எதெல்லாமே சொன்னீங்க, இதோட நிறைய பாசிட்டிவ் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் நெகட்டிவும் வந்து நிறைய இருக்கு. நிறைய யூத் வந்து அதை பாசிட்டிவா யூஸ் பண்ணாம நெகட்டிவா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்களே, அந்த மாதிரி நீங்க எதெல்லாம் நெகட்டிவ்னு நினைக்கிறீங்க? ஆஸ் எ யூத்தா நீங்க என்ன ஒப்பீனியன் கொடுப்பீங்க?
0: நெகட்டிவிட்டி அதிகமா தான் இருக்கு, நம்மளை சுத்தி எல்லாமே அதிகமா நெகட்டிவிட்டி இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை.

0: ஒரு கொஞ்ச நேரம் அதுல இருந்து வெளில வந்து நம்ம ஃபியூச்சரை பத்தி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணா நம்ம அந்த நெகட்டிவிட்டியை காண்டி ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் வந்து நமக்குள்ளார வரும். சோ அது மூலமா வந்து அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இக்னோர் பண்ணா நமக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு மூலமா நம்ம கோல்ஸும் சரி, நம்மளுடைய ஃபியூச்சர்ஸும் சரி, நம்மளுடைய ப்ரொஃபஷனல் எல்லாமே வந்து அச்சீவ் ஈஸியா பண்ணலாம்.
1: இப்ப யூத்துக்கு வந்து இந்த சொசைட்டில என்ன ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஆஸ் இம்பார்ட்டன்ட் ரோலா இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்காகவும் அவங்களோட கோல்ஸை வந்து அவங்க ரீச் பண்றதுக்காகவும் பேசணும். ஆனா யூத்தா சொசைட்டில அவங்களுக்கு என்ன வந்து ஒரு ரோல் இருக்கு, அவங்க எவ்வளவு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க சார்.
2: அப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா 2029 வந்து தோட ரேஞ்ச் முக்கியமா ஜென்சியா இருக்காங்களே அவங்களோட ஓட் கன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 30% ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இருப்பாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெமோக்ரஸில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரோலே ரொம்ப முக்கியமான ரோலா இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே அவங்களோட ரோல்ஸ் வந்து தேவைப்படுது. சோ அதனால அவங்களோட நேஷனல் பில்டிங்க்கு யூத்தோட நெசசிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து எல்லா விதத்திலையும் நர்ச்சர் பண்றதுக்கு கவர்மெண்ட்ஸும் சரி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களை வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு வரணும்.
1: இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் அஜித் குமார்?
3: எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் குறை சொல்லாம யூத்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே எடுக்கணும். யூத் நினைச்சா எது வேணா சாதிக்க முடியும். ப்ராப்ளம் வந்து அவங்களால ஆச்சு இவங்களால ஆச்சுன்ட்டு அடுத்தவங்க மேல பழி சொல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை வந்து நம்ம சிந்திச்சு அதுக்கான எஃபெக்டை போடணும்.
1: இப்ப இந்த சொசைட்டில வந்து யூத் பிளே பண்ற ரோல் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ண தவறாங்க, இதெல்லாம் வந்து பண்ணணும். ஏன்னா ஒரு சொசைட்டியை வந்து நல்ல முறையில கொண்டு போறதுக்கு யூத்தோட இன்வால்மெண்ட் இது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க?
3: யூத் வந்து ஃபர்ஸ்ட் சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு முன் வரணும். எல்லாருமே நான் ஏன் இதை பண்ணணும், ஏன் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அவங்க பண்ணிடுவாங்க, ஒரு மாதிரி லேசியா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே சோசியல் மீடியாக்குள்ள போனதுனால எல்லாமே லேசியா இருக்காங்க. அதனால சோசியல் ஒர்க் ஆக்டிவிட்டிஸ்லாம் யாரும் போறதில்ல, ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறதும் இல்ல, மைண்ட் ஃபுல்லாவே சோசியல் மீடியா மூவி அந்த மாதிரி போயிடுறாங்க. தனிப்பட்ட முறையில அவங்க ஃபியூச்சரை வந்து ஒரு 10 நிமிஷம் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறோம், அடுத்து எப்படி நம்ம கோலை ரீச் பண்ணலாம் அப்படின்னு நிறைய அவங்க சிந்திக்கணும், சிந்திச்சு செயல் பண்ணணும்.
1: இப்போ இந்த ரூரல் அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க நம்ம ஊர்ல. இப்போ இந்த ரூரல் அர்பன் கேப் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா? இப்போ ரூரல்ல இருந்து வர அதே பர்சனுக்கும் அர்பன்ல இருந்து வர பர்சன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குதா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எகைன் வந்து அவங்க ப்ராசஸ்ல இன்வால்வா இருந்தாலே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா டைம் வந்து எடுக்கும். எகைன் அவங்க ஸ்கில் செட்டை எகைன் டெவலப் பண்றதுதான் இம்பார்ட்டன்டான வேலையை. அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்போ போனாலும் எந்த ஜாப் செக்டர் போனாலுமே அவங்களால ஷைன் பண்ண முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்களால பண்ண முடியும். அதனால அவங்க ஸ்கில் செட் தான் டெவலப் பண்ணணும், அதான் இம்பார்ட்டன்ட்.
1: வேற வேற பார்ட்ஸ், வேற வேற பேக்ரவுண்ட்ஸ், ஆனா நம்ம எல்லாரோட டெஸ்டினேஷனும் ட்ரீம்ஸும் ஒண்ணுதான். தட் இஸ் த பவர் ஆஃப் யூத். இவ்வளவு நேரம் என் கூட சேர்ந்து இந்த கலந்துரையாடல இன்ஃபர்மேட்டிவாவும் சரி இனோவேட்டிவாவும் சரி டிஸ்கஸ் பண்ண உங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன்.
4: இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு ரொம்ப நன்றிகள்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலா விண்ணரசி, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். இதனைத் தொடர்ந்து கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்கலாம்.
6: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

இன்னைக்கு நம்ம கல்லூரி புகழ் நிகழ்ச்சி ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு செப்டம்பர் 5, நம்ம லைஃப்ல அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம லைஃபை நல்லா வழி நடத்துற ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா அது நம்ம டீச்சர்ஸ் மட்டும்தான். அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நீங்க சொல்லி கொடுத்த பாடங்கள் புத்தகத்துல மட்டுமில்ல எங்க வாழ்க்கையிலும் எப்போதும் இருக்கும் சொல்லிட்டு ஒரு சூப்பரான சாங் வருது. லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து சில்லாஞ்சலிக்கிய சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு இந்தியா.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். நேரம் 3:24:09 ஆயிட்டிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் அப்படின்னா வெறும் பாடம் சொல்லி கொடுக்குறவங்க மட்டும் கிடையாது, நம்ம லைஃபை சரியான பாதையில கொண்டு போற ஒரு கைடு, ஒரு மென்டர், சில நேரம் ஒரு செகண்ட் பேரண்ட். இது உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது. சச்சின் திரைப்படத்துல இருந்து கண்மூடி திறக்கும் போது சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
2: ISI நம்பிக்கையின் முத்திரை,
1: ISI பாதுகாப்பின் முத்திரை,
2: ISI தரத்தின் முத்திரை.
1: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
2: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
1: போன் 044-22-541-442, 044-22-541-216.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. இது உங்க ஃபேவரட் FM ரெயின்போ புதுவை 102.8 கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். நேரம் 3:31:19. நம்ம லைஃப்ல சில டீச்சர்ஸை எத்தனை வருடம் ஆனாலும் மறக்க முடியாது. அவங்க கிளாஸ் எடுத்தது மட்டுமல்ல, நீங்க அதை பண்ண முடியும்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நாமே நம்மளை நம்பாத நேரத்துல கூட ஒரு டீச்சர் நம்மளை நம்பியிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் பல ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபையே மாத்திருக்கும். ஸோ உங்க லைஃப்ல உங்களை அதிகமா இன்ஸ்பயர் பண்ண டீச்சர் யாருன்னு நினைச்சுக்கோங்க. இதோ ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். நேரம் 3:37:27. சில டீச்சர்ஸ் நம்மளால எப்பவுமே மறக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க சொல்லி கொடுத்த ஒரு சின்ன சின்ன அட்வைஸை கூட நம்மளால லைஃப் லாங் மெமரிஸ் போல நம்மகிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா டீச்சருக்குமே ஒரு சாங் நான் டெடிக்கேட் பண்ணலான் இருக்கேன். இதோ வருது காக்கா காக்கா திரைப்படத்துல இருந்து ஒரு ஊரில் அழகிய சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இது உங்க ஃபேவரட் FM ரெயின்போ புதுவை 102.8 கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். நேரம் 3:43:07. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்ஸ், எக்ஸாம், அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சது தான். ஆனா அதை விட முக்கியமா லைஃப்ல எப்படி தோல்வியை ஃபேஸ் பண்ணணும், எப்படி முயற்சியை விடாம இருக்கணும், எப்படி நல்ல மனுஷனா இருக்கணும்னு கற்றுக் கொடுத்ததும் டீச்சர்ஸ் தான். அதனால இந்த டீச்சர்ஸ் டேக்கு ஒரு தேங்க்யூ சொல்ல மறந்துடாதீங்க. இது உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள்

0: அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: சூப்பர்பா, பயங்கரமா
2: நடிக்கிறாங்க.
3: என்ன சொல்ற பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும்
4: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
5: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
6: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
7: இங்க தாதா கிங் கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
9: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
10: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
9: கண்டிப்பா தேவையில்லை.
10: என்றும் அக்கறையுடன்
9: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
11: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
12: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
11: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
13: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
14: ஆமாங்க சார், உங்க செலக்ஷன் சரிதான். இது புது டிசைன்.
13: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
15: இன்றி BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இது உங்க ஃபேவரட் FM ரெயின்போ புதுவை 102.8 கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். நேரம் 3:53:18 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த அனைத்து டீச்சர்ஸ்க்குமே என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன் நானு. இது உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது. மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஒரு சூப்பரான மாலை வணக்கம் சொல்வது நான் உங்கள் ஆர்ஜே பவானி. இது கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி வந்தாச்சு. ஸோ நான் உங்கள் பவானி சேர்ந்து பேச போறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்துல நம்ம தோழி உட்காந்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். தோழியோட தோழி சொல்லுங்க.
1: நான் உங்க ஆர்ஜே தீபா, உங்களோட பயங்கரமா சேர்ந்து என்ஜாய் பண்ண போறோம். உங்களுடைய காமெடி கட்ஸ் எல்லாம் பயங்கரமா கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கேட்டு உங்களெல்லாம் வந்து நான்
0: நினைக்காதீங்க அப்படின்னு நான்
1: சொல்லிட்டேன். ஏன்னா இன்னைக்கு டுடே வந்து டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்றதுனால ஏதாவது வெரைட்டிஸா கொண்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான்
0: நினைச்சேன். கண்டிப்பா கண்டிப்பா வெரைட்டிஸா கொண்டு வரல, வரக்கூடிய காலேஜ் எல்லாமே வெரைட்டிஸா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கேன்.
1: ஆமா, நிறைய கேள்வி கேட்க போறேன் நினைக்கிறேன் கேட்க போறோம்.
0: சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோல வந்து நிறைய காமெடிஸ் வந்து ஒவ்வொரு நாளும் போட்டுட்டே இருக்கும் இல்லையா. சோ அதை கேட்டு அழகா நேர் வந்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே அப்படிங்கறதுனால ஸ்பெஷல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் என்னென்ன நீ கேட்ட அதெல்லாம் நீ இன்னைக்கு சொல்ற,
1: பகல்ல நச்சது தெரியுமா
0: தெரியாதா அப்படின்னு கேட்க போறோம். அதுக்கெல்லாம் நேயர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க, எல்லாருமே இன்னைக்கு மாணவரா மாற போறாங்க, இல்லைன்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச டீச்சர் யார் அப்படிங்கறத டீச்சராவே மாறி சொல்ல போறாங்க. அதான் நம்ம ஷோ இன்னைக்கு பார்க்க போறோம், சாரி கேட்க போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். மனசார பாத்துட்டே காதால கேட்டு ஷோ நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம ஷோ வந்து இன்னும் காமெடியா ஃபன்னா கொண்டு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் மக்களே? நீங்க போன் எடுக்கணும், டயல் பண்ணணும். 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா, சாரி வெளியூர் ஆசிரியரா மாறப்போறீங்களா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க.

0: டீச்சர் டீச்சர் டீச்சர்னு சொன்னதுனால டீச்சரை பத்தி ஒரு குட்டி கவிதை சொல்லாம இருக்க முடியுமா?
1: கண்டிப்பா.
0: ஆமா, அதனால டீச்சரை பத்தி ஒரு குட்டி குட்டியா ஒரு கவிதை சொல்ல போறோம். அறியாமை அப்படிங்கிற இருள் நம்ம எல்லாருக்கிட்டயுமே இருக்கும். அந்த இருள் அப்படியே சுச்சு போட்டு மாத்துறவங்க தான் நம்மளுடைய டீச்சர்ஸ். சோ அறிவின் ஒளியால இந்த உலகத்தையே வழிநடத்துவாங்க. அவங்க தான் நமக்கு ஒரு சூப்பரான எதிர்காலத்தை கொடுக்க போறாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கும் கொடுத்த டீச்சர்ஸ் எக்கச்சக்கமா இருப்பாங்க இல்லையா? அந்த டீச்சரா நீங்க இன்னைக்கு மாற போறீங்க, நம்ம ஷோ ஃபன் பண்ண போறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இதோ சூப்பரான சாங் வரதுக்கு என்ஜாய் பண்ணுங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் சார் தான். என்னுடைய காலேஜ் DBMS அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்காரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட். அவர் எனக்கு ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் தான். இன்னைக்கு வரைக்கும் கூட அவர் டச் இருக்கா கேட்பாரு, சந்திரசேகர் காலேஜ்ல இருந்து பேசுறேன், இன்னுமாடா பேசிட்டு இருக்கேன்,
4: பேசிட்டு இருக்கேன்.
3: ஆமா சார், எங்க போனாலும் சந்திரசேகரோட குரல் கேக்குதுப்பா அப்படின்னு பாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கும், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்.
4: DBMS பேப்பர் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
3: ஆமா பயங்கரம். அந்த சப்ஜெக்ட் எல்லாம் 95-98 தான் நானு.
4: சூப்பர் சூப்பர். ஏன்னா அது நம்ம ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அந்த டேட்டாபேஸ்
3: பிராக்டிகல் செஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எப்பவுமே கம்ப்யூட்டர்ல பிராக்டிகல்ல 100, தியரியில வந்து 97-95 அந்த மாதிரி தான் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது.
4: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நீங்க?
3: ஆமா மேம், எல்லா டீச்சர்ஸும் சந்திரசேகர். ஏதாவது ஒரு டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா பிடிக்கிற பள்ள சந்திரசேகர் அவனுக்கு பனிஷ்மெண்ட் அது கண்டினியூ ஆச்சுன்னா நான் பாத்துக்கிற சந்திரசேகர் நீ எல்லாம் பனிஷ்மெண்ட் வரப்பட உட்காரு அப்படின்றவாங்க.
4: என்ன நீங்க கிளாஸ்ல?
3: ஆமா இல்ல மேம், குவார்டர்லி எக்ஸாம்ல எல்லா பீப்பிள் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? க்வெஸ்சன் பேப்பர் எழுதிட்டு வாங்க, க்வெஸ்சன் பேப்பர் எழுதிட்டு வாங்கன்னு. நான் கை ஒடிய ஒடிய ஒடிய ஒடிய எல்லா சப்ஜெக்டும் 13-14 சப்ஜெக்ட் எழுதுவேன். ஓகேவா? என் ஃப்ரெண்ட் எல்லாம் சந்திரசேகர் யோசிச்சு பார்த்து, சந்திரசேகர் எப்படி இருந்தாலும் ஒரு அடி தானே அடிக்க போறாங்கன்னா 4 அடியா வாங்கிக்குவியா, தொடச்சுக்குவியா, கையா உட்காந்து கை ஒடிய ஒடிய எழுதுறாங்க, எப்படி வேஸ்ட் பண்றிய லீவ் எல்லாம் அப்படிம்பாங்க என் பசங்க. நான் எல்லாம் அப்படி கிடையாது.
4: அப்படின்னு வந்து உங்களை வேற செல்லமா வந்து தூக்கி தூக்கி வச்சிருப்பாங்க.

0: ஆமா, இத இத இத எல்லாத்தோட கஷ்டப்பட்டு குவாட்டர்லி லீவ்லாம் நான் என்னுடைய தியாகம் செஞ்சு எழுதுவேன். யாரும் பசங்க எழுதிட்டு வர மாட்டீங்க. டீச்சர் நீங்க எழுத்து வர சொன்னீங்க, இதாங்க டீச்சர் பாருங்க, டீச்சர் செக் பண்ணுங்க,
1: டீச்சர் போட்டு விட்டு.
0: நாம கையோடைய கையோடைய லீவ்ல தியாகம் பண்ணி எங்கேயும் போகாம எழுதுறோம்ல, அப்ப நமக்கு வேணுமா இல்லையா சொல்லுங்க. அந்த ஒரு ஃப்ரீடம்
1: லாஸ்ட் பெஞ்சில் ஒரு வில்லனாவே இருந்திருப்பாரு கடைசி சந்திர.
0: இல்ல என் லைஃப்ல இது வரைக்கும் கடைசி பென்ஷனா என்ன அங்க இருக்கிற லுக் என்ன, ஒரு டூ டேஸ் உட்காந்தேன், ஒரு டூ டேஸ் உட்காந்தேன். அப்புறமா சொல்லுவாங்க நீ எல்லாம் பேசாதுல, என் கூட பேசுற பையன் கிடையாது நீ
1: அப்படின்ட்டாங்க. கிடையாது
0: அதேதான், அதுதான் என்ன பண்ண.
1: எந்த டைலாக்மே இல்ல, பயங்கரமா இம்ப்ரெஸ்
2: பண்ணிட்டீங்க. இப்படிதாங்க சார் நம்ம கற்கமா ரோலிங் ஷோ அப்படின்னாலே ஃபன் அப்படின்னு சொல்லவே வேண்டாங்க, அது செயல்லே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஜாலியாக வந்து கால் பண்ணி ஃபன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம டயல் பண்ணுங்க 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்கள் வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. நேர்லயே நம்ம எஃப்எம் புதிய 102.8 நீங்க கட்கேம ரோலை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இதே நேரத்தில் முதன்மை அலைவரிசையில் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிசித்திரம் ஒளிபரப்பாக்கிட்டு இருக்குங்க. சோ இந்த நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இசை இளையராஜா இயக்கம் கே பாலச்சந்திரோட இயக்கத்துல புது புது அர்த்தங்கள் முதன்மை அலைவரிசையில் இப்ப ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கு. மறக்காம டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஷோல டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் நிறைய டீச்சர்ஸ் வந்து நமக்கு டயல் பண்ணி என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்கு நாங்க வருவோம் பேசுவோம் மாதிரி வந்தாச்சு. ஹலோ
3: ஹலோ
2: ஹலோ வணக்கம்.
3: என் பேர் கணேஷ் ராஜா.
1: கணேஷ் ராஜா சார் எப்படி இருக்கீங்க?
3: எனக்கு வந்து நான் படிச்ச டீச்சர் வந்து மொத்தம் மூணு பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுவாங்க.
1: மூணு ஆசிரியர்,
3: ஆனா அந்த மூணு பேரும் உயிரோட இல்லங்க.
1: நினைவுகளை நீங்க வச்சிருக்கும் போது கண்டிப்பா உங்க உயிரோட இருக்கிறதா தான் அர்த்தம் சொல்லுங்க.
3: முத முத எனக்கு வந்து 1வதுல இருந்து 2வது 3வது வரைக்கும் மனோரஞ்சன் டீச்சர். அவங்க வந்து பெரலூர், அவங்க சொந்த ஊர் இங்க இதுக்கு மரத்துல திண்டிவனம் செஞ்சி மரத்துல பெரலூர்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர்ல வந்து இங்க எங்க ஊருக்கு வந்துட்டாங்க அவங்க. ஆமலம் ரெண்டு பேரும் ராமலிங்கம் வாஜியார் பேரு. அவங்க ரெண்டு பேருமே இங்க வந்து எங்க அண்ணன் ஊர்லதான் குடியிருந்தாங்க பாடைக்கு. அந்த ராமலிங்க வாஜியார் வந்து எனக்காக எம்மா அரும்பாடு போட்டாங்க. ஒரு வேலை வாங்கி கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கறது கடலூர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸுக்கு போய் அங்க ஒரு ஆளை பார்த்து பேசிட்டு கூட வந்தாருங்க. ஆனா நம்ம நேரம் நமக்கு அது கை கொடுக்கவில்லை. அதே போல சந்தான கிருஷ்ண வாஜியார்னு ஒருத்தர் வருங்க. அவர் வந்து நல்லா சொல்லி கொடுக்கறதுல அறிவு தரமா, இந்த மூணு பேருமே சொல்லி கொடுக்கறதுல அறிவுபூர்வமா சொல்லி கொடுப்பாங்க. அந்த சந்தான வாஜியார் என்ற சந்தான கிருஷ்ண வாஜியார் என்றவரு, நீங்க படிச்சா என்ன படிக்காது போனா என்ன, எனக்கு மாசம் மாசம் தம்பிடி குறையாம எனக்கு சம்பளம் வரும். அவர் வந்து அடிக்கடி உபயோகப்படுத்துற பார்த்தா அது கழுத ஒழுங்கா படிக்கடா, கழுத ஒழுங்கா படிக்கடான்னு சொல்லுவாங்க.
1: அவர்

0: ஆமாங்க, அவரு எப்பயுமே வந்து கழுத கழுந்து தான் அவர் வாயில வரும். அதுக்காக நாங்க யாரும் கோச்சிக்க மாட்டோம். அம்மா சிறப்பா பள்ளி கொடுத்து நடத்தி நல்ல சிறப்பா முடிச்சாருங்க. அவர் எச்சம்ங்க, அவர் சந்தான கிருஷ்ணவாதர் இருந்தாரு. எங்க ஸ்கூலுக்கு வந்து எச்சமா இருந்தாங்க. 8வது வரைக்கும் எங்களுக்கு நடுநிலை பள்ளி தென்பேரு. அந்த 5வது வகுப்பு இருந்தது 8வது வகுப்பு வரைக்கும் எங்க பெரியப்பா தாங்க கொண்டாந்தாருங்க.
1: அழகா வந்து நினைவுகளை சூப்பரா பகிர்ந்துகிட்டீங்க சார்.
2: சரி, அவர் சொல்ற டயலாக் எங்களுக்கு சொல்லுங்க. டயலாக்
1: ஃபேவரட் டீச்சர்
2: அவரே மாதிரியே
1: நீங்க சொல்லணும் டயலாக்.
0: என்னங்க எப்படிங்க?
2: இப்ப நீங்க ஒரு உங்களுடைய HM சொல்லுவாரு இல்லையா, டேய் கழுதை அப்படின்னு திட்டுவா சொல்லீங்க இல்லையா, அவருடைய அதே மாடுலேஷனோட நீங்க சொல்லுங்க எங்களுக்கு.
0: ஓஹோ, அவருடைய நீங்க ஒழுங்கா படிச்சா என்ன படிக்காத போன எனக்கு என்ன, எனக்கு மாசம் மாசம் தம்பிடி குறையாம சம்பளம் வந்துடும். கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துடும். உங்க அப்பா அம்மா செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க, நீங்க ஒழுங்கா படிக்கடா
2: பானவாஜியார் தான் சொல்லுவாங்க.
0: ஆமா, நல்லா அருமையா சொல்லி கொடுப்பாருங்க. அவரு பாடலாம், அவரும் எச்சமா இருந்தவர் தாங்க. அவரும் எங்க ஸ்கூல்ல
2: அறிவு திறமை நான் வந்து ஏழாவது வரைக்கும் தாங்க படிச்சேன்.
3: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
4: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
3: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
6: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
5: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
7: இன்றே BIS Star மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
1: எஸ், அதை தாங்க நாங்களும் சொல்றோம். விழுத்திடுங்கள், விழுத்திடுங்கள். எஸ், கையில போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. நம்ம FM ரெயின்போக்கு 2271760 2271777 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இது நம்ம கட் கேமரா ரோலி நிகழ்ச்சியில் தான் உங்களை RJ பவானி மற்றும் கூட
2: வணக்கம். பயங்கர ஸ்டைலிஷா சொல்றது யார்? இங்கிருந்து நாங்களே நல்லா இருக்கோம் ஐயப்பன் சார். சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எந்த டயலாக்ஸும் இல்ல. சோ நீங்க உங்களுடைய ஆசிரியரோட டயலாக்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க ரிப்ளிகேட் பண்ண போறீங்க. சோ உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் அவங்க யூஸ் ஆஃபன் யூஸ் பண்ற அந்த டயலாக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம்.
8: எனக்கு நான் 3rd standard படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல வாசுகின்னு ஒரு மிஸ், அவங்க வந்து தமிழ் சப்ஜெக்ட் எடுக்க வருவாங்க. அவங்க இப்ப அவங்க வந்தாலே கிளாஸ் நல்லா கலகலன்னு இருக்கும், நல்லா ஜாலியா பேசுவாங்க.
2: தமிழ் சப்ஜெக்ட் கலகலன்னு இருக்கும், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கலகலன்னு இருப்பீங்களா?
1: திருத்தருன்னு இருப்பாங்களா? ஆமா, என்னடா இதை பேசிட்டு இருக்காங்க, வித்தியாசமான லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு
2: சொல்லுங்க.
8: ஜாலியான டைப் அவங்க, பசங்க யாரையும் திட்டவே மாட்டாங்க,
2: திட்ட மாட்டாங்க. அவங்க வந்த உடனே என்ன சொல்லுவாங்க?
8: எல்லாரும் வந்து
2: வேற ஏதாவது சொல்லுங்க, ஏ ஒழுங்கா படிங்கடா படிங்கடா.

0: நிறைய டைலாக்ஸ் தான் இருக்குமே.
1: என்ன சவுண்ட் சவுண்ட் சவுண்ட்
2: யாரெல்லாம் வீட்டு பாடம் முடிக்கல எழுந்துரு இருங்க எடுத்து
1: குடுக்கறேன். கத்துனால பயப்படுவாங்க, வாய்ஸ் அப்படி இருக்கும், தண்ணீர் கழிவுல இருக்கும்.
2: நன்றி. மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஃபன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம எஃப்எம் 102.8 கேட்டுக்கிட்டே இருக்கு. சூப்பர் படம் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

கண்ணா அண்டர் கட்டல சந்தர் குந்தர அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூண்டு கண்ணா.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரேம்ல புதிய 102.8 நீங்க கேட்டிருக்கீங்க கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி. சோ நீங்க கேட்டிருக்கிற அதே நேரத்துல நம்மளுடைய முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு பாத்தீங்கன்னா இளைய பாரதம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இதுல சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி அமைப்பு ஏ வி எலிசபெத் அவர்கள் அமைப்பில் உதவி ஏஞ்சலா வின்னரசி. சோ நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நம்முடைய கட் கேமரா ஒரு நிகழ்ச்சியில நேர் காத்துட்டு இருக்காரு, பேசிடலாமா?
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்க. ஓகே, தனபாணி சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
1: உங்க ஊர்லாம் எப்படி இருக்கு?
2: அதுக்கு பையனே நாங்க ஏதோ இப்படி இப்படியோ தடுமாறி படிச்சு பண்ணோம். அதனாலதான் இங்கிலீஷ் கத்துக்கிறோம். அவர் என்னைக்கே மறக்கவும் முடியாது.
1: சில ஸ்ட்ரிக்ட் டீச்சரால நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் இல்லையா?
2: ஆமா.
1: ஓகே. அவர் என்ன
2: இன்னொரு கணக்கு வாத்தியார் வந்தது.
1: கணக்கு வாத்தியார் ரெண்டுமே டேஞ்சரா இங்கிலீஷ் ஒண்ணு கணக்கு ஒண்ணு.
2: அவரு வந்து முட்டி போட்டு அடியில அடிப்பாரு, கால் பாதத்துல அடிப்பாரு.
1: வேற உங்க லிஸ்ட்ல அடுத்ததா மேக்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், அப்புறம்
2: யாரும்
1: இல்ல. இவங்க ரெண்டு பேர் தான் பவர்ஃபுல் பீப்பிள். இவங்கள ஆண்டுட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும்.
2: தெரியல.
1: ஓகே, இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு, அவங்க ரெண்டு பேரோட பேரையும் நீங்க சொல்லலையே.
2: அவங்க பேர் ஒருத்தர் பேர் ஸ்ரீனிவாசன், கணக்கு வாஜாரு.
1: ஓகே.
2: அவர் பேர் தெரியல.
1: தெரியல பரவாயில்ல. இருந்தாலும் இங்கிலீஷ் வாதியார்னாலே பயம் தான் நமக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தனபாணி சார்.
0: தேங்க்யூ தேங்க்யூ
2: தேங்க்யூ.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
1: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், ஜெயா பேசுறேன்.
1: ஓகே ஜெயா மேம், எப்படி இருக்கீங்க?
5: என்ன அவர் டைலாக் அடி எருமாடுங்களா, ஒழுங்கா படிங்க, இல்லன்னா நீங்க எருமாடு தான் வைக்கணும்
0: சொல்லுவாரு. அவரு என் பேரை யூஸ் பண்ணிருக்காரு பாத்தீங்களா?
5: ஆனா சூப்பரா சொல்லி தருவாரு.

0: அவரால் மேக்ஸ்லாம் நல்லா கத்துக்கணும் மேம். அப்புறம் இப்போ எதனா ஹோம்ஒர்க் செய்யலைன்னா முட்டி போட்டு சேர் போட்டு பேக் எடுத்து கையில் கொடுத்துருவாரு மேம். அப்புறம் காசு முடிஞ்சு திரி விடுவாரு. அவருக்கு பயந்துமே நான் ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு நிறைய நாள் போக மாட்டேன் மேம்.
1: உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி.
0: தேங்க்யூ மேம். நன்றி.

0: ஆக்சுவலா நம்ம வந்து ஆஜய் தீபா வந்து பேசும்போது தான் எனக்கும் ஞாபகம் இருந்தது. ஆமாங்க, என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பனிஷ்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளினாவும் பொறுப்பாவும் இருக்கிறது காரணமா இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா நிச்சயமா பயங்கர ஒவ்வொரு டீச்சரோட அருமையும் புரியுதாக. அன்னைக்கு அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் இன்னைக்கு நான் எங்க வந்து உட்கார்ந்து இருக்க அப்படிங்கிற மாதிரி என்னோட பக்க சீட்டை நம்ம ஆசை உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே ஹாப்பியோட பேசிடலாம். நேயரோட வணக்கம்.
1: வணக்கம். இரட்டை அன்பு தொழிலுக்கு மாணவர்கள் கடலூர்ல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் மேடம், சொல்லுங்க. கடலூர்ல இருந்து
0: வெண்ணிலா பேசுறீங்களா?
2: வெண்ணிலா மேடம்,
1: வெண்ணிலா
2: ஐஸ்கிரீம் மேடம், சொல்லுங்க.
1: அப்ப ஒரு ரோஜா டீச்சர் ஒரு நீட்டா இருக்க முடி பாக்கவே அவ்வளவு அவ்வளவு
2: அழகாது.
1: இப்ப நினைச்சா கூட அதெல்லாம் ஆனா வந்து ரொம்ப அன்பா பேசுவாங்க. அதான் இதா கேட்க மாட்டாங்க, ரொம்ப அதிரடியா எல்லாம்
2: இருக்கும். அவங்க எந்த டைலாக்ஸ் ஆஃபன் எந்த டைலாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி?
1: அன்பா
2: இருப்பாங்க, அது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. ரோஜா டீச்சர். ஓகே, அடுத்தது. ஹலோ,
1: கேக்குதுங்களா?
2: கேக்குதுங்களா?
1: அது என்னால இன்னும் மறக்க முடியாது. ரெண்டாவது 9th 10th படிக்கிற நேரத்துல வந்து பாட்னி டீச்சர் இருப்பாங்க, தலைமதி. அவங்களும் நல்ல ஒரு, அவர் மேல இங்கிலீஷ் எனக்கு அந்த அளவு வராது.
0: உங்களுக்கு நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லடா,
2: உலகத்துக்கே இந்த பிரச்சனை. ஓகே, உங்களோட ஸ்வீட் மெமரிஸ் வந்து நமக்கு சரியா கேக்கல வெண்ணிலா மேடம். நீங்க கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல இருங்க, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுங்க.
1: கேக்குது,
2: கேக்குதா?
0: பார்க்க முடியல, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேக்குது, கேக்குது.
2: ஓகே வெண்ணிலா மேடம், சொல்லுங்க.
1: அப்ப வந்து அவங்க அந்த இங்கிலீஷ்ல அந்த அளவு வராது எனக்கு. மேத்ஸ் வரும், ஆனா அவங்க அண்ணன் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா மறுநாளே நம்ம சொல்லி கொடுக்கறத எழுதிட்டு வரணும்னு வாங்க. ஆனா பயமா இருக்கும், எப்படா போய் நம்ம அந்த சமாளிக்க போறோம்னு பயம். இன்னைக்கு நினைச்சா கூட அந்த அவங்களோட ஆனா நல்லா சொல்லி கொடுப்பாங்க. மேம் அவங்க சொல்லி கொடுத்ததோடுதான் நம்ம இந்த அளவு இப்ப நம்மளால பேச முடியுது. இந்த மாதிரி உங்களுக்கு பேச முடியுது, அதெல்லாம் ரொம்ப நல்ல ஞாபகமானதுதான் மேடம்.
2: அவங்களுடைய

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
1: இந்தாங்க.
0: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
1: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 4:41:37 ஆகியாச்சு. இங்கே எஃப்எம் 2.8 கட் கேமரா ரோலிங். எஸ் கட் கட் கட் கட். நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாம் அழகாக பேசக்கூடிய ப்ராமினன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி டீச்சராக மாதிரியே பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேர் வந்தாச்சு, பேசிடலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் சார். சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: பிந்தியவனம் ஆர் முருகன், இளமங்கலம்.
0: இளமங்கலம் முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல முறையில் இருக்கேன் சார் மேடம். நீங்கள் நல்ல முறையில் இருக்கீங்களா? இரண்டு பேரும்
0: இரண்டு பேருமே நல்ல முறையில் இருக்கிறோம்.
1: உங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஓ, நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார்.
1: என்னுடைய தம்பி ஒரு ஆசிரியரா தான் இருக்காரு. என்னுடைய தங்கையின் மருமக பிள்ளை பாண்டிச்சேரி அமலாபாலி ஸ்கூல்ல வந்து ஆசிரியரா இருக்காரு. தம்பி வந்து
0: எனக்கு
1: இங்கிலீஷ்ல பேரை கத்து கொடுத்தாரு. நான் இங்க வந்து 8-9 எல்லாம் இங்கதான் அகூர் என்ற ஸ்கூல்ல படிச்சேன். அங்க வந்து வீரநாமுரை இருந்து ஒரு ஆசிரியர் வருவாரு, அப்புறம் நடுந்தூர்ல இருந்து ஒரு ஆசிரியர் வருவாரு, கன்னியாகுமரி ஆசிரியர் ஒண்ணு வருவாரு, கொல்லா தமிழ்னு ஒரு ஆசிரியர் வருவாரு.
0: ஆசிரியர் வந்திருக்காங்க சார். இப்ப அந்த ஆசிரியர் எல்லாம் வகுப்பறையில இருக்கும்போது எப்படி பேசுவாங்க? அவங்கள மாதிரியே நீங்க மாறி பேசுனீங்கன்னா என்ன டைலாக் பேசுவாங்க? இப்ப கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கீங்க.
1: நடந்து வர ஆசிரியர் வந்து அவரு டிராயிங் மாஸ்டர். அவரு அவர் வந்து போர்டு பலகையில கரும்பலகையில வந்து அவர் டிராயிங் வரையும் போது நம்ம கவனிக்கலனா, ஏய் நீங்க நானாவது டிராயிங் ஆசிரியரா வந்திருக்கேன், நீங்க இதை கவனிச்சாதான் நீங்களும் டிராயிங் ஆசிரியரா வரலாம், மத்த ஆசிரியராகவும் வரலாம். இல்லன்னா நீங்க பண்ணி மேய்க்க தாண்டா போனோம், பண்ணி படிக்கலாம், பண்ணி தாண்டா மேய்ப்பீங்க நீங்க அப்படின்னு என்ன பேசுவாரு அவரு. நாங்க அதுக்கு நாங்க வந்து சிரிப்பு கோசம் நாங்க வருத்தப்பட
2: மாட்டோம். கிடையாது
1: அதுபோல அந்தன் சமய ஆசிரியரும் அந்த நடந்த ஆசிரியரும் அவங்க காலம் சென்று காலமாயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் இல்ல, இப்போதைக்கு இல்ல. அவங்க ரெண்டு பேருமே ஆசிரியர் வந்து எனக்கு நாடகங்கள் தெருக்கூத்து எல்லாமே கத்து கொடுத்தாரு. அவரை என்னால மறக்கவே முடியாது எப்பயுமே. சின்ன வயசுல இருந்து என்னால மறக்க முடியாது அவரை. நான் ஸ்கூல் லேட்டா போனாலும் என்ன அடிக்க மாட்டாரு அவரு.
0: அப்படி சொல்லுங்க,
1: பிரின்சிபல் கூட வருவாங்க, என்ன கூட வருவாங்க, அவங்கள மட்டும் தான் அடிப்பாரு அவரு.
2: என்ன
1: மட்டும் அடிக்க மாட்டாரு அவரு, ஏன்டா ஒன்ன மட்டும் அடிக்க மாட்டாரு அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு கேப்பாங்க. அந்த ஆசிரியருக்கு என்ன பிடித்து போச்சு பழகுது அவரு, அதனாலதான் என்ன அடிக்க மாட்டாரு. அது இல்லாம அவர் சொல்லுவாருடே, இளமங்கலத்து ஏழு மலை வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லுவாரு அந்த அந்தோணி சாமி ஆசிரியர். அந்த நாடக மூலமா எனக்கு இளமங்கலத்து ஏழுமலன்ட்டு பேர் வச்சாரு அவரு.
0: சூப்பர் சார், அழகா வந்து உங்க நினைவுகளையும் பகிர்ந்துகிட்டீங்க. டீச்சரா மாதிரி நிறைய டைலாக்ஸ் எல்லாம் சொன்னீங்க சார், நன்றி.
1: நன்றி மேடம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ.
1: ஓகே, நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 4:46 ஆயாச்சு. ஸோ எப்படி இந்த 3/4 மணி நேரம் போச்சு அப்படின்னே தெரியல. இந்த 1 மணி நேரம் கண்டிப்பா நம்மளோட பெஸ்ட் டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து சமர்ப்பணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளோட லிஸ்ட்ல ஆட் ஆக போற பியூட்டிஃபுல் டீச்சர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ.
0: ஹலோ
2: ஹலோ, வணக்கம் மேம். இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க
1: கலைவாணி மேடம்? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே, சொல்லுங்க கலைவாணி மேடம், உங்களுக்கு எந்த டீச்சரை பிடிக்கும்? அந்த டீச்சர் அடிக்கடி யூஸ் பண்ற டயலாக் என்ன
2: மேம்? அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் மேம்.
1: தேங்க்யூ.
0: கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தெரிவிச்சிடலாம்
2: மேம். எனக்கு பாத்தீங்கன்னா தண்டபாணி தமிழ் ஐயா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க நாங்க 8th படிக்கும் போதெல்லாம் தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு பாடம் இருக்கும், அப்புறம் இலக்கணம்னு ஒரு 2 books இருக்கும். நாங்க படிக்கும் போதெல்லாம் அதுல பாத்தீங்கன்னா கதை இருக்கும். ஒரு ஒரு கதை படிக்க சொல்லி வாசிக்க சொல்லுவார் ஐயா. ஒரு ஒரு நாளைக்கு நல்லா படிச்சுட்டு எதுவும் சொல்ல மாட்டாரு மேம். ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் திக்கி திக்கி படிச்சுட்டு வர வர மாமியார் கழுத போல ஆனாலும் அப்படின்னு சொல்லுவாரு. ஞாபகம் இருக்குது அந்த டைலாக். டைலாக் சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம்.
1: அதாவது தமிழ் ஐயாவுக்கு வந்து டைலாக் சொல்லி
0: அப்படின்னு.
2: ஒரு முறை கொஞ்சம் திக்கி திக்கி ஏதாவது படிச்சுட்டு ஏன் வர வர மாமியார் கழுத போல ஆனாலும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நீங்க இந்த இது பேசும் போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஞாபகம் தான் ஞாபகம்
0: வந்துருக்கு மேம். அழகால வந்து பகிர்ந்துகிட்டீங்கம்மா, நன்றி நன்றி.
2: தேங்க்யூ மேம். அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் சார் ஒருத்தங்க இருப்பாங்க மேம். அவர் பாத்தீங்கன்னா ஃபார்முலா வாய்ப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் அதான் படிக்க சொல்லி லைனா நிக்க வச்சு ஒருத்தர் ஒருத்தரா கேப்பாரு மேம். ஒரு ஒரு ஃபார்முலா அத கரெக்டா சொல்லணும்னு வச்சுங்களா முத்தி லேடி போறிஸ்கே இல்ல
1: இப்ப வாய்ப்பாடு மறப்பீங்களா?
2: அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருதுங்க. இப்ப பையன் ஞாபகத்தெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் படிச்சிருக்கீங்களா?
1: தட்டி எழுப்பிட்டோமா?
2: நான் அடியெல்லாம் வாங்க மாட்டேன் மேம். நான் எப்படியோ இங்கிருந்து போறதுக்குள்ள அடியே
1: போயிடுவாங்க.
2: அடியெல்லாம் எந்த சார் கிட்ட அடி வாங்க மாட்டேன் மேம். ஆனா இப்ப பேசுற மாதிரி எல்லாம் அப்ப இன்னும் கொஞ்சம் ஐயோ நம்ம இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம்னு இப்ப
1: நினைக்கிறேன்
2: மேம். அப்பத்தி இல்லாம போயிச்சு அப்படின்னு. ஆனா நல்லா படிப்பேன், எதுலயும் ஃபெயில் எல்லாம் ஆக மாட்டேன். ஆனா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திறமையா பேசுறதுக்கு அப்பத்தி கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கு. சாருங்கலாம் பார்த்தா கொஞ்சம் பயம்.
0: ஸோ டீச்சிங் அப்படின்னாலே வந்து அந்த கிளாஸ் ரூம்ஸ் மட்டும் இல்லைங்க, எந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல விஷயம் கிடைக்குது அதெல்லாமே நமக்கு வந்து ஒரு டீச்சிங் ஒரு லெசனாக மாறுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்களா, நம்ம எஃப்எம்ல கேட்டு கேட்டு கேட்டு நான் வந்து நல்லா பேச கற்றுக்கிட்டேன், நான் நடிக்க கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷோ பாருங்கள் எப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறைய ஃபன் பண்ணணும் நினச்சிங்கன்னா மறக்காம டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. ஒரு சிறிய விளையாட்டு பிறகு பால் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. பாட்டு கேட்கலாங்க, அதுக்கு முன்னாடி நாங்கள் கால் பண்ணுறோம்ல, பேசுவோம் எக்கச்சக்கமாக டீச்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் லைன்ல அப்படிங்கிற மாதிரி வந்துருக்காங்க. நேர் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், புதுச்சேரியிலிருந்து பிரபா பேசுறேன். இருவருக்கும் வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
2: நல்லா இருக்கோம்.
0: நலமாக இருக்கிறோம்.
1: ஓகே மேம், நானு என்னோட ஃப்ரெண்டு கௌரின்னு ஒருத்தி, ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஓரளவுக்கு நல்லா படிப்போம். எந்த கிளாஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல யாரு கௌரி பிரபா எழுந்துருங்க அப்படின்னு. நாங்க ரெண்டு பேரும் எழுந்திருப்போம், உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமையா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச ஆசிரியர் ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல
2: பார்த்தேன்.
1: அவரான் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் நினைச்சு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு அவர்

0: ஏன்னா அப்ப இருக்கிறவங்களுடைய அந்த தெய்வ பக்தி இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கான்றது எனக்கு தெரியாது. பட் நம்ம நமக்கு வந்து என்னதான் நம்மள அடிச்சிருந்தாலும் நம்மள வந்து பனிஷ் பண்ணிருந்தாலுமே இன்னமும் அந்த ஆசிரியர்களை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்.
1: சின்ன வயசுல ஆனா நிறைய அடி வாங்கிருக்கோம் அவர்கிட்ட, அவர்கிட்ட பேதராம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு அவ்வளவு நல்ல ஒழுக்கம், அறிவு, பக்தி எல்லாமே கத்துக் கொடுப்பாரு. நிறைய அந்த வரலாற்று கதைகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுவாரு. அது மாதிரினால எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். அதே சமயத்துல அந்த அடையாளம் தெரிஞ்சு நான் இந்த வயசுல போயிட்டு அவருக்கும் அந்த வயசுல நான் எப்படியோ அதை கண்டுபிடிச்சு நான் ஆசீர்வாதம் வாங்கினது அன்னைக்கு நாள் முழுக்கும் எனக்கு
0: அடிக்கும்
1: அப்படியே சொல்லி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. ரொம்ப எனக்கு நிறைய பேருக்கு என்ன ரொம்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாம் நல்ல நிலைமையுமே இருக்காங்க. இப்ப அது மாதிரி என்னுடைய ட்ரைனிங்க்கும் அப்படிதான் நான் சொல்லி
0: கொடுப்பேன்.
1: இந்த டேவ்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க இருவருக்கும் நன்றி.
0: தேங்க்யூ பிரபா மேடம்.

0: எஸ், நேரம் சரியா 4:53 29 ஆகியாச்சு. நான் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும், எஸ் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியாக இருந்தாலும் இதோ நாங்க வந்துட்டோம், பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேர்வை பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பாண்டிச்சேரியில ஆனந்தி பேசுறேன் மேடம்.
2: ஆனந்தி மேடம் சொல்லுங்க, லாஸ் லக்கி நேயர், உங்களோட ஸ்வீட் மெமரிஸ் எங்களோட இன்னும் அப்படி நிக்கணும். இந்த 1 மணி நேரம் முடிஞ்சாலும் வந்து ஸ்வீட் மெமரிஸ் நிக்கிற அளவுக்கு நீங்க வந்து பயங்கரமா வந்து சொல்லிட்டு போக போறீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாரு, அவங்க சொல்லக்கூடிய ஆஃப் அண்ட் டைம்
0: சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க
2: சொல்லுங்க.
1: டீச்சர் கனகவள்ளி டீச்சர், நித்ய கல்யாணி டீச்சர், டீச்சர் மாரிமுத்து சார், நிறைய பேர் இருக்காங்க மேடம். எனக்கு வந்து 3வது வரைக்கும் தமிழ் மீடியம் தான், தமிழ் தான். நான் 5வதுலதான் எங்களுக்கு ANANDHI அப்படின்னு இங்கிலீஷ்ல நேம் எழுதி கொடுத்ததே 5வதுலதான் நானே கத்துக்கிட்டோம். 3rdலதான் நாங்க வந்து ACPLE ஆப்பிள் BALL பால்னு 3rd ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷே நாங்க கத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இந்த பிரேயர் எல்லாம் வைப்பாங்க, அதுல எல்லாம் வந்து படிக்க சொல்லுவாங்க, இந்த நியூஸ் எல்லாம் படிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பயந்து பயந்துகிட்டே படிக்கணும். அப்புறம் 10th இதெல்லாம் கோஎஜுகேஷன் தான். ஏதாவது தப்பு பண்ணிட்டாக்கா பாய்ஸோட கேர்ள்ஸ் உட்கார வச்சிருவாங்க, பலகையில உட்கார
2: வச்சிருவாங்க.
1: அப்புறம் வந்து வெளியில நிக்க வச்சிருவாங்க, இந்த மூதுரை திருக்குறள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வரதுன்னா வெளியில நிக்க வச்சிருவாங்க, அது பனிஷ்மெண்ட். நல்லா இருக்கும். இதே போனது பிளஸ் டூல நாங்க வந்து முடிச்சிட்டு வரப்ப ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வருவோம்ல, அந்த நோட்டுல அதுல எங்க சார் எல்லாம் பி ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. இன்னொரு சார் வந்து அரை சபை கண் ஸ்டாப் நாட் இல் த கோலிஸ் ரீச் அப்படின்னு விவேகானந்தர் அது சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு மேம் வந்து ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆல் ஆர் நாட் கோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க.
2: எக்ஸாக்டா
1: அத நான் இன்னும் வச்சிருக்கேன், அந்த டைரியை நான் இன்னும் வச்சு அப்பப்ப எடுத்து பார்ப்பேன்.
2: ஒரு மினி ஆட்டோகிராஃப் படத்தையே வந்து ஞாபகப்படுத்த.

0: அவங்களுமே தமிழ் ஆசிரியர் தான், ரொம்ப பிடித்தமானது. இந்த நேஷனல் பிளாக் வந்து நான் தெரியாம அப்ப நான் மூணாவது படிக்கும் போது தலைக்கீழ குத்திட்டு போயிட்டேன். இதை எப்படி நீ ரெகனைஸ் பண்ணிக்கணும், எப்படி இதை நீ குத்தணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் வாழை இலை போடுறோமா, அதுல ஒயிட் கலர் ரைஸ் போடுறோமா, அதுக்கு மேல சாம்பார் ஊத்துறோமா, இதை நீ ஞாபகம்
1: ஒரு விஷயத்த ஸ்ட்ரைட்டா சொல்லாம நமக்கு தெரிஞ்ச மத்த விஷயத்த சேர்த்து சொல்லும் போது இன்னுமே மறக்காது அப்படின்னு இதெல்லாம் ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதே நமக்கு இப்பதான் நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியலங்க, நிறைய ஆசிரியர் பத்தி நம்ம பேசணும் இல்லையா.
0: கண்டிப்பா எங்களோட ஆசிரியர்களுக்கும் வழி நடத்திட்டு இருக்க எல்லா ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பணம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சிந்தே ஜோஷோட உங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா அலையோட விளையாட நிகழ்ச்சி நமக்கு வந்துட்டே இருக்கு. சிந்த நிகழ்ச்சியில நம்ம ஆஜ் வந்து பீச்ல ராக் பண்ற ரெடியா இருக்காங்க. நிகழ்ச்சியை மறக்காம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சி இருக்கு சூப்பர் பாடல் பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஒரு சிறிய விடமடைவுக்கு பிறகு
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
3: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா, கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா, கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: கற்றில் கண்டிருக்கும் நேர்களுக்கு இனிதொரு மாலை வணக்கம். மாலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இங்க நான் ஸ்டுடியோல இருந்து பத்திரமா தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளோட ஆர்ஜி இன்னொருத்தவங்க நம்மளுடைய ஃபேவரட் ஆர்ஜி போயிருக்காங்க. எந்த பீச் வந்து இப்ப நம்ம கூட கனெக்ட் ஆக போறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் கால்.
2: கம்ப்யூட்டர் ஜி டேக் த கட்டன் சொல்லிட்டு எடுத்தது யாரு? நான் உங்க ஆர்ஜி மேக்ஸ் பாரு. வணக்கம் பாண்டிச்சேரி மக்களே. ஜில்லுன்னு அடிக்கிற காத்துல சிலிக்கு வைக்கிற கடல் அலைகளோட நம்ம ராக் பீச்ல நின்றுதான் நம்மளோட இன்னைக்கு அலையோடு விளையாடு ரொம்ப சூப்பரா போக போகுது. கடல் அலையோட சேர்ந்து நம்மளும் கொஞ்சம் வைப் பண்ணலாம். பாண்டி மக்களே ரெடியா இருக்கீங்களா? பாண்டி மக்கள் மட்டும் இல்ல, நம்மளோட வானொலி எங்கெல்லாம் கேக்குதோ எல்லா மக்களுமே ரெடியா இருங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை நாம ராக் பீச்ல இருந்து இன்னைக்கு ராக்கிங்கா ஸ்டார்ட் பண்றோம்.

0: புதுச்சேரி மக்களே, ஜில்லுன்னு அடிக்கிற காத்துல சிலிக்க வைக்கிற கடல் அலைகளோட நம்ம ராக் பீச்ல நின்றுதான் நம்மளோட இன்னைக்கு அலையோடு விளையாடு ரொம்ப சூப்பரா போக போகுது. கடல் அலையோட சேர்ந்து நம்மளும் கொஞ்சம் வைப் பண்ணலாம். பாண்டி மக்களே ரெடியா இருக்கீங்களா? பாண்டி மக்கள் மட்டும் இல்ல, நம்மளோட வானொலி எங்கெல்லாம் கேக்குதோ எல்லா மக்களுமே ரெடியா இருங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை நாம ராக் பீச்ல இருந்து இன்னைக்கு ராக்கிங்கா ஸ்டார்ட் பண்றோம். ராக் பீச்சை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ராக் பீச் மத்தவங்களோட வாழ்க்கையில எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, என்ன விதமான வரலாற்று சிறப்புகள் எல்லாம் ராக் பீச் வச்சுட்டு இருக்கு, எவ்வளவு விதமான வைப்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொடுக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட சூப்பரான நேயர் ஒருத்தங்க இணைறாங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: ரமேஷ் சார்.
0: ரமேஷ் சார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: கோட்டக்குப்பம்.
0: கோட்டக்குப்பம். கோட்டக்குப்பத்துக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரவில் பீச் எல்லாம் இருக்குல்ல, ஏன் பர்டிகுலரா ராக் பீச் சூஸ் பண்ணிருக்கீங்க?
1: ராக் பீச் வந்தா கொஞ்சம் இந்த ஒயிட் ஸ்டோனு நாங்கள் வாக் போவோம். கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் கோட்டக்குப்பம் பீச் வரை எனக்கு எப்பவுமே இங்கே தான் வருவேன், அதனால எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே சார், ராக் பீச்சுக்கு வந்த உடனே போய் சார் கிட்ட வந்து முதல்ல என்ன எதிர்பார்க்கலாம், அதாவது நீங்கள் இங்கே வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க?
1: முதல்ல பீச்சுக்கு போவேன். பீச்சுக்கு போயிட்டு நான் நல்லா ஸ்லிப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பீச் அலையில் காலை வரும்.
0: ஓகே, வந்த உடனே கடல் அலையில் கால் நினைக்கிறது தான் முதல் வேலை.
1: ஆமாம்,
0: கடல் அலையில கால் நினைச்சதுக்கு அப்புறம் சுண்டலா?
1: சுண்டல் சில டைம் சுண்டல் வாங்கி
0: சாப்பிட்டுருவேன்.
1: ஒரு ஒரு டைம் நம்மளோட மூட பொறுத்து இருக்கு. சில டைம் வந்து கம்முனு
0: உட்காந்துருவேன்,
1: ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த கடல் அலையில பாப்பேன். சில டைம் ரொம்ப பசியோட வந்தேன்னா இதுதான் முக்கியம்ன்ட்டு சுண்டலை வாங்கிட்டு வந்து அப்புறம் உட்காந்துருவேன்.
0: ஓகே ஓகே சார், நீங்க வந்து இப்போ பீச்சுக்கு வர்றது வந்து என்ன விதமான எமோஷன் உங்களுக்கு? சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு வந்து ஜாலி பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து எனக்கு யாருமே வேண்டாம்ப்பா, தனிமையா பீச்ல உட்காந்து என்னோட தனிமையை நான் ரசிக்கிறேன்ப்பா, அப்படி இருப்பாங்க. இதுல நீங்க எந்த விதமான டைப் சார்?
1: ஃப்ரெண்டோட தான் வருவோம், ஏன்னா நம்ம தனியா வரதோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தனா ஏதாச்சும் ஒன்று தீண்டிக்கிட்டு அவங்க ஒன்று ஜாலியா பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு சும்மா வந்து நம்ம பீச்ல உட்காராம நம்ம வந்ததே வேற காரணமா இருக்கும். ஆனா அது வேற ஒண்ணு போயிட்டு அடி ஜாலியா போவோம்.
0: ஓகே ஓகே,
1: அடி ஜாலியா போயிட்டு எல்லாரும் அப்படியே ஒரு வாக்கு போயிட்டு அப்படியே அங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக போவோம். ஆனால் ரொம்ப கொஞ்சம் மைண்ட் ரொம்ப சேடாக இருந்துச்சு, தனியாக வந்து உட்காந்துருவேன்.
0: ஓகே ஓகே, எத்தனை வருஷமாக சார் நீங்கள் ராக் பீச் போகிறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு 26 ஏஜ் ஆகுது. நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக ராக் பீச் வந்துட்டு.
0: ஓகே ஓகே சார, ராக் பீச் இல்லாமல் பாண்டிச்சேரியில் வேறு எந்தெந்த பீச்லாம் போயிருக்கீங்க?
1: நான் வந்து தந்தை இப்போ ஆரவீதி பீச்சில் அதிகமாக போவேன், அதுக்கப்புறம் ராக் பீச்சில்.
0: ஓகே,
1: இப்போ அதை விட்டா பார்த்தீங்கன்னா ரூபி பீச் போவேன்.
0: ஓகே
1: அரியாங்க.
0: ஓகே, அப்போ ஒரு பீச்ல வர மாதிரி பாண்டிச்சேரி எல்லா பீச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆமா கண்டிப்பா. ஆமா
0: ஓகே ஓகே சார், இப்ப இந்த ராக் பீச்சோட தனித்துவமான ஸ்பெஷல் சொல்லலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ராக் பீச் வந்து ஒயிட் டவுன்ல அமைஞ்சிருக்கு. அங்க வந்தாக்கா பீச் மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற நிறைய போட்டோ ஸ்பாட்ஸ் இருக்கு, ஷாப்பிங் இடம் இருக்கு, பக்கத்துலயே பஜார் இருக்கு இல்லையா? ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தான் நம்ம ராக் பீச்சை கவர் பண்ணது இல்ல?
1: ஆமா, ஏன்னா இப்போ பார்க் இருக்கு, இப்போ காந்தி ஸ்டாச்சு, ஆனா இப்ப நிறைய பேர் வந்து ராக் பீச் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. நம்ம பாண்டிச்சேரியில இருக்கிற பீப்புள் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல. நம்ம வெளியில இருந்து நிறைய ஃபாரினர்ஸ் பீப்புள் சவுத்ல இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. பாண்டிச்சேரியில நம்ம பார்க்காத விஷயம் நிறைய இருக்கு, நானும் பார்க்காத விஷயமே நிறைய இருக்கு. இப்ப நம்ம பார்க்கணும், மோஸ்ட்லி நம்ம போனோம்னா என்ன பண்ணுவோம், பீச்ல உட்காருவோம், அதை விட்டா நம்ம பார்த்தி பார்க் தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. ஆனா நிறைய விஷயம் பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கு, அந்த ஒயிட் டவுன்ல இருக்கு, ஆனா நம்மளுக்கே தெரியாது. ஆனா சில பேர் நம்ம போய் ஸ்டோரி போடும் போதோ ஒரு விஷயம் சொல்லும் போதோ இந்த விஷயம் நம்ம பாண்டிச்சேரி இருக்கு நம்ம பாத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஆமா, தினம் தினமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏன்னா ராக் பீச் கொடுத்துட்டே இருக்கு, ஏன்னா தினந்தோறும் ஏதாவது ஒரு புது புதுசான விஷயங்கள் இங்க நடந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் போறாங்க, ஒரு பல கலாச்சாரம் மிக்க பீப்புள்ஸ் எல்லாம் இங்க வர மாதிரியான ஒரு வயசுமே நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இப்ப கூட பாருங்க, இப்போ வெளியூர்ல இருந்து வரவங்க போறாங்க, அவங்க கூட புது விதமான ஆடைகள் அணிஞ்சிட்டு போறாங்க, ஏன்னா ட்ரெடிஷனல் ஆடைகள் அணிஞ்சிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு கலாச்சார கூடமாவே ராக் பீச் இருக்குல்ல?
1: ஆமா கண்டிப்பா, இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஒரு பீப்புளும் நீங்க பண்ணலாம், மீட் பண்ணலாம். இப்போ அவங்க இவ்வளவு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க இல்லையா, எனக்கு நிறைய டைம் தோணுது இருக்கு. ஏன்னா வெளியூர்ல இருந்து வந்தவங்க நம்ம பாண்டிச்சேரியோட நம்ம பிளேஸ வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க இவ்வளவு லைக் பண்றாங்க.
0: ஓகே,
1: நம்ம ஏன் நம்ம ஊரையே நம்ம ஏன் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கோம், அப்ப நம்ம புதுசா நம்ம பாண்டிச்சேரியில ஸ்டே பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்க்க பாண்டிச்சேரியில நம்ம ஒய்ஃபோன்ல பார்க்காத விஷயத்த பார்க்கணும், புதுசா நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்றலாம் இருக்கு.
0: ஓகே ஓகே சார், இப்போ இந்த நேரம் ஆக ஆக இப்போ வந்து இந்த வாக்கிங் போற ஆட்கள் எல்லாமே நிறைய ஆரம்பிச்சாங்களே, இப்போ எவ்வளவு பேர் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க? இப்போ ஒரு இந்த உடற்பயிற்சி செய்யறதுக்கான ஒரு தகுந்த இடமாவே நம்மளோட ராக் பீச் இருக்கு இல்லையா?
1: ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இருக்காது,

0: இப்ப அந்த டெட் எண்ட் பாத்துட்டீங்கன்னா உடல் பயிற்சி பசங்க விளையாடுறதுக்கும் சரி, நம்ம பெரியவங்க எக்ஸசைஸ் எடுத்ததும் எல்லாமே எல்லாமே வந்து அவங்க ஜிம்ல இருக்க மாதிரி இருக்காரு. ஆனா எல்லாரும் பண்ற மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. நம்ம போய் உட்காந்து சும்மா இல்லாம நம்ம வாக் போயிட்டு நம்ம ரேண்டமா நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பண்ற மாதிரிலாம் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க.
1: ஓகே, அப்ப பீச்சுக்கு வரவங்க வந்து பீச்சுல கால் நினைக்கலாம், வாக்கிங் போலாம்.
0: மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து கிரவுண்ட்ல வாக்கிங் போலாம், அந்த மாதிரி வாக்கிங் போறதோட நீங்க பீச்ல வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ஆக்டிவா இருக்கும். அந்த எனக்கு அந்த கடலோட அந்த உப்பு பார்த்து அப்படியே நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு அது தனி ஃபீல் எனக்கு வரும்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே சார். இப்போ நீங்க வந்து ராக் பீச்சுக்கு வர்றது வந்து ஒரு வரியில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: ஒரு வரியில வரணும் பீஸ்ஃபுல்.
1: ஓகே சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். இப்போ நான் ஒரு கேம் வச்சிருக்கேன், அந்த கேம் விளையாடலாமா உங்களோட?
0: ஓகே சார், ஆனா எனக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ஓகே சார், நீங்க கேக்குற மாதிரியே நான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கேம் சொல்றேன். நான் வந்து ஒரு படத்துல நடிச்சிருக்கிறவங்க நாலு பேரோட பேர் சொல்லுவேன், அது என்ன படம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க எனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். தப்பா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பேன்.
0: நீங்க இப்படி சொல்லுங்க. சரி ஓகே,
1: டாஸ்க் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சின்ன பாட்டு தான் படம் சொல்லுவோம்.
0: சரி ஓகே, ட்ரை பண்றேன்.
1: ஓகே ஓகே சார், இப்போ நான் சொல்ல போறேன். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய படத்துல நடிச்சவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹலோ, அஜித் குமார், ஜோதிகா, சிம்ரன், விவேக், இவங்க நாலு பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரு படம்.
0: ஆனா எனக்கு இப்ப நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன்.
1: ஓகே,
0: எனக்கு கன்ஃபார்மா நான் ஜெயிச்சிருவேன்.
1: எப்படி எப்படி?
0: ஏன்னா நான் அஜித் சார் ஃபேன்.
1: வாவ் வாவ், சூப்பர் சூப்பர் சார்.
0: நீங்க சொன்ன மூவி வந்து வாலி.
1: சூப்பர் சார், உண்மையாவே சூப்பர் சார். நீங்க அஜித் ஃபேன் அப்படி நிரூபிச்சீங்க.
0: ஆமா,
1: அஜித் குமார் சார், அஜித் குமார் சார் கூட வந்து த்ரிஷா நடிச்சிருக்காங்க, வைபவ் நடிச்சிருக்காரு, பிரேம்ஜி நடிச்சிருக்காரு,
0: மங்காத்தா
1: சார். வேற என்ன சார், நீங்க ஒரு நிமிஷம் கூட கேப்பெடுக்க மாட்டீங்க.
0: ஏன்னா நீங்க இந்த பேரை சொன்னதை தாண்டி மங்காத்தால அந்த ஸ்டென்ட் சீன் வரும் பாத்தீங்களா? அது நீங்க ஒண்ணுன்னா ஒரு 50 வயசு, எனக்கு 50 வயசு ஆகி கேட்டாதான் டக்குன்னு சொல்றேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். மங்காத்தா படத்துல யுவன் சங்கர் ராஜா இசையுமே ரொம்ப சூப்பரா இருக்கும்.
0: ஆமா, அந்த இசையோட சேர்த்து அந்த மணி மணின்னு சொல்லுற பாத்தீங்களா, ஒரு வைபா இருக்காங்க.
1: ஓகே ஓகே ஓகே சார், ரொம்ப சூப்பரா சூப்பரா சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து எனக்கு டாஸ்க் கொடுக்கலாம், இல்ல நான் உங்களுக்கு டாஸ்க், ஏன்னா நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால நான் என்னோட பர்சனல் ரிக்வஸ்டா நானே உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துறேன். நீங்க அதை கொஞ்சம்
0: கொடுத்துருவேன்
1: சார். நீங்க வந்து ஒரு சூப்பரான அஜித் சார் ஃபேன் அப்படின்றதுனால வாலி படத்துல இருந்து ஒரு பாடல் ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக பாடுங்க.
0: நான் பாடுவேன், நல்லா இல்லைன்னா தப்பான
1: சார். நீங்க இவ்வளவு போட்டிவா இதெல்லாம் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம்.
0: இல்ல நான் ஏதாவது நல்லா பாடலன்னு வைக்கலாம். அப்புறம் சார், அஜித் சார் ஃபேன் வந்துட்டு என்ன சார் இப்படி பாடுறீங்கன்னு கேட்க.
1: அப்பெல்லாம் இல்ல சார், அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பேர் தான். நீங்க பாடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப தேங்க்யூ சார். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல நாங்க கேட்டதுக்காக எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க நேர்களுக்காக வானொலியில கண்டுக்கு மிக்க நன்றி சார். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: ஸோ விளையாடி விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே மேக்ஸோட ராக் பீச்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காரு. ஸோ இப்போ ஒரு நேருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாரு, அந்த நேர் வந்து பாஸ் பண்ணிட்டாரு இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து சோனா பட பாடல் நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேர்களே, சைபாலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: December 7th, 1903.
1: January 2nd, 1920.
2: January 15th.

0: நாள் அவன் உத்தரவு ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரிந்தான்னு சொல்லணும், எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆயி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: ராக் பீச்ல இருந்து நம்மளுடைய ஆர்ஜே மேக்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்காரு. ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க அலையோட விளையாட்டு நிகழ்ச்சியில. இப்போ நம்ம கூட யாரெல்லாம் வந்து ஃபன் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 நேயர்கள் ஈவினிங் டைம்ல கல கலந்து கேட்கிற நிகழ்ச்சி தான் நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ், எப்போதுமே மேக்சிமம் வால்யூம் மேக்சிமம் எனர்ஜியோட உங்களுக்கு ஷோஸ்ல கொடுத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு நம்மளோட தீபா நிலையத்துல இருந்து சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் சொல்லிட்டு இருக்காங்க. ராக் பீச்ச பத்தி ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு நேர் நம்மளோட இணையறாங்க. ராக் பீச்ச பத்தி என்னெல்லாம் பேச போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் சஞ்சய் குருநாதன்.
1: சஞ்சய் குருநாதன், என்ன பேரு, இல்ல லென்தா இருக்கு,
2: இல்ல வீட்டுல அப்பா கிட்ட சேர்த்து வைப்பாங்க.
1: ஓ சூப்பர் சூப்பர் சார், பரவாயில்ல. நேமோட அப்பா பேரையும் சேர்த்து சொல்ற பழக்கம் இங்க நிறைய பேர் கிடையாது, நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க.
2: ஆமா, ஓகே ஓகே சார்.
1: சஞ்சய் குருநாதன் சார், எந்த ஏரியால இருந்து வரீங்க?
2: நான் வந்து கொம்பாகத்துல இருந்து வரேன்.
1: ஓ ஓகே சார். கொம்பாகத்துல இருந்து உங்களுக்கு வீராமட்டம் பீச் பார்க்க முடியலையா? ஏன் ராக் பீச்?
2: நாங்க கொஞ்சம் ஸ்டோனை தாண்டி கொஞ்சம் ரைட் சைட்ல போனீங்கன்னா அங்க கொஞ்சம் மண் இருக்கும், அதுல நாங்க
1: ஆபியம் பிஸ்தாபியம்.
2: அது வந்து சின்ன வயசுல விளையாடுறது, எப்படியாவது வைப் பண்ணி நாங்க இத்தனை ஸ்டோரி எல்லாம்
1: போடுவோம். இப்ப இந்த மாதிரி ஆபியம் பிஸ்தாபியம் மாதிரி என்ன மாதிரி கேம்ல விளையாடுவீங்க?
2: அது ஒரு சில டைம் விளையாடுவோம், ஏன்னா இந்த வீடு கட்டுவோம்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சதே நம்ம செய்யணும், அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க பசங்க எல்லாருமே செஞ்சு யாருமே இதெல்லாம் பண்ண மாட்டோம், அது நல்லா பண்ணா இருக்கும்.
1: ஓகே ஓகே சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்களா?
2: முக்கியமா ஆரம்பிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே சார். எத்தனை வருஷமா ராக் பீச்சுக்கு வரீங்க?
2: எனக்கு தெரிஞ்சு கரெக்டா சொல்லலாம் முடியாது, சின்னதுலேயே வந்துட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கூட வந்தா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன்.
1: ஓ ஓகே ஓகே ஓகே சார். அப்ப ஃபியூச்சர்ல நீங்க வந்து வேற மாதிரி வருவீங்கன்னு எனக்கு தெரியுது, பட் நம்ம அந்த பக்கம் போக தேவையில்ல. இப்போ வந்து நம்ம ராக் பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ராக் பீச்சை ஒரு வரியில நீ இதை இப்படி சொல்லி இதை டிஃபைன் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னா என்ன
2: தெரியும்? ஒரே வரையில கரெக்டா சொல்லுங்க எப்படின்ட்டு.
1: இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரியன்
2: வெப்பம்
1: அந்த மாதிரி ராக் பீச்னா ஒரு வார்த்தை இல்ல ஒரு வரியில என்ன சொல்லுவீங்க?
2: டைமண்ட்.
1: என்ன என்ன சார் டைமண்ட், எப்படி சார்?
2: ஆமா, நீங்க வந்து கரெக்டா வந்து காலைல டைம்ல ஒரு 10 அந்த டைம்ல வந்தீங்கன்னா நம்ம பீச்ச பாருங்க, பீச் வந்து க்ளோ. இதை வந்து நிறைய பேர் ஸ்டோரியுமே போடுவாங்க. இதுக்காகவே பாத்தீங்கன்னா சன்செட் முடிச்சதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து இதை பாக்குறாங்க, வந்து வீடியோ எடுக்கிறது ஸ்டோரி போட்டு நிறைய இருக்கும். அது வந்து லைவா பார்க்கறது இன்னும் நல்லா இருக்கும். கரெக்டா அதுல போட் டிராவல் பண்றதும் அந்த டைம்ல க்ளோ வரும், நல்லா இருக்கும்.
1: ஓகே சார், நீங்க வந்து எங்களோட நேயர்களுக்கு ராக் பீச் வந்தீங்கன்னா இந்த விஷயத்த மிஸ் பண்ணவே கூடாது, இது ஒரு ஹிடன் பா அப்படின்னா ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
2: ராக் பீச்சுக்கும் வீராமண்டுக்கும் ஒரு புகை இருக்கும், அது நிறைய பேர் வந்து இப்ப இது பண்ணிருக்காங்க, இருந்தாலும் அது பார்க்க நல்லா இருக்கும். அந்த இடத்துல வச்சு இதுக்கு முன்னாடி போனாங்க வந்தாங்க சைடுல இருந்து புகை இருக்கிறதா சொல்றாங்க. நானுமே இன்ன வரைக்கும் அது போனது இல்ல,
1: இருக்குப்பா அப்படி சொல்றது தெரியும், ஆனா எதிரில நேரு சில இருக்கும் யாரும் கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் ஏதாவது தெரியுமா?
2: அந்த மாதிரி ஹிடன் பிளேஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியலையே, எந்த அளவு தெரியல. ஆனா பார்க் நிறைய பேர் போக மாட்டாங்க, ஸ்டார்டிங் எல்லாம் பார்க் பீச்ல இருந்தது, ஆப்போசிட்டே தான் பார்க்கும் இருக்கு, நிறைய பேர் ஆனா பார்க் போக மாட்டாங்க, பீச் வராங்க. ஆனா பீச் இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுனால பீச்ல எல்லாம் செட்டில் ஆயிடுறாங்க. அது இல்லாம இப்ப அடிக்கடிக்கு அந்த நம்ம ஸ்ட்ரீட் சொல்லுவாங்களே ஹாப்பி ஸ்ட்ரீட்டா, அதெல்லாம் அடிக்கடி நடக்கும். நிறைய மாதிரி

0: உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுல இந்த இடத்துல எனக்கு இது ஒரு சூப்பரான விஷயம் நடந்ததுப்பா. ராக் பீச் நான் வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது என் லைஃப்ல மறக்க முடியாத மொமெண்ட் இந்த இடத்துல எனக்கு நடந்துச்சு அப்படின்னு இருக்கா?
1: ஃப்ரெண்ட்ஸோட இல்ல, எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து சின்ன வயசுல வந்து ஸ்கேட் பண்ணுவேன். டூ மாடல் வந்து
0: ஸ்கேட்டிங் எல்லாமே நம்ம பீச்ல பண்ணலாம்.
1: பண்ணலாம். அது முன்னாடி பண்ணினேன். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நான் வந்து ஸ்கேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். கரெக்டா வந்து ஃபாரினர்ஸ் முன்னாடி நான் இருந்தேன். ஐஸ்கிரீம் வச்சுன்னா ஐஸ்கிரீம் கரெக்டா ஐஸ்கிரீம்
0: குடிச்சுக்கிட்டேன்.
1: ஆனா வந்து நம்ம வந்து நான் அசிங்கப்படுவேன், ஐயோ நம்ம ஏதோ கலாச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அவனா வந்து அவங்க சேரப் தான் பண்ணாங்க. ஓ கமான் யா லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஓகே சுத்தமா வந்து அசிங்கப்படுறது எதுவுமே இல்லை.
0: ஒரு விஷயம் இது நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிங்கப்பட்டு இந்த இடத்தை ட்ரை பண்றது மூலமா அதை நம்ம சக்சீட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். நீங்க ரொம்ப நேரம் ரொம்ப சூப்பரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா லைஃப்ல நீங்க வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான பார்வையில பாக்குறீங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட ஒரு ஜாலியான ஒரு ராபிட் ஃபயர் அப்படின்னு ஒரு கேம் ஒன்று, ராபிட் ஃபயர் சுற்று மாதிரி ஒரு கேம் ஒன்று விளையாடலாம்னு இருக்கேன். ஓகேவா உங்களுக்கு?
1: கண்டிப்பா.
0: ஓகே சார், இப்போ நான் ஒரு அஞ்சு கேள்வி வச்சிருக்கேன். அந்த அஞ்சு கேள்வி வந்து ஆப்ஷன்ஸோட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃபேவரட் ஸ்நாக்ஸ், பீச் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன், அதுல நீங்க ஒன்னு சூஸ் பண்ணுவீங்க.
1: ஓகே ஓகே.
0: அது அது வந்து நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அது ஏன்னு சொல்லணும்.
1: ஓகே சொல்லணும்.
0: ஓகே ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்து உங்களோட ஃபேவரட் பீச் ஸ்நாக்ஸ் சுண்டலா பஞ்சு மிட்டாயா?
1: பஞ்சு மிட்டாய் தான்.
0: ஏன்
1: அதாச்சு நைட் டைம்ல சுண்டல், டே டைம்ல வந்து பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி இருக்கும்.
0: ஓகே.
1: ஏன்னா வந்து அது பஞ்சுட்டா கொஞ்சம் அது மைண்டை பொறுத்து தான், அதான் அது ஏன் தெரியல. ஆனால் ட்ரைப் சாப்பிடும் போது நல்லா இருக்கும்.
0: ஓகே, லாக் பீச் இருந்தாலே இப்போ கண்டிப்பாக பஞ்சு மிட்டாய் வாங்கிடுவீங்க.
1: ஆமாம், பஞ்சு மிட்டாய் வாங்கிடுவேன்.
0: ஓகே ஓகே சார், சரி. உங்களுக்கு பிடிச்ச பீச் டைம் எது? அதாவது காலையில் வாக்கிங்கா இல்லை சாயங்காலத்தில் சில் காத்தா?
1: காலைல வாக்கிங் தான், சூப்பராக இருக்கும். அதை சொன்னேன், நான் காலையில் எதுவும் டைமண்ட் காத்த டைமண்ட் பார்க்கறதுக்காக நம்ம வாக்கிங் வரலாம்.
0: ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார் சூப்பர். இப்போ உங்களோட அடுத்த கேள்வி என்னன்னா, அலையில இறங்கி ஆட்டமா இல்ல மணல் கஞ்சி வேடிக்கை பாக்குறதா?
1: அலையில இறங்கி ஆட்டம் தான்.
0: ஓகே, காலையில கால் நினைச்சாதான் நமக்கு ஒரு அந்த ஃபீலே வரும்.
1: ஆமா, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலில் படம் போது ஃபீல் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் லைட்டே ஃபீல் இருக்கும், அப்புறம் பட பட அது வந்து ரொம்ப சம குட் ஃபீல கொடுக்கும் நமக்கு.
0: ஓகே ஓகே சார், உங்களோட ராபிட் ஃபயரோட ஃபைனல் க்வெஸ்சன், அமைதியா கடலை ரசிப்பீங்களா இல்ல செல்ஃபி போஸ் கொடுப்பீங்களா? அதாவது போன் எடுத்து செல்ஃபி கூட எடுத்துருக்கீங்களா?
1: ரெண்டுமே பண்ணுவோம். ஆனா நான் நினைக்கிறேன்
0: மிகப்பெரிய போட்டோ பிடிக்கிறா சார் நீங்க?
1: ஆமா, எனக்கு வந்து கேண்டிட் போட்டோ எல்லாம் எனக்கு பிடிக்கும். யாரும் இல்லனா செல்ஃபி தான் நீங்க சொன்ன மாதிரி.
0: ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு நான் வரும்போதுமே வந்து நீங்க போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப பேசும்போது அதிகமா போட்டோ எடுக்கிறத பத்தியே பேசுறீங்க?
1: ஆமா ஆமா, நான் போட்டோ அதிகமா எடுப்பேன். போட்டோ ஸ்டோரேஜே ஃபுல்லாக போடுங்க.
0: ஓகே ஓகே சார், சூப்பர் சார். சார், உங்களோட பிஸி டைமில் நீங்கள் ரொம்ப பிஸியாக பீச்சை ரசிச்சிருக்க டைமில் நான் கேட்டதுக்காக வந்து எங்கள் நேர்களுக்காக எங்களோட வானொலியில் பேசுறதுக்கு மிக்க நன்றி சார்.
1: ஓகே, தேங்க்யூ.
0: நேர்களே, தொடர்ந்து இணைந்துருங்க. இந்த மாதிரி பல விதமான ஜெம்மான பீப்புள்ஸ் தான் நம்ம ராக் பீச்சில் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்களாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நம்ம ராக் பீச்சை பற்றி பேச வைக்கிறதுக்காக நான் உங்கள் ஆர்ஜே மேக் தொடர்ந்து இணைந்திருப்பேன். நீங்களும் இணைந்திருங்கள். எஃப்எம் 92.8 அலையோடு விளையாடு.

0: நேர்களை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 5:31 ஆயிட்டு இருக்கு. சோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி. சோ நம்ம தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய ஃபன் பண்ண போறாரு நம்மளோட ஆர்ஜே மேக்ஸ். சோ ராக் பீச்ல இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு. சோ இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம கூட நீங்க பேசணும், ஆர்ஜே மேக்ஸ் கேக்குற கேள்விக்குல நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ராக் பீச்சுக்கு போங்க. சோ கண்டிப்பா அவர் காந்தி சிலையானதான் இருப்பாரு அப்படின்னு நம்ம கெஸ்ட் பண்ணுவோம். சோ இன்னும் நம்ம சொல்றதை வச்சு அவரே எக்ஸாக்ட் அவர் எந்த பிளேஸ்ல இருக்காரு அப்படின்றத அவரே சொல்லிடுவாரு. சோ வந்து நீங்க அங்க போலாம், போயிட்டு நம்ம கூட பேசலாம், சரியா? அவர் கேக்குற கேள்விக்குலாம் நீங்க ஆன்சர் பண்ணலாம், ஃபன்

0: பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8 அலையோடு விளையாடு. ஸோ இப்போ ஆர்ஜே மேக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சாட்டலைட் வகையும் பார்க்கும்போது அவர் வந்து சுண்டல் சுண்டல் ரெண்டு பேர்த்து கேள்வி கேட்டாரு. ஸோ அன்னைக்கு அவர் சுண்டல் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுவோம். ஸோ அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கால் கனெக்ட் பண்ணுவோம் வாங்க.
1: சுண்டல் சுண்டல் கேட்டுட்டு இருக்கான், அவன் சுண்டல் தான் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு சுண்டல் கடையோட ஓனர் மாதிரி பேசின ஆர்ஜே தீபாவுக்கு பெரிய நன்றிய சொல்லிட்டு நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம ராக் புக்ல இருந்தா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க, நம்ம தீபாக்கா சொன்ன மாதிரி நான் நம்ம ராக் பீச்ல காந்தி சிலை வாசல்ல தான் இருக்கேன். நம்ம நேர்கள் யாராவது பக்கத்துல இருந்தீங்கன்னா தாராளமா வாங்க, ஜாலியா பேசலாம். நேரம் கரெக்டா 5:30 ஆகிட்டு இருக்க நேரத்துல அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ராக் பீச்சை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக சூப்பர் ஒரு நேரத்தங்க நேரங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு ராமச்சந்திரன் சார்.
1: ராமச்சந்திரன் சார், எத்தனை வருஷமா ராக் பீச்சு வரீங்க?
2: கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும் சார்.
1: முன்னாடி கம்மியா இருந்திருக்கும் இல்ல அதிகமா இருக்கும், இப்ப கம்மியா இருக்கும் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரியான வித்தியாசம்லாம் ராக் பீச்ல
2: பாக்குறீங்க? கம்மியா தான் இருந்தது, க்ரௌடு கம்மியா தான் இருந்தது, அதுக்கேத்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கம்மியா தான் இருந்தது. அந்த க்ரௌட் வர வர டூரிஸ்டாக நிறைய ஒர்க் பண்ணி இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ வந்து யாருன்னா எந்த ஃபெசிலிட்டிஸ் பக்கத்துல இருக்கு, ஒரு ரெஸ்ட் ரூமா இருந்தாலும் சரி, ட்ரிங்கிங் வாட்டர் இருந்தாலும் சரி, ஒரு சடன் நீடுக்கு எல்லாமே பக்கத்துலயே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.
1: ஓகே சார், இப்ப நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்ம லேக் காஃபி பக்கத்துல வச்சிருக்காங்க இல்லையா?
2: ஆமா, லேக் காஃபி பக்கத்துல வச்சிருக்காங்க.
1: ஓகே ஓகே சார், நேரில் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீச்சில் வந்து ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்போ யூஸ் பண்ணுங்க. அதுவும் மினரல் வாட்டர் தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா சார், இப்போ ராக் பீச்சில் நிறைய பேர் வந்து இந்த நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி ஸ்டாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, பீச்சுக்கு இந்த சைடு சைடு நடந்து போயிடுறாங்க. பட் ராக் பீச்சில் இவங்க வந்து இந்த இடத்த மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த இடத்த மிஸ் பண்ணுறாங்க?
2: ஆக்சுவலாக அங்கே பிரம்மாள் ஹோட்டல் இருக்கு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வந்து கடைசியில் போனீங்க ஒரு புத்தா சிலை இருக்கு, எத்தனை பேர் தெரியும் தெரியல. அந்த சிலையே ரொம்ப அழகாக ஒரு கோல்டன் ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தம் பீப்புள்ஸ் வருவாங்க, காந்தி ஸ்டாச்சு பார்த்துட்டு அப்படி ரிட்டர்ன் போடுவாங்க. எண்டு வரைக்கும் முடிச்சு போக மாட்டாங்க, அது அந்த எண்டில் தான் இருக்கு, நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுவாங்க.
1: ஓ ஓகே ஓகே சார், இப்போ நம்ம ராக் பீச் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஏன்னா நம்ம ராக் பீச்சோட பீச் ரோடு வந்து பீச்சை சார்ந்துருக்கோம், நடுவில் இருக்கிற ரோட்லாம் ஒயிட் டவுன்ஸ் நிறைய போட்டோஸ் ஸ்பாட் அப்படி நிறைய இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கிற இடத்த நீங்கள் எப்படி இதெல்லாம் அக்சஸ் பண்ணீங்க? நீங்கள் வந்து நீங்கள் எல்லாரும் போல வந்து ராக் பீச்சை மட்டும் பார்த்துட்டு போறீங்களா இல்லை எல்லா ரோடையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா?
2: ஆக்சுவலி 20 இயர்ஸாக வந்துட்டு இருக்கனால எனக்கு எல்லா ரோடுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஐ திங்க் ஐ எக்ஸ்ப்ளோர் எவ்ரிதிங்.
1: நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்ல, ஏன்னா புதுசாக கேட்குறவங்களுக்கு தெரியும் ராக் பீச்சில் இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி.
2: ஆக்சுவலி பட் நவ் நாட் மச். ஆக்சுவலி பிஃபோர் தட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், இந்த டைம்ல நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இந்த டைம்ல நான் எப்போ வரணும் மோஸ்ட்லி வாக்கிங் மட்டும் தான் வருவேன். ஓகே, ஃப்ரீ டைம்ல எந்த மாதிரி டைம் தான் க்ரௌடு கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மார்னிங் எப்படி க்ரௌட் கம்மியா தான் இருக்கும். நைட் டைம் வாய்ப்பே இல்லை, நைட் டைம் ஃபுல் ஆஃப் கவர்ட் வித் ஃபுல் ஆஃப் டூரிஸ்ட். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா டூரிஸ்ட் இருப்பாங்க நைட் டைம். உங்களோட அந்த அளவுக்கு வாக்கிங்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி வரீங்கன்னா வாக்கிங்க்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். யூ பெட்டர் கோ வித் மார்னிங். நீங்க ஈவினிங் டைம் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம், நீங்க ஈவினிங்கா வரலாம்.
1: ஓகே,
2: பீச்சுக்கு பாண்டி பீச்சுக்கு நீங்க ஈவினிங் வரலாம். ஈவன் அதான் பானிபூரின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டே வச்சிருக்காங்க. அங்க வந்து நீங்க அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் நல்லா இருக்கும்.
1: ஓகே,
2: அது இல்லாம ஹைஜீனாவும் இருக்கும். ஸோ இட்ஸ் குட் டு ஈட். அது இல்லாம பார்க் இருக்கு, பார்க்கிங் அதுல பார்க்ல வந்து சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் இருக்கு. அது இல்லாம ஒரு கிரவுண்ட் இல்ல, ரெண்டு கிரவுண்ட் இருக்கு, அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே பீனிங்ல இருக்க கிரவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிடாங்க, அதுக்கு பின்னாடியும் ஒரு கிரவுண்ட் இருக்கு, அது தெரியாது. அந்த காலத்துல ஒரு பாண்ட் இருந்தது, பாண்டி பாரதி பார்க் உள்ள ஒரு பாண்ட், அதுல பிக்னிக் கூட இருந்தது. பட் ஒரு பாண்ட் ஜஸ்ட் பாண்டா இருக்கு, அவ்வளவுதான்.
1: ஓகே ஓகே ஓகே சார், இப்போ ராக் பீச் வரவங்களுக்கு ஒரு வார்த்தையில இதுதான் ராக் பீச் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணனா என்ன சொல்லுவீங்க?
2: The most cleanest beach in overall India.
1: பாருங்க நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி. ஓகே, இல்ல ஆக்சுவலி உண்மையிலே அப்படிதான். நீங்க மத்த பீச்சுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு கிளீனஸ்ட் பீச் இருக்காது. இப்ப மெரினா ஒரு பிகெஸ்ட் பீச், வேர்ல்ட்ல செகண்ட் பிகெஸ்ட் பீச் சொல்லலாம். சென்னையில இருக்க மெரினா சொல்றேன். இப்ப பாண்டில நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் கிளீனஸ்ட் பீச்.
2: மோஸ்ட்லி ஏன்னா கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அது இல்லாம நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இந்த டஸ்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்டையர் அந்த

0: ஸ்டார்டிங் பெண்டிங் வரைக்கும் டஸ்ட்பின்ஸ் இருக்கும். இப்போ டஸ்ட்பினில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் எல்லாருமே அந்த காமன் சென்ஸ் இருக்கும், டஸ்ட்பினை வந்து எல்லாம் போடுவாங்க. ஸோ கிளீனாக
1: ஓகே ஓகே ஓகே சார், ரொம்ப சூப்பராக நிறைய விஷயம் பேசிட்டு. இப்போ உங்ககிட்ட ஒரு ரேபிட் ஃபயர் ஓகே, என்னன்னா நான் வந்து பீச்சை பற்றி ஒரு அஞ்சு வருஷம் கேட்பேன் ஓகே, அது ஆப்ஷனில் தான் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க, அது ஏன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ பீச்சில் வந்து உங்களுக்கு சன் செட்டா சன்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சன்ரைஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் சன்ரைஸ் அந்த மாதிரி ஓகே விளையாடலாமா? ஓகே சார், இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அது ஏன் சொல்லுங்கள். ஓகே ஓகே ஓகே ஓகே சார், இப்போ உங்களுக்கு ராக் பீச்சோட சன்செட்டா சன்ரைஸா?
2: கண்டிப்பா நான்
1: இப்போ பாறை மேல உட்காந்து அரட்டையா இல்ல மணல்ல நடந்துகிட்டே பேச்சா? பேசிக்கா பாறை மேல உட்காந்துக்கிட்டு பிடிக்குமா இல்ல மணல்ல நடக்கிறது பிடிக்குமா?
0: மணல்ல நடக்கணும் பிடிக்கும்.
1: ஏன்
0: பாறைனா நான் மவுண்டன்ஸ்க்கே போயிருப்பேன், எனக்கு மணல பீச்சில் மணலுக்கு தான் நாங்க வரோமே, ஏன்னா நீங்க மற்ற இடத்துல போனீங்கன்னா கல்லு மணல் மிக்ஸ் ஆயிருக்கும், கடல்ல மட்டும்தான் வெறும் மந்த மட்டும் இருக்கும். நம்ம என்னதான் தோணாலும் கை கீறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. We can enjoy.
1: ஓகே ஓகே சார், சூப்பர் சார். இப்போ நண்பர்களோட கலாட்டாவா இல்ல சோலோவா வந்து பீச்சை ரசிக்கிறதா?
0: அது இப்ப மார்னிங் தான் நான் தனியா வருவேன், ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருவேன். ஈவினிங் தனியா வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாரும் கூட என்ஜாய் பண்ணிருப்பாங்க, நான் மட்டும் தனியா போய் என்ன பண்றது. அதெல்லாம் மார்னிங் எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருப்பேன், நானும் கூட அப்படியே தனியா வாக்கிங் போயிட்டு இருப்பேன், அந்த மாதிரி தான். டிபெண்ட் அப்போன் த டைமிங்.
1: ஓகே சார், நண்பர்களும் பீச்சும் எந்த விதமான ஃபீல், என்ன மாதிரியான ஃபீலிங் சார்?
0: நீங்க இட்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபீலிங். நீங்க தனியா ஒரு பீச்சுக்கு போயிட்டு நீங்க தனியா போனீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட போனதான் ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த நாள் போகிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் திடீர்னு ஃபோன் எடுத்து பார்த்தீங்க, மணி 2000 இருக்கும், 2 ஆயிடுச்சா, அந்த மாதிரிலாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கீங்க.
1: ஓகே ஓகே ஓகே சார், ரொம்ப சூப்பராக சார். இப்போ ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா, அலைய அலையில் முழுசாக நனைஞ்சிருவீங்களா இல்லை பட்டுப்படாமல்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து அலை தண்ணியில் ஃபுல்லாக நனையணும்னு நினைப்பாங்க, சில பேர் பட்டுப்படாமல் போயிடணும் அப்படின்னு சில காலமாக நினைச்சா போயிடணும்னு நினைப்பாங்க, இதில் எந்த மாதிரியான பர்சன் நீங்கள்?
0: இப்போ நான் வந்து தனியா போயிருந்தேன்னா கண்டிப்பா நான் உள்ள போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண தான் பார்ப்பேன்.
1: ஓகே,
0: அது இல்லாம இப்ப நான் ஃபேமிலி கூட போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி கூட போயிருந்தேன்னா ஜஸ்ட் நான் கால் நினைச்சிட்டு வரணும்னு தான் பார்ப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தம் அட் தி டைம், ஏன்னா அவங்க மத்தத்துல ஸ்பெண்ட் பண்ணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. பட் நான் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன்னா அங்க ஃபுல்லா நான் ஊறி கடந்துட்டு தான் வருவேன், நானே வரணும்னு சொல்ல விட மாட்டேன். அதுக்குள்ள என்ன டைம் ஆயிடுச்சு, என்ன அதுக்குள்ள நீ குளிச்சுட்டு வா வா வா இங்கே இருவான்னு சொல்லிட்டு வீட்டு பிடிச்சிருவானுங்க. பட் அந்த டைம் வந்து இட்ஸ் அ மெமரபிள் திங், வி கான்ட் மிஸ் தட். அது ஒரு பாசம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற ஒரு பாசம்.
1: ஓகே ஓகே சார், இப்போ ராக் பீச் இந்த வருஷம் இத்தனை வருஷத்துல உங்களுக்கு கொடுத்த மோஸ்ட் ப்ரிஷியஸான மொமெண்ட், இந்த ஞாபகத்தை என்னால மறக்கவே முடியாதுப்பா ராக் பீச்லனா என்ன?
0: Actually, I met so many precious people in Rock Beach. Our friends, people, our friends guy meet me. He's from France, a tourist guy. And the time I meet him, he's a very nice guy. But the time I met him, he's a very divorce guy. அந்த டாட்டர்ஸ் அவங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அண்ட் இட் வென் ஃபன், ஏன்னா அந்த ஹோல் டே நாங்க ஒரு ஐடியாவே இல்லாம வந்தோம், அன்னைக்கு நான் அவரை மீட் பண்ணி அந்த ஹோல் டே அவர் கூட தான் இருந்து நாங்க என்ஜாய் பண்ணிட்டு பார்ட்னா போயிட்டு சாப்பிட்டு டின்னர் பினிஷ் பண்ணி தான் வீட்லயே விட்டாரு.
1: யாருமே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட நீங்க ராக் பீச்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க.
0: ஆமா, ஃப்ரெண்ட் ஆயி டின்னர் வரைக்கும் பினிஷ் பண்ணிட்டு தான் போனேன்.
1: இப்ப வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்கீங்களா சார்?
0: இப்ப வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்கா?
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார். இப்ப மக்களே பாத்தீங்களா, ராக் பீச் வந்து எப்படி விதமான சூப்பர் சூப்பர் மனுஷங்களை தினம் தினமும் அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்கு, ஏன்னா யாருமே தெரியாத ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃப்ரெண்ட் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா, தட்ஸ் சூப்பர் திங் அப்படின்ற மாதிரி தான் நாம சொல்லலாம். என்ன சார்?
0: ஆமா ஆமா.
1: ஓகே ஓகே ஓகே சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல நாங்க கேட்டதுக்காக எங்களுக்காக வந்து சூப்பரா எங்க வானொலி நேயர்களுக்காக பேசினதுக்காக மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ.
1: நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் நிலையத்திலிருந்து ஆர்ஜே தீபா.
3: தேங்க்யூ மேக்ஸ். நம்மளோட நிகழ்ச்சியில வந்து பீமா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அப்புறம்
4: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
5: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: இன்னும் 5:47:39 மணித்துடிகள் ஆயிட்டிருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து அலியோடு விளையாடி நிகழ்ச்சி ராக் பீச்ல இருந்து அஜய் மேக்ஸோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட என்னெல்லாம் ஃபன் கேம்ஸ் வச்சிருக்காரு, யார் நம்ம கூட பேச போறாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. கிட்டத்தட்ட அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி ராக் பீச்ல இருந்து நாம ரொம்ப சூப்பரா கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு நிலையத்துல இருந்து ஆர்ஜி தீபா வேற லெவல்ல பூச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட ராக் பீச்ல அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் ஒருத்தங்க இணைறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கலா.
1: கலா எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: முருங்கப்பாக்கத்துல.
1: ஓகே, முருங்கப்பாக்கத்துல இருந்து ராக் பீச் வந்திருக்கீங்க. ராக் பீச் எத்தனை வருஷமா வரீங்க?
2: நாங்க பல வருஷமா வந்துட்டு இருக்கோம்.
1: ஓகேம்மா, இப்போ பல வருஷமா நீங்க ராக் பீச் வரீங்க இல்லையா? முன்ன பார்த்த ராக் பீச்சோட இப்ப பாக்க ராக் பீச் எப்படி மாறி இருக்கு?
2: இப்ப முன்னோட இப்ப பரவாயில்ல, பெட்டரா இருக்கு, நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. மனசுக்கு ரிலாக்ஸா இருக்குது, வாக்கிங் போகலாம், பசங்க குழந்தைங்க விளையாடணும், நல்லா விளையாட விடலாம், எந்த பயம் இருக்காது.
1: இப்போ நம்ம ராக் பீச் வந்து எல்லாருக்கும் விதமான பீச்சா இருக்கு இல்லையா? இப்ப நான் பாக்கும்போது இப்ப என்கிட்ட பேசுறதுல பல வயதுடைய பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, பேசுறாங்க. இப்போ நீங்க இவ்வளவு ஃப்ரீயா இங்க ராக் பீச்ல இருக்கா சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா? இத்தனை வருஷத்துல இந்த ராக் பீச் நிறைய பேரை பார்த்திருக்கோம். இந்த ராக் பீச்ல இன்னும் என்னென்னலாம் மாறணும்னு நினைக்கிறீங்க?
2: இன்னும் நல்லா மாறணும்னா சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல, அது இப்பயே மாறி போனதா இருக்குது. பசங்க கேக் வெட்டி கொண்டாடுறது எல்லாமே இந்த பீச்சுலதான். அதனால இன்னும் மாற்றம்னா இதோட பெட்டரா ஏதாவது முயற்சி பண்ணி சொல்லுங்க.
1: ஓகே ஓகே ஓகே, சூப்பர்மா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நீங்க வந்து ராக் பீச் பாண்டிச்சேரில இருந்து இங்க முருங்கப்பாக்கத்துல இருந்து ராக் பீச் வந்துறீங்களா? ஆனா பாண்டியில நிறைய பீச் இருக்கு, வீராமண்ணம் பீச் இருக்கு, சின்னவராமண்ணம் பீச் இருக்கு, நம்ம ஆரவில் பீச் தான் இருக்கு இல்லையா? இந்த பீச் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ராக் பீச் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: அங்க போனாலும் ஒரு நம்ம எப்படி சொல்றதுன்னா பிள்ளைங்க எல்லாருமே நல்ல ஒரு இயற்கையா விளையாடுறதோ ஒரு சாப்பிட்ற பொருளையோ எல்லாமே கிடைக்குங்க. அது அங்க வாங்கி சாப்பிட்டு அது போற ரசிக்கிறது வேற எங்கேயும் கிடைக்காது. அதனால அங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடம் போனாக்கா எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. வீரா மட்டும் இதெல்லாம் போனாக்கா ஒரு அளவுக்கு மணல்ல விளையாடிட்டு தண்ணியில விளையாட்டுதான் வரலாம். ஆனா இங்க போனாக்கா பாறையில நிம்மதியா அந்த தண்ணியை ரசிக்கலாம், உட்காந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு. கொஞ்சம் வயசாக முடியாதவங்கலாம் எல்லாரும் பார்த்தா அவங்களால அவங்களும் மன நிம்மதியா பேசிட்டு போறதெல்லாம் அதை பார்க்கறது இன்னும் சின்ன ரெண்டு சந்தோஷமா இருக்கும்.
1: சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா இந்த வயசானவங்க முதிர்ந்தவங்க எல்லாம் வந்து ஒரு சேஃப்டியா இருக்கிறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ராக் பீச்ல பண்ணிருக்காங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஓகே ஓகேமா, இப்ப வந்து உங்களுக்கு ராக் பீச் வந்து காலையில வர்றது பிடிக்குமா இல்ல சாயந்தரம் வர்றது பிடிக்குமா?
2: எனக்கு சாயங்காலம் வர்றதுதான் ரொம்ப பிடிக்கும்.
1: ஏன் பர்டிகுலரா சாயங்காலம் ரொம்ப பிடிக்கும்?
2: சாயங்காலம்னாக்கா எங்களுக்கு எல்லா வேலையும் வீட்டுல எல்லாம் முடிஞ்சிருக்கு, முடிஞ்சிட்டு ரிலாக்ஸா வரணும்னா அங்க போயிடுவோம் கிளம்பி. அங்க போனாக்கா மனம் நிம்மதியா உட்காந்துட்டு போறங்க, குழந்தைங்க விளையாடுறது, பெரியங்க போற வாக்கிங் போறது, எல்லாம் அவங்கவுங்க பேசிக்கணும், சாப்பிட்டுக்கணும், உட்காந்துருக்குது. ஏற்கா எல்லாரும் மறந்து எல்லாத்தையும் மறந்து அங்க நிம்மதியா உட்காந்துருக்குற போது அதுதான் அங்க போனாலும் எல்லாருக்கும் பிடிக்கிறது.
1: ரொம்ப சூப்பரா சொல்லிங்க. ஒரு குடும்ப தலைவா இருக்கிறவங்க காலை வந்து வேலை செய்வாங்க, கொஞ்சம் நடுவுல எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்களா கூட கொஞ்ச நேரம் தான் கேப் கிடைக்கும்.
2: சாயங்கால டைம்ல தான் நம்மளுக்கு வந்து பசங்கள எல்லாரும் நம்ம குடும்பத்தோட போறோம். கால டைம்ல போனோம், பிள்ளைங்களை மட்டும் அனுப்பிட்டு சாப்பாடு செய்யணும் எல்லாம் செய்யணும்ன்றதுனால அந்த டைம் போக முடியாது. கால டைம் எதுவுமே யாருக்குமே செட்டாவது, சும்மா வாக்கிங் போகலாம் அவ்வளவுதான். சாயங்காலம் போனாங்க எல்லாருமே ஃபேமிலியா போவோம்.
1: அம்மா வந்து ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா

0: பெண்கள் முக்கவாசி நேரம் வந்து குடும்பத்தினரோடையும் பிள்ளைகளோட இருக்காங்கன்னு போது, அப்ப சாயந்தர டைம் வந்து கணவர் மேலையில இருந்து வந்துருவாங்க, குழந்தைங்களும் சொல்லுங்க வந்தாலே அவங்களோட கம்ப்ளீட்டா மொத்தமா போயிடலாம்,
1: சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்போ நகர் இன்னும் நம்ம ஃப்ரெண்டுங்க யாருமே மீட் பண்றது எல்லாரும் அந்த டைம்ல தானே இருப்பாங்க, கொஞ்சம் கால டைம்ல அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் அந்த பீச்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஆமா,
0: சூப்பர் சூப்பர். நேர்களே எல்லாம் கேட்டுக்கோங்க, நம்ம ராக் பீச் வந்து எல்லா விதமான ஆட்களையும் கவர்ந்து சொல்ற சொன்னா குடும்ப தலைவிகள் பெரும்பாலும் பெண்களையுமே ரொம்ப கவர்ந்து வச்சிருக்கேன், ஏன்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ற இடத்தையுமே நம்ம ராக் பீச் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கூட சூப்பரா வந்து கலா மேடம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம ஒரு கேம் விளையாட போறோம், என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் படத்துல நடித்தவங்களோட பேர் சொல்லுவேன், அந்த படம் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? விளையாடலாமா? ஓகேமா. உங்களுக்கான படத்துல நடித்தவங்க பேர் என்னன்னா விஜய் சார், சிம்ரன் மேடம், வையாபுரி, தாடி பாலாஜி, இவங்க நாலு பேரும் சேர்ந்து நடித்த படம். சூப்பர் சூப்பர் மேடம். எப்படி இவங்க சொன்ன உடனே எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க?
1: அது எனக்கு பிடிச்ச படம் வச்சு எந்த படத்தாலும் எல்லா படத்தாலும் எனக்கு துலாக மனம் தான் அந்த படம் தான் எனக்கு பிடிக்கும். அதே பாட்டு வந்து எண்ணிச்சை பாடி வருமா அந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். என் இசை பாதி வரும் நிலம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டோடு கேட்பதில்லை.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மா. நான் எதிர்பார்க்கவில்லைமா நீங்க சரி ஓகே பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இல்லப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். கடைசியில இவ்வளவு போட்டி வச்சுட்டு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. உங்ககிட்டமா இன்னைக்கு ராக் பீச் தந்ததுல எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 ஒரு ஆர்ஜே மேக்ஸ் ஆகியனா உங்ககிட்ட பேசுறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளவு என்தூசியாஸ்டிக்கா ஒருத்தவங்களை நான் பார்த்தேன், இவ்வளவு ஜாலியா இவ்வளவு ஸ்போர்ட்டிவா பசங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கீங்கம்மா, மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இணையத்தின் சார்.
1: சந்தோஷம், பெரிய சந்தோஷமே. பிள்ளைங்களோட குடும்பத்தோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், வேற எதுவும் முக்கியம் கிடையாது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பரம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்ககிட்ட நானுமே பிளெஸிங் சேர்த்துக்கிறேன், இவ்வளவு பிஸி ஷெடியூல்ல உங்க குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எங்களுக்காக டைம் சொல்லி பேசுறதுக்கு மிக்க நன்றிமா. நேர்களே, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆட்கள் தான் நம்மளோட ஒழிச்சு வச்சிருக்கு, அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் ஆடியோட விளையாட பங்கு பண்றதுல எனக்கு ரொம்ப பூஸ்ட் ஆகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: தேங்க்யூ மேக்ஸ். சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். அதோட விளையாட்டு நிகழ்ச்சியில அந்த மேடம் பாடின பாடலுக்காக துள்ளாத மலம் துள்ளும் திரைப்படத்தின் பாடல் உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். காலையோடு விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 5:51, 26 மணி துளிகள் ஆயிட்டு இருக்கு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்மளோட ஷோ. இந்த 1 hour எப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னே தெரியல. சோ நம்மளோட தொடர்ந்து பேசலாம். ஆர்ஜே மேக்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நமக்காக. வாங்க கால் கனெக்ட் பண்ணுவோம்.
4: தேங்க்யூ ஆர்ஜே தீபா. நான் சொல்ல வேண்டிய டைலாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சொல்லுறீங்க. அதுக்கு டம்பா ஆர்ஜே தீபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது லைட்டா. ஆர்ஜே தீபா கைஸ் வச்சிருமா உங்களோட இணையது ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய நான் அலையோடு விளையாடு ராக் பீச்ல இருந்து வேற லெவல ராக்கிங்கா போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய விதமா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் வந்து வித்தியாச வித்தியாசமான மனிதர்களை நாம மீட் பண்ணிருந்தோம். பட் அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளோட ராக் பீச்ல இருந்து நம்ம கூட விஷயங்களை பகிர்றதுக்காக இன்னொரு காலர் இணையறாங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: சார், என் பேர் விஜய் சார்.
4: விஜய், சூப்பர் சார், வேற லெவல பேர் வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா ராக் பீச் இருக்கீங்க
5: சார்? நான் வந்து இப்ப கடந்த ஒரு 2 வருஷமா ராக் பீச் வந்துட்டு இருக்கேன் சார்.
4: ஓகே, 2 வருஷமா ராக் பீச் வரீங்க. உங்களோட ஊர் எந்த ஊர் சார்?
5: நான் வந்து நாமக்கல் சார்.
4: நாமக்கல்? நாமக்கல்ல இருந்து ராக் பீச் வரீங்களா?
5: இல்ல சார், நாமக்கல் இருந்து ராக் பீச் வர மாட்டேன். நான் இங்க ஸ்டே பண்ணி பீச்ல படிச்சுட்டு இருக்கேன் சார், யூனிவர்சிட்டியில.
4: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்களா?
5: ஆமா சார், இப்ப பாத்தீங்கன்னா எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். ஆமா சார், சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்.
4: ஓகே ஓகே ஓகே சார். நீங்க இப்போ வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ராக் பீச்சுக்கு தனியா வர்றது உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல காலேஜ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி தான் வருவீங்களா?
5: ஆமா சார், காலேஜ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவோம் சார். தனியா வந்து நான் சார் சொல்றேன், நிறைய பேரை கூப்பிட்டு வந்து ஜாலியா இருக்கும் சார்.
4: ஓகே ஓகே ஓகே சார். இப்போ நீங்க வந்து ராக் பீச்ல ப்ரிஃபர் பண்ண டைம் என்ன? காலையில சன்ரைஸா இல்ல ஈவினிங் சன் செட்டா?
5: இல்ல சார், அந்த ரூபமே எனக்கு செட் ஆகாது சார். நான் வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு

0: லெவல் டூ டுவெல் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் நைட்டு சார். ஏன்னா அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் வரும், இந்த பனித்துளிகள்லாம் இருக்குல்ல சார், பனி பெய்ய டைம் ஆகும். அந்த டைம்ல வாக் பண்ணா நல்லா இருக்கும் சார்.
1: இப்ப சம்மர் தானே சார?
0: இப்ப சம்மர் தான் சார், ஆனா இப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா வின்டரு. அந்த டைம்ல நல்லா இருக்கும் சார் அது, அதனால அந்த டைம் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எல்லாரும் அந்த டைம் வந்து நல்லா இருக்கும்.
1: ஓகே ஓகே ஓகே சார். இப்போ நான் வந்து இன்னைக்கு பேசுற நேரம் எல்லாத்தையும் கேட்கற ஒரு மெயின் கொஸ்டின் என்னன்னா, ராக் பீச்ல இது வந்து ஹிடன் பா, இது நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்ல அப்படின்ற ஒரு பிளேஸ் ஒன்னு இருக்குன்னா அது என்ன
0: சொல்லுவீங்க? ரெண்டு வருஷமா வந்து எனக்கு தெரிஞ்சு
1: ஆனே சொல்லி நிக்காதீங்க சார்.
0: இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஹார்பர் ஒன்னு இருக்கு சார்.
1: ஓகே,
0: அந்த ஹார்பர் வந்து இப்ப புது ஹார்பர் கட்டிட்டாங்க, ஆனா பழைய ஹார்பர் ஒன்னு இருக்கு. அந்த ஹார்பருக்கு யாருமே போக மாட்டாங்க சார். அது ஒரு பழைய பாலம் இருக்கு, அது வந்து சுனாமி நேரமும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அழகா இருக்கு சார் அதை பாக்குறதுக்கு. அங்க போனா நல்லா காசு வாங்குது
1: சார். ஓகே ஓகே சார். இப்போ ராக் பீச்ல நாம வந்து வாக்கிங் போறதுக்கு ப்ரிஃபரபிளான ரோடு வந்து ராக் பீச் ரோடா இல்ல

0: ஹார்பர் ஒன்னு இருக்கு சார். அந்த ஹார்பர் வந்து இப்ப புது ஹார்பர் கட்டிட்டாங்க, ஆனா பழைய ஹார்பர் ஒன்னு இருக்கு. அந்த ஹார்பருக்கு யாருமே போக மாட்டாங்க சார். அது ஒரு பழைய பாலம் இருக்கு, அது வந்து சுனாமி நேரமும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அழகா இருக்கு சார் அதை பாக்குறதுக்கு. அங்க போனா நல்லா காசு வாங்க சார்.
1: ஓகே சார். இப்போ ராக் பீச்ல நாம வந்து வாக்கிங் போறதுக்கு ப்ரிஃபரபிளான ரோடு வந்து ராக் பீச் ரோடா, இல்ல பக்கத்துல இந்த போட்டோ ஸ்பாட் ரோட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒயிட் ஒன்னர் ரோடு, அந்த ரோட்ல வாக்கிங் போலாமா? எது வந்து ரொம்ப ப்ரிஃபரபிளான ரோடு
0: சார்? இப்ப பாத்தீங்கன்னா அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக தான் சார் அந்த ரோடு. அதுல வந்து நீங்க வாக் போனாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சார். சும்மா வண்டி போயிட்டு வந்து ராக் பீச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி அலோவே பண்ண மாட்டாங்க. நீங்க மாட்டு நடந்து போலாம், ஜாக்கிங் போலாம், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க.
1: ஒரு மூவில நடித்தவங்களோட பேர் கேக்குறேன், அது என்ன மூவின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சீங்க கரெக்டா அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு சாங் டாஸ்க் கொடுக்கலாம், ஒரு பாட்டு பாடணும். நான் நீங்க கண்டுபிடிக்கலாம், நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பேன், அந்த பாட்டை நீங்க பாடணும்.
0: ஆ ஓகே சார், ஈஸியா கேட்கலாம். எனக்கு பழைய படம் வந்து 1996 கேட்கக்கூடாது, இப்போ ட்ரெண்டில் கேட்கணும்.
1: ஓகே ஓகே சார். இப்போ ட்ரெண்டு அப்படின்னா அந்த மாதிரி இல்லை, இப்போ ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கேட்குறேன்.
0: ஆ சரி கேளு.
1: ஓகே ஓகே சார். என்ன பார்த்தா பழைய படம் கேட்குற மாதிரியா சார் இருக்கு?
0: இல்ல அப்படி இருக்கு. நீங்க வந்து பட்டுல என்ன பாட்டு பாட வைக்கிறதுக்காக வேணுமே வந்து நீங்க வந்து எங்க தாத்தாவோட செட்டு பாட்டுல எடுத்து போடுவீங்க, எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுலாம்.
1: இல்ல இல்ல சார், நீங்க அந்த நாளே யோசிக்க வேணாம். நாங்க எஃப்எம் ரெயின்போவோட ஆர்ஜே வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இப்போ உங்களுக்கான படத்துல நடிச்சவங்களோட பேர் என்னன்னா, யோகி பாபு, தளபதி விஜய், நயன்தாரா, டைரக்டர் வந்து அட்லி.
0: இது வந்து எந்த காலகட்டம் சார்?
1: சார் நீங்க வேணும்னே கலாய்க்கிறீங்க சார்.
0: சார் இது வந்து பிகில் சார்.
1: சார் இது இப்பதான் எந்த காலகட்டம்னா கேட்டீங்க,
0: கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததை கண்டுபிடிச்சேன்.
1: சார் நீங்க யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க, சில மாதிரி சுதாரிச்சிருக்கீங்க, இந்த மாதிரிதான் கலாய்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு எனிவே ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிங்க சார்.
0: சரி சார், நான் ஜெயிச்சு நீங்க ஒரு பாட்டு பாடுங்க
1: சார். நீங்க அதான் கொஞ்சம் பார்த்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்
0: சார். எனக்கு தெரியாது சார், நீங்க வந்து இப்ப வந்து பாட்டு பாடுவீங்க
1: சார். நேர்களை நாம ஒரு வார்த்தையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா காப்பாத்துறது ஆர்ஜே மேக்ஸ் தகையினோட கடமை. அதனால நேர் கரெக்டா அந்த டாஸ்க் பண்ணிட்டதுனால அவரு கேட்ட மாதிரி அந்த பாட்டை மன்னிச்சுக்கோங்க. ஒரு நேரில் நான் மட்டும் பாடிக்கிறேன். நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் புதிதான் சார். போதும் சார், தேங்க்யூ சார்,
0: நல்லா பாடுனீங்க,
1: சூப்பரா சார். உங்களோட பிஸி ஷெடியூல்ல எங்களுக்காக டைம் ஒதுக்கி ராக் பீச்ல எங்ககிட்ட பேசினதுக்காக மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி சார்.
1: நேர்களே, இன்னைக்கு நம்மளோட விளையாடும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போச்சு. நிறைய புது விதமான மனிதர்கள் நம்ம மீட் பண்ணியிருந்தோம். ராக் பீச் பத்தி நிறைய புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் சூப்பரான அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய பேரை மீட் பண்றதுக்காக நான் வரேன். அது வரைக்கும் பாய் பாய் சொல்லிக்கிறது. ராக் பீச்ல இருந்து ஆர்ஜே மேக்ஸ், எனக்கு ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ண ஆர்ஜே தீபா, என்னைக்குமே அல்டிமேட்டுங்க நீங்க. தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ ஆர்ஜே மேக்ஸ். கடைசியில் வந்து நீங்கள் எல்லாரையும் வந்து ஃபன் பண்ணிங்களா, லாஸ்ட்டாக உங்களே ஒரு ஃபன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கேட்கறதுக்கு அந்த சாங் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி இந்த ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுனே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இனி வர காலகட்டங்களில் நிறைய ஃபன் கேம்ஸோடு உங்களை சந்திப்பார் ஆர்ஜே மேக்ஸ். ஸோ நிறைய வரக்கூடிய பாடல் உங்களுக்காக சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் இருந்து

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர்கள் தங்களது படிப்பறிவை வளர்த்துக் கொள்வதுடன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுமையான தத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வந்துள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பிரபல நாளிதழ் ஒன்றின் 75வது ஆண்டு நினைவு தபால் தலையை வெளியிட்டார். போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளம் மாணவர்களை விடுவிப்பதில் ஆசிரியர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மிகச்சிறந்த கல்வியாளரும் தத்துவ பேராசிரியரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆசிரியர்கள் தங்களது படிப்பறிவை வளர்த்துக் கொள்வதுடன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுமையான தத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் திறமையை வளர்த்துக் கொள்வதில் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தனித்துவமான திறமையை கண்டறிந்து அவர்களின் ஆசையை பூர்த்தி செய்யும் ஆசிரியர்களை நாம் ஊக்குவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவிப்பதுடன் பெருமை சேர்க்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் ஆசிரியர்களை கேட்டுக் கொண்டார். நாட்டை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல திறன் வாய்ந்த இளம் தலைமுறையினருக்கு ஒளியேற்றும் பணியை ஆசிரியர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு அசாதாரணமான ஆசிரியராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் இன்று புதுடெல்லியில் 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி சிறப்பித்தார். உயர்கல்வி நிறுவனங்களில் 21 ஆசிரியர்களுக்கும் அவர் தேசிய விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் 11 பயிற்சியாளர்கள் என 82 பேர் இந்த விருதினை பெற்றனர். ஆசிரியர் தினம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: மாதா பிதா குருவுக்கு அடுத்தபடியாக நாம் ஆசிரியரை கொண்டாடி வருகிறோம். ஆசிரியர் பணியை புனித பணியாக கருதி உழைக்கும் ஆசிரியர்களை சிறப்பிக்கும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. அதற்கு முன் உதாரணமாக திகழ்ந்தவர்தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவர் 1888 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திருத்தணி அருகே உள்ள சர்வ

0: பள்ளி கிராமத்தில் பிறந்தார். சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் விரிவுரையாளராக ஆசிரியர் பணியை தொடர்ந்தார். பின்னர் அறிஞர், குடியரசுத் தலைவர் என புகழ் பெற்றார். ஆசிரியர்கள் நமக்கு ஒழுக்கம், தன்னம்பிக்கை, பொது அறிவு என பல்வேறு விஷயங்களை கற்பித்து உண்மையான ஆசிரியர்களாக திகழ்கின்றனர். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் கொண்டாட வேண்டியது அவசியம். ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். இந்நாளில் மாணவர்கள் தங்களுக்கு உலகை கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு நன்றிகளையும் பரிசுகளையும் வழங்குவது வழக்கம். இந்நாளில் மத்திய மாநில அரசுகள் ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகின்றன.
1: ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் தன்னலமற்ற சேவையை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தத்துவ ஞானியாகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்த பாரத ரத்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கல்வி வளர்ச்சிக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் சிற்பிகளான ஆசிரியர்கள் இந்த இலக்கை அடைய தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு மாணவ தலைமுறையினரை ஆசிரியர்கள் ஊக்குவித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி நேற்று மாலை தேசிய ஆசிரியர் விருதுகள் பெற்றவர்களுடன் கலந்துரையாடினார். வருகின்ற 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் வகையில் ஆசிரியர்கள் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தாய் தந்தையை அடுத்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியோடு நல்ல பண்புகளையும் சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் என தெரிவித்துள்ளார். இன்றைய மாணவர்களே நாளை சமுதாயத்தை வழிநடத்தப் போகிறார்கள் என்றும், அவர்களுக்கு எதிர்கால சவால்களை சமாளிக்கும் வகையில் ஆற்றலையும் திறனையும் ஆசிரியர்கள் வளர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி விடுத்துள்ள ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில், வளமான, ஆரோக்கியமான மற்றும் சிந்தனை திறன்மிக்க இளைய சமுதாயத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒருநாள் அரசுமுறை பயணமாக சென்னை வந்துள்ளார். அவரது இந்த சென்னை பயணத்தின் போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். குறிப்பாக இதய வாழ்வு நோய்களுக்கான நவீன சிகிச்சை வழங்கும் இந்தியா வாய்ஸ் 2026 என்ற தேசிய நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் வள்ளுவர் கோட்டத்தில் தினமலர் நாளிதழின் 75ஆம் ஆண்டை குறிக்கும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் நினைவு தபால் தலை ஒன்றையும் வெளியிட்டார். தொடர்ந்து இந்தியாவின் தலைச்சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் தேசத்தை உருவாக்கிய முன்னோடியுமான வ.உ. சிதம்பரனார் பிள்ளையின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இத்தொடர்பாக அவர் சமூக ஊடக பதிவு ஒன்றில், கப்பலூட்டிய தமிழர் என அன்புடன் போற்றப்பட்ட வ.உ. சிதம்பரனார் பிள்ளை தென்னிந்தியாவில் சுதேசி உணர்வை தூண்டுவதில் ஒரு புரட்சிகரமான பங்காற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழர் என அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 154ஆவது பிறந்த தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
0: வ.உ. சிதம்பரம் பிள்ளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்ற வழக்கறிஞர் ஆவார். தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் 1892ஆம் ஆண்டு பாலகங்காதர திலகர் அவர்களின் ஆற்றல் மிகுந்த எழுத்தால் கவரப்பட்டு அவரின் சீடரானார். இவர்தான் இந்திய போராட்டத்தில் பங்கு கொண்டதோடு மற்றவர்களையும் பங்கு கொள்ள செய்தார். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை எதிர்த்து போராடினார். அவர்களின் கொடூர சட்டங்கள் குறித்து மக்களிடையே எடுத்துக் கூறினார். வ.உ.சி. 1906ஆம் ஆண்டு ஒரு கப்பல் நிறுவனத்தை நிறுவினார். கப்பல் நிறுவனம் மெதுவாக வளர்ந்து மக்கள் அதில் பயணம் செய்தனர். வணிகர்கள் தங்கள் சரக்குகளை சுதேசி கப்பலிலேயே அனுப்பினர். சுதேசி கப்பலின் வளர்ச்சி ஆங்கிலேயர்களை எரிச்சலூட்டியது. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றியுடன் வ.உ.சி. தொடர்ந்து மக்களிடையே விடுதலை போராட்ட உணர்வை தூண்டினார். காவல்துறையினர் வ.உ.சிக்கு எதிராக நீதிமன்றத்தில் பல வழக்குகளை தொடுத்தனர். சிறையில் வ.உ.சி. கடுமையான வேலைகளை செய்தார். கல்லுடைத்தார், செக்கினை இழுத்தார். தனது விடுதலைக்கு பின்னர் அவர் சென்னை, கோயம்புத்தூர், கோவில்பட்டி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் வசித்தார்.
1: போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து இளம் மாணவர்களை விடுவிப்பதில் ஆசிரியர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 82 ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் அவர் புதுடெல்லியில் உரையாடினார். தமது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், குழந்தைகளின் ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து அலைபேசியை காணும் பழக்கம் போதையாக அனைவரிடமும் மாறிவிட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். அவர்களை விளையாட்டுகளில் தீவிர ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் ஆசிரியர்களின் வலிமையான பணியையும் அவர் பாராட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். இந்தியாவின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரி.

ஒன்றாகும். 1926 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி டெல்லி பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியாக திகழ்கிறது. இந்த கல்லூரி தொடர்ந்து 100 ஆண்டுகளாக வணிகவியல், பொருளாதாரம், வேளாண்மை ஆகிய பாடங்களை கற்பிக்கும் சிறந்த கல்வி நிலையமாக திகழ்கிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டுவர அல்லது தணிக்க தேவையான யோசனைகளையும் பணிகளையும் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்று வார்சாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இக்கருத்தினை தெரிவித்தார். முடிவில்லா போர்களுக்கு பதிலாக போர்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்தியா நம்புவதாக அவர் தெரிவித்தார். போர்களில் வெற்றியாளர்களே இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தை ஊக்குவிப்பதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்றும் அவர் கூறினார். வெளியுறவு அமைச்சருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா காட்டும் உறுதிப்பாட்டிற்கு தாம் நன்றி தெரிவிப்பதாக உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உலகில் இந்தியாவை மிகப்பெரிய விளையாட்டு மையமாக உருவாக்குவதே நோக்கம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டி தொடரை அவர் புதுடெல்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். இந்த போட்டியில் 19 நாடுகளைச் சேர்ந்த 108 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா உலகளாவிய விளையாட்டு மையமாக உருவெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் ஆண்டுகளில் இந்தியா விளையாட்டுக்கான மிகப்பெரிய மையமாக திகழும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சி உபகரணங்கள் மற்றும் வசதிகள் ஆகியவற்றை ஊக்குவிப்பதில் இந்தியா சிறந்து விளங்கும் என்றும் அவர் கூறினார். விளையாட்டுகளில் பதக்கங்களை வெல்வது மட்டும் தமது நோக்கமல்ல என்று கூறிய அவர், ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாட அனைத்து போட்டிகளிலும் தயார்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். அமெரிக்கா, பிரிட்டன், பங்களாதேஷ், சீனா, பிரான்ஸ், இந்தோனேஷியா உட்பட 19 நாடுகள் இப்போட்டியில் கலந்து கொள்வதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால், 275 இந்தியர்கள் இன்னும் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர்கள் தங்களது படிப்பறிவை வளர்த்துக் கொள்வதுடன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுமையான தத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வந்துள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரபல நாளிதழ் ஒன்றின் 75வது ஆண்டு நினைவு தபால் தலையை வெளியிட்டார். போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளம் மாணவர்களை விடுவிப்பதில் ஆசிரியர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா தொடர்ச்சியான தொடர்பு இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, நேரம் சரி 6:21:27 இது மனம் பெறுமதே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நேயர்களே, நீங்க போனிடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்க நினச்சிக்கணும். மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் மனம் பெறும்போதே நிகழ்ச்சியில்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரேடியோ புதுவை 108.8 நீங்க கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நம்ம கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க பேசலுங்க, எங்க அழைக்கிறீங்க?
1: நான் தென்மேர் கணேஷ் ராஜா. பவானி மேடத்துக்கும் அறிவிப்பாளருக்கும் எனக்கு அன்பார்ந்த வணக்கங்கள்.
0: ரொம்ப நலமா இருக்கும் சார். இதே ஒரு ஜோஷோட சொல்லுங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச படம் பிளே பண்ணிடலாம் நம்ம நிகழ்ச்சியில.
1: படம் வந்து தேவதையை கண்டேன். பாடல் வந்து உங்க அப்பாவை கண்டாலும் பயம், உங்க அம்மாவை கண்டாலும் பயம் ஒரு பாட்டு.
0: நீங்க டீச்சர்ஸ் டே அதுமா, அப்பா அம்மா எல்லாரும் பார்த்தாலும் பயமா இருக்கு.
1: பயம்
0: பயம் பயம், என்னென்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட வாய்ஸ்ல ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: ஹாய் மக்களே, நேரம் சரியா 6:31:05 ஆகிய சிங்கு இது மன விரும்ப நிகழ்ச்சியில் கலந்து பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க,
0: அதே ஒரு மகிழ்ச்சியோட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச படம் ப்ளே பண்ணணும் ஷோல.
1: ஊரெல்லாம் உன் பாட்டு படங்க, பாடலும் ஊரெல்லாம் உன் பாட்டு தான்.
0: ஊரெல்லாம் நம்ம பாட்டு, ஊர் என்ன உலகம் முழுக்க நம்ம எஃப்எம் 102.8 பாட்டு தான். உங்க மனசுல பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, கேஜி ஜெசஸ் குரல்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரி 6:37 ஆகியாச்சுங்க. எஃப்எம் ரேடியோ 90.2 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சி சொன்ன நிகழ்ச்சிகளை வைப்பினிட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம். நான் வரையூர்ல இருந்து கங்காதர

0: அதே குருவிக்கூடு தான் சார். இளையராஜா மற்றும் கே சித்ராட குரல்ல சூப்பரான பாடல். உங்க விருப்ப பாடல வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேம்.
0: நன்றி நன்றி.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரி 6:42 ஆகியாச்சுங்க. எஃப்எம் ரேடியோ 90.2.8 நீங்கள் கேட்டுருச்சிட்ருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நேர்களை நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுருச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்கள் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. சேர்த்து ரயில் படம் மறக்காதீங்கன்னு சொல்லி முடிச்ச உடனே நம்ம நீங்க கால் பண்ணிட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: மாலை வந்தாலே நிகழ்ச்சி. காரணம் மனம் திரும்புதே நிகழ்ச்சி.
0: சூப்பர்
1: பாடல் கிடைத்ததால் ஏற்பட்டது இன்ப அதிர்ச்சி. பாடலை கேட்டதும் அடைந்தேன் முக மலர்ச்சி.
0: மலர்ச்சி
1: 8 ஏற்பட்டது அனைத்து நேயர்களுக்கும் அசுர வளர்ச்சி. இதுதான் நம்ம பந்தலையின் வளர்ச்சி. குடிதாங்கி சாவடி மாரியம்மன் கோச்சரு ரமேஷும் ஜெயசி டெய்லரும் ராஜேந்திரனும் திருமலையும்.
0: கவிதை கவிதைன்னு சொல்லுவாங்களா, இதுதானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா நிகழ்ச்சியை குறித்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துட்டீங்க கவிதை வடிவிலே. சொல்லுங்க சார் ரமேஷ், உங்க மனசுக்கு பிடிச்ச பட பிளே பண்ணலாம் மனம் விரும்புது நிகழ்ச்சி.
1: நீதியின் மறுபக்கம் படத்துல இருந்து மாலை கருத்தலில் சோலை கருந்துயில் ஏன் பாடுதோ அந்த பாட்டு. மேடம்
0: என்கிட்ட ரமேஷ் தான் கால் பண்றாருன்னு சொன்னாங்க.
1: நெல்லிக்குப்பத்திலிருந்து
0: ஒரு ஜெயசுதாஸ் பேசுற மாதிரியே இருக்கு. அவருக்காக மனம் விரும்புது நிகழ்ச்சியில் சூப்பரான பாடம் வந்து இருக்கு சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம். நன்றி
0: சார். நன்றி. சோ பாடலை கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க நேயர்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரி 6:50, 58 ஆகியாச்சிங்க. எஸ் நம்ம நிகழ்ச்சியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் அரியூர்ல இருந்து சகுந்தலா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்கு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் மேடம். எல்லாருக்கும் மாலை வணக்கம் மேடம்.
0: எல்லாருக்கும் மாலை வணக்கம் சொல்லக்கூடிய
1: அதே மாதிரி எல்லாருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லாம இருக்க முடியுமா? எல்லா ஆசிரியருமே நல்லமா வளமா இருந்தா இந்தியாவோட எதிர்காலம் அவங்க கிட்டதான இருக்கு.
1: ஆமா மேடம்,
0: எல்லாரும் சூப்பராவே இருப்பாங்க இல்லையா?
1: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க. இதே ஜோஷோட இதே ஆசிரியத்தோட உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல பிளே பண்ணிடலாம். சொல்லுங்க.
1: எனக்கு உன்னருகே நான் இருந்தால் படத்துல இருந்து எந்த நுயிரே எந்த நுயிரே சாங் போடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சோ உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. கே சித்ரா மற்றும் கிருஷ்ணா ராஜ் குரல்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
4: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
5: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
4: பின்றாங்கப்பா,
6: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
7: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
8: என்ன சொல்ற அந்த அஞ்சு கொலையும் பண்ணதே நான் தான்.
9: வெளியில போக
8: விடுற, வெளியே போக விடுற.
10: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
11: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
12: வணக்கம், ஆகாஷ் வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மிகச்சிறந்த கல்வியாளரும் தத்துவ பேராசிரியரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன், புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி சிறப்பித்தார். உயர்கல்வி நிறுவனங்களில் 21 ஆசிரியர்களுக்கும் அவர் தேசிய விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் திறம் மேம்பாட்டு நிறுவனத்தின் 11 பயிற்சியாளர்கள் என 82 பேர் இந்த விருதினை வழங்கினார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒரு நாள் அரசுமுறை பயணமாக சென்னை வந்துள்ளார். அவர் இந்த பயணத்தின் போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குறிப்பாக இதய வாழ்வு நோய்களுக்கான நவீன சிகிச்சை வழங்கும் இந்தியா வாய்ஸ் 2026 என்ற தேசிய நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள பிரபல தினமலர் நாளிதழின் 75வது ஆண்டை குறிக்கும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் நினைவு தபால் தலையையும் வெளியிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் 100வது விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். இந்தியாவின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியும் ஒன்றாகும். 1926 தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி டெல்லி பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியாக திகழ்கிறது. இந்த கல்லூரி தொடர்ந்து 100 ஆண்டுகளாக வணிகவியல், பொருளாதாரம், வேளாண்மை ஆகிய பாடங்களை கற்பிக்கும் சிறந்த கல்வி நிலையமாக திகழ்கிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டுவர அல்லது தணிக்க தேவையான யோசனைகளையும் பணிகளையும் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்று வார்சாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இக்கருத்தினை தெரிவித்தார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, நேரம் சரியாக 7:03:16 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நான் உங்கள் ஆர்ஜே பவானி. இந்த மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா போன் இடுங்க.

0: ஹாய் மக்களே, நேரம் சரியாக 7:16 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நான் உங்கள் ஆர்ஜே பவானி. இந்த மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271 7600 2271 7700 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. என்னதான் நம்மளோட எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பண்பலையில் எக்கச்சக்கமான மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்து ஒளிபரப்பிட்டே இருந்தாலும், அதே பாடலை நாம கால் பண்ணி நம்ம வாய்ஸில் கேட்கும்போது அது இன்னும் ஆனந்தம்தான் இல்லையா? ஸோ அதுக்காக தாங்க நம்ம மனவிரும்பு நிகழ்ச்சி. இந்த மன நிகழ்ச்சியில் நீங்கள் டயல் பண்ணுங்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலையிலும் இருக்கக்கூடிய அனைவரும் கேட்டு ரசிக்கட்டும்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
3: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
5: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மக்களின் நேரம் சரியா 7:11, 13 சொல்லபோது தெரிஞ்சிருக்கும். எஸ் மன விரும்பு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவு கலரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொங்க பேசலுங்க, எங்க அழைக்கிறீங்க?
6: இளமங்கலம் காணும் படம் வந்து குரு பாடல் வந்து பரந்தாலும் விடமாட்டேன், அந்த பாடல் வேணும் மேடம்.
0: நிகழ்ச்சி நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
6: நன்றி மேடம், உங்களுக்கு இரவு வணக்கம்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசிய அவர், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சம வாய்ப்புகள் வழங்க கல்வி இன்றியமையாதது என கூறினார். ஆசிரியர்களின் பங்களிப்பு காரணமாக பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றல் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி, திறன் வளர்ச்சி, தொழில் முனைவோர் திறன் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி அறிவு மூலம் இந்தியாவை உலக அளவில் திறன்மிகு நாடாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். மகளிர் உரிமைகள் மற்றும் கல்விக்காக போராடிய சாவித்ரிபாய் புலேவின் பங்கை அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து வந்த குழந்தைகள் கல்வி மூலம் முன்னேற்றம் அடைந்ததையும் திருமதி திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்தா மஜும்தார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தூய்மையே சேவை இயக்கம் தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் மற்றும் துறை அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஆண்டு தூய்மையே சேவை இயக்கம் வரும் 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி எரிவாயு திட்டங்களுக்கு விண்ணப்பம் எதுவும் வரவில்லை என்ற செய்திகளை மத்திய நிலக்கரி அமைச்சகம் மறுத்திருக்கிறது. 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு நாளை மறுநாள் வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை தால்சேர் உர நிறுவனம், தேசிய அனல்மின் கழகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இத்திட்டத்திற்காக இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மெத்தனால், சின்காஸ், அமோனியா, யூரியா உள்ளிட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான இந்த திட்டத்திற்கு கடந்த மே மாதத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. முதல் சுற்று நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து 2வது சுற்று விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்றும்

0: மத்திய நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளாக சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சட்டம், நீதி மற்றும் சட்டக்கல்வி தொடர்பான மாதாந்திர சொற்பொழிவுகளை நடத்த உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் இதனை அறிவித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள், முன்னணி வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், நிபுணர்கள் மற்றும் சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த சொற்பொழிவில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். சட்டக்கல்வியின் முக்கியத்துவத்தையும் சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு இது உதவிகரமாக அமையும் என்றும் அவர் கூறினார். நீதிபதிகளுக்கும் சட்டத்துறை நிபுணர்களுக்கும் இந்த சொற்பொழிவுகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார் மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் 11 மாவட்டங்களில் 1,26,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாட்னாவில் கங்கை ஆற்றில் உள்ள காந்தி படித்துறையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உத்தரவிட்டுள்ளார். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆய்வு செய்தார். போபாலில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் தலைமையகத்திற்கு சென்ற அவர் ஒவ்வொரு மாவட்டத்தின் மழை நிலவரம் குறித்து ஆய்வு நடத்தினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பேரிடர் மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தெலங்கானாவில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவர உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். கொடங்கலில் ஆசிரியர் தின விழாவில் உரையாற்றிய அவர், கல்விக் கொள்கையை மேம்படுத்த ஆசிரியர்கள் அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஆசிரியர்களின் பங்கு இன்றியமையாதது என அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் தெலங்கானாவை முதன்மை மாநிலமாக மாற்ற பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டார். திரிபுராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பல்வேறு கட்சி வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெறுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். வரும் 15 தேதியிலிருந்து அக்டோபர் 14 தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெற உள்ளனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்வார்கள். அக்டோபர் 1 தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 23 தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாளங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில்நுட்ப மற்றும் போக்குவரத்து உதவிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில் இந்த ராணுவ

0: தளவாடங்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொருளாதார மேம்பாட்டுக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் சவுதி அரேபியாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 10:00.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
1: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
5: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
6: தெரியாது சார்.
5: கோரி மேடு
6: தெரியவே தெரியாது சார்.
5: கீழூர், அரியூர், பங்கூர்
6: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
4: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8:00 நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
1: நேர்களே, நாளை காலை 6:35 நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் FM ரெயின்போவில் உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில மூலிகை குடற்புழு நீக்க மருந்து குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் நிகழ்விற்கு மறக்காம கேளுங்க. பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
7: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
8: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
9: அப்படியே பேசிட்டாலும்
7: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
10: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
8: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
7: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
8: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
11: தாத்தா
8: சொல்றாங்க,
11: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ்கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
8: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
1: நேர்களே, நாளை நண்பகல் 12:50 நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் FM ரெயின்போ 102.8 புதின பக்கங்கள் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய்

0: புதின தொடர் ஒளிபரப்பாக இருக்கு. வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். புதினங்களின் மீது விருப்பம் கொண்ட நம்முடைய நேயர்களை உங்களுக்காகவே நாளை பிற்பகல் 12:50 முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் புதின பக்கங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன்

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான இந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையினை ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை ஒளிபரப்ப கேட்கலாம்.

நேரம் 7:30:15. திரைசே நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கவிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம் திரைசே நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். முதலாவதாக பாடல் இது உங்களுக்காக, மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
1: Shut up, don't talk to me. Hey taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
1: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா.

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: சிற்றிலம் பூவு ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடுது.
0: நாடகம், ஆமா நாடகம், திருநாவுக்கரசி சொல்ல.

0: போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு.
1: நீ இல்லாம நான் என் பூங்குடி.

0: ஸ்டாப் இட் மேன், கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின் பனி போவு.
0: இந்த சினிமா டயலாக் எல்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
1: மின் கோபம் ஆன் பாவம்
0: மை ஃபுட்.
1: அளவியன் இங்கு செல்லக்கூடும் என்ன நீரே. என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
0: ஹலோ, கேன் யூ கிவ் மீ லிஃப்ட்?

0: சொல்றாரு பாட்டியா, அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரையை கடந்துருச்சு.
1: பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதுயா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாக கத்திரிக்காயாவது
1: தேவி என்ன சேர வேம்பாகுமா?

0: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
0: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
1: வீண் கோபம் ஏ,
0: நீ திருந்தவே மாட்டே.
1: ஆண் பாவம் ஏ,
0: தாங்களையா.
1: I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன நீதி.
0: நீ அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு தெரிஞ்சது எவ்வளவு துடிச்சு போய் ஓடி வந்தேன் தெரியுமா? பெரிய ஃபுட்பால் பிளேயர், உனக்கு ஃபுட்பால் மட்டும் தான் தெரியும்.

0: கபடி, பல்லாங்குழி, மங்கத்தா, எல்லாம் இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தாலும் உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். டாக்ஸி, டாக்ஸி.
1: திரைசை நிகழ்ச்சிகள் ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியாளர்களாக பாடல் கேட்கலாம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ ஹாரிஸ் ஜெயராஜ் உன்னிமனின் குரலில் வரும் பாடல்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காட்சியில் கண்டிருக்கும் நேர்களுக்கு இனிதொரு இரவு வணக்கம். திரையிசை நிகழ்ச்சியில் தீபா. இனிமையான பாடல்கள் வரிசையில் நம்ம கேட்கலாம். இன்னைக்கு பிரசாந்தோட ஹிட்ஸ் தான் நம்ம கேட்க போறோம் இந்த திரையிசை நிகழ்ச்சியில். ஃபர்ஸ்ட் உங்களுக்காக வரக்கூடிய பாடல் ஸ்டார் திரைப்படத்திற்காக.

பாடல் பிரசாந்த் ஹிட்ஸ்ல நம்மளுடைய செகண்ட் லிஸ்ட்ல அப்பு திரைப்படத்துல இருந்து கேட்கலாம் வாங்க.

திரேசி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 8:22 மணி துளிகள்ல எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களுக்காக வரக்கூடிய பாடல் பிரசாந்த் ஹிட்ஸ்ல வரிசையில மஜ்னு திரைப்படத்திற்காக.

திரேசி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 8:29 பிரசாந்தோட ஹிட்ஸா நம்ம கேட்டிருக்கோம். அந்த ஹிட்ஸ்ல கேட்கலாம் அடுத்ததா வரக்கூடிய பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திற்காக.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

பேசி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 8:40 ஆயாச்சு. சோ எவர் கிரீன் சாங்ஸ் ஆஃப் பிரசாந்த் கேட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போல அடுத்ததா வரக்கூடிய பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
4: என்னடா சொல்ற,
3: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
4: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
3: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
5: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
6: In search of true love, if you are in search of true love, good luck. Good luck.
7: Kadalai un thedal endral thedalai me kadal en

திரைசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். 180 திரைப்படத்திலிருந்து கார்த்திக், ஸ்வேதா மோகன், மதன் கார்கியின் குரலில்.

இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஓகே கண்மணி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான், ஜோனிதா காந்தி மற்றும் மணிரத்னம் குரலில் வரும் பாடல்.

திரையிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். மீசைய முறுக்கு திரைப்படத்திலிருந்து.

0: திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். குணா திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் ஜானகியின் குரலில்.
1: கண்மணி அன்போட காதலன் நான்
2: கவிதை கொட்டுது
1: அதா,
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். மரியான் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 10:48 7:00. நேயர்கள், இதுவரை

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள், இதுவரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான இந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து ஆட்டநேர இறுதி வரை ஒலிபரப்பாக கேட்டீர்கள்.

வீட்டில் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் கேட்கலாம் பாஷா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 11:01. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மூலிகை குடற்புழு நீக்க மருந்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்டு மகிழலாம். பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். இதில் சூரிய ஒளி ஒரு வரம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். புதுச்சேரியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்ற மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகள் தொடக்க விழா குறித்த தொகுப்பினை கேட்கலாம். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, இதில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள், இதில் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகி தேவி மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரூலிங். மாலை 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். காலை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலு மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் உடல் நல நன்மைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00, 8:00, 9:00, 10:58 மதியம் 12:00, 1:00 மற்றும் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.